விடியலின் வெளிச்சத்தோடும் இறையருள் வேண்டும் பாடல்களோடும் பக்தியின் பரவச பயணமாய் இது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

இசை பூக்களால் இறைவனை அர்ச்சித்து இந்த காலை வேளையை பக்தி மனத்தால் நிரப்பிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

அகிலத்திற்கு ஆதவன் விளக்கேற்று முன்பாக நம் வாழ்விலும் இருள் அகல நல் ஒளி பிறக்க இசை துணை சேர்க்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நிதி தொழில்நுட்ப பயணத்தை இந்தியா புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி கூறியுள்ளார். விநாயக சதுர்த்தி தொடர்பாக இந்து அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் நேற்று ஆலோசனை நடத்தினார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நீரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டியில் உள்ள பழமை வாய்ந்த மாதா பேராலயத்தின் ஆண்டு திருத்தேர் பவனி நேற்று விமரிசையாக நடைபெற்றது. பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் வசந்த விடியல். ஒரு புதிய நாள் உதயமானது புன்னகையோடு. காலை கதிரவன் கண் சிமிட்டி வரவேற்க வான்மகள் வசந்தம் காண வருகிறாள். கவலைகள் களைந்து கனவுகள் மலர்ந்து புன்னகையோடு வரவேற்போம் இந்த வசந்த விடியலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாய் வான் புகழ் வல்லவனின் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் படர் மெலிந்து இறங்கல் குரல் எண் 1165.

0: என்னுடன் நட்பு பாராட்டி அன்புள்ளவராக இருக்கும்போதே என் காதலர் இவ்வளவு துன்பம் தருகிறாரே, என்னுடன் பகைமை பாராட்டி பிரிய நேரிட்டால் இன்னும் எவ்வளவு துன்பம் செய்வாரோ. குறள் எண் 1165, அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.
1: துப்பின் எவனாவர் மற்கொள் துயர் வரவு நட்பினுள்ளாற்றுபவர்.
0: என்னுடன் நட்பு பாராட்டி அன்புள்ளவராக இருக்கும்போதே என் காதலர் இவ்வளவு துன்பம் தருகிறாரே, என்னுடன் பகைமை பாராட்டி பிரிய நேரிட்டால் இன்னும் எவ்வளவு துன்பம் செய்வாரோ. குறள் எண் 1165, அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.

0: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்
0: இணைந்து வழங்குவோர்
6: நாகா சேவரட் சேமியா,

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங்
5: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
0: இணைந்து பழங்குவோர்
6: நாகா சேவரிட் சேமியா,

0: உற்சாகமான இந்த காலை வேளையில் உங்கள் பயணமும் பணியும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5 MHz.
1: ராமநாதபுரம் உப்பூர் வெயில் உகந்த விநாயகர் திருக்கோவில் சதுர்த்தி திருவிழாவில் இன்று மாலை யானை வாகனம். கொடைக்கானல் பாக்கியபுரம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை மாவட்டத்தில் சக்தி வாய்ந்த பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் அமைந்துள்ளது. ஊருக்கு தென்புறத்தில் கோவில் கொண்டுள்ள நாடியம்மன் பட்டுக்கோட்டை நகரின் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறாள்.

ஒரு காலத்தில் நகரின் மேல் திசையில் கோட்டை கொத்தளத்துடன் விளங்கிய பட்டுக்கோட்டை அந்நியரின் படையெடுப்பால் கோட்டை தகர்த்தப்பட்டு சிற்றூராக இருந்து வந்தது. நாளடைவில் நாடியம்மன் தென் திசையில் அமர்ந்து வடபுறத்தில் கோட்டை கொத்தளம் இழந்து சிற்றூராய் சிதறி கிடந்த ஊரை செழிப்பாக்கி வளமிக்க நகராக்கியதாக சொல்லப்படுகிறது. குழந்தை பேரு திருமண தடை விலகும் முக்கிய தலமாக விளங்கும் நாடியம்மன் கோவிலின் தல விருட்சம் நாகலிங்க மரமாகும். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் பக்தர்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றுள்ள கோவிலாக பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் உள்ளது.

காவிரி டெல்டா மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதி மக்களின் இஷ்ட தெய்வமாக விளங்கி வரும் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவிலுக்கு தினமும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். 1676 ஆண்டுக்கு முன்பு பட்டுக்கோட்டையை நாயக்கர் மன்னர் ஆண்டு வந்தனர். பட்டுக்கோட்டையை ஆண்ட நாயக்கர்களில் ஒருவர் பாளையக்காரரான பட்டுமளவராய நாயக்கர். இவர் பெயரால் தான் பட்டுமளவராயன் கோட்டை என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதி பின்னாளில் பட்டுக்கோட்டை என பெயர் பெற்றது. தற்போது நாடியம்மாள்புரம் என்று அழைக்கப்படும் இத்தலம் முற்காலத்தில் பெரிய வனமாக விளங்கியது. அக்காட்டிலே தஞ்சையை ஆண்ட மன்னர் வேட்டையாடுவதற்காக வந்தார். மன்னரும் மந்திரியும் வேட்டையாடி கொண்டிருந்த போது ஒரு மான் துள்ளி குதித்து ஓடி புதருக்குள் சென்று மறைந்தது. மன்னரின் ஆணைப்படி வேடர்கள் சில மானை துரத்தி சென்று புதரை வெட்ட அந்த புதரிலிருந்து ரத்தம் பீரிட்டு வெளியேறியது. இதனால் பதற்றமடைந்த வேடர்கள் புதரை விலக்கி பார்த்தபோது அந்த புதருக்குள் அம்பாள் சிலை ஒன்று இருந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வேடர்கள் அம்மன் சிலையின் நெற்றியில் காயம்பட்டு அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு வெளியேறுவதைக் கண்டு மயக்கமடைந்தனர். உடனே அங்கு சென்று நடந்த விவரங்களை கேட்டறிந்த மன்னர் அம்பாளுக்கு அதே இடத்தில் கோவில் கட்ட உத்தரவிட்டு மானியமாக நிலங்களையும் வழங்கினார். பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 2 செவ்வாய்க்கிழமைகளில் காப்பு கட்டி திருவிழா தொடங்கி 12 நாட்கள் அம்பாள் வீதி உலா வருவது கண்கொள்ளா காட்சியாகும். இந்த 12 நாட்களும் பட்டுக்கோட்டை நகரமும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். இந்த 12 நாள் திருவிழாவில் 6 நாள் இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்திர விமானத்தில் நாடியம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி செட்டியார் தெருவில் வரகரிசி மாலை போடும் விழா வெகு விமரிசையாக நடைபெறும். நாடியம்மனுக்கு காப்பு கட்டியதும் பட்டுக்கோட்டை வாழ் மக்கள் பாய

0: படுக்க மாட்டார்கள். நகரில் செக்கு ஆட்ட மாட்டார்கள். உலக்கை சத்தம் கேட்காது. அந்த அளவுக்கு மக்கள் பயபக்தியுடன் இருப்பார்கள். பட்டுக்கோட்டையிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் நாடிமுத்து, நாடியான், நாடியம்மை என்று குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது அதிகம் உண்டு. முற்காலத்தில் அடர்ந்த வனமாக விளங்கிய பட்டுக்கோட்டை தற்போது நாடியம்மன் அருளால் பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியடைந்து இன்று ஒரு பெரிய நகரமாக விளங்குகிறது. பட்டுக்கோட்டை நாடியம்மனை தேடி வரும் பக்தர்கள் கோடி நன்மை பெறுவார்கள் என்பது சான்றோர் வாக்கு. இன்று பட்டுக்கோட்டை நாடியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.

0: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: என்னை பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு சின்ன தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: ஜஸ்வின்.
0: ஜஸ்வின், நீங்க எவ்வளவு சேட்டை பண்ணுவீங்க?
1: சேட்டை பண்ண மாட்டேன்.
0: ரொம்ப சேட்டை பண்ற ஆளுன்னு சொன்னாங்க உங்க சார் தான் சொன்னாங்க எங்கள்கிட்ட.
1: ஜஸ்வின் வந்து
0: சாரே கிடையாதா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வெப்படை.
0: வெப்படையில இருந்து வந்து ஜஸ்வின் வந்து ரொம்ப சேட்டை பண்றாரு. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பல்லக்கப்பாளையம்.
0: சரி, அங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் A2.
0: அங்க உங்க மாமி என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: ABCD, டேபிள்ஸ்.
0: டேபிள்ஸ், அப்புறம்
1: அவ்வளவுதான்.
0: உங்களுக்கு

0: சப்ஜெக்ட்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லையா?
1: இருக்காங்க.
0: எங்க இருக்காங்களா? எங்க இருக்காங்க?
1: இந்தி மேம்.
0: ஓ, இந்தி மேம் வேற இருக்காங்களா? சரி சரி, இப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ABCD.
0: எங்க சொல்லுங்க?
1: ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ.
0: உங்க வீட்டில் யார் எல்லாம் இருக்காங்க?
1: நீங்க
0: எப்படி தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக்கி தருவீங்களா? நீங்க படிச்சு பெரிய ஆளானது என்ன வேலைக்கு போவீங்க? போலீஸ் ஆவீங்களா? போலீஸ் என்ன செய்வீங்க? அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா.

0: இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5 MHz.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங்
8: இணைந்து வழங்குவோர்
9: நாகா சேவரிட் சேமியா,

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

0: நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. இணைந்தே இருங்கள், இரவு வரை சுவைத்திடுங்கள் இசைக்கும் வரை.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குடிப்பண்பலை 100 பிளேந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
2: இணைந்து பழங்குவோர்
6: நாகா சேவரிட் சேமியா,

கோடை பண்பலை 100.5 இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி அறிவிப்பினை தொடர்ந்து ரசிக்கலாம். சுகமான காலை 7:20 பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:35 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கு முக்கு தர்பார். 7:45 பிரித்தி உமன் சின்னர்வேலின் இன்று அன்று. 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். இன்று திருநெல்வேலி மாவட்ட நேரிகளை சந்திக்க காத்திருக்கிறது. 8:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் மண் பரிசோதனையின் அவசியம். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் திரையுலக கலைப்பயணம். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 பாட்டு பட்டாளம். 12:00 மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் ஒத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:00 டோல் தமாக்கா தூள். 3:00 உயிரெழுத்து. 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ண தூரிகை. 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் விடுகதை வண்ண தூரிகை. 5:00 இடைக்கால இணைய ராகங்களோடு சித்திரை செவ்வானம். 5:30 ரசிக்கலாம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ஃப்ரீப்ஸின் சித்திர சிவானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். 6:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசியில் ஒரு குக்கு கட்செவி மலரோடு வளம் வரும். 7:30 சொந்த பந்தம் இடம்பெறும். 7:50 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது ஆனா அவனா குண்டக்க மண்டக்க. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 9:00 கொடை தின்றல் 10:00 நினைவே சுகம். புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11:00 இடைவிடாது இசைமெட்டுக்களோடு இரவு சிறகு. நேயர்களே, இவையாவும் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள் இரவு வரை, சுவைத்திடுங்கள் இசைக்கும் வரை.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வசந்த விடியல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இனி நாம் ரசிக்கலாம் அழகான வேளையில் சுகமான காலை.

உண்மையிலே தலை சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தில் கூட இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க, எப்பயுமே நம்ம பேசும் பேச்சை விட நம்ம செய்யும் செயல் தாங்க பலருக்கு ஞாபகம் இருக்கும். அதிகமாக பேசுகிறவங்களை விட பேசுகிறத பொறுமையாக கவனிக்கிறவங்களுக்கு தான் செய்யும் செயல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பண்பலையில் தன்னோட காதுகளை வச்சுக்கிட்டே பல பேர் தான் செய்ய வேண்டிய செயலை சிறப்பாக ஆரம்பிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே இப்போது ஊரெல்லாம் ஒழிக்கும் கோடை பண்பலை 100.5 சுகமான காலையோடு இணைவோமா? இது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

இனிய காலை பொழுதை இன்பமாய் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். கொடை பன்மலை 100.5 சுகமான காலை. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, கோடை பண்பலையில் சொல்லுவாங்கன்னு. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், இல்லை எங்கள் இருவருக்கும் திருமண நாள் அப்படின்னா வாழ்த்து யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்கள்ல? ஆமாங்க, கோடை பண்பலை 100.5 சார்பாக இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது. நல்லபடியாக கொண்டாடுங்க, இன்னும் சந்தோஷமாக இருங்க, நீடூடி வாழ்க, இப்படி நிறைய எதிர்பார்ப்பீங்க. எல்லாமே கோடை பண்பலை சொல்லும், நல்லபடியாக கொண்டாடுங்க.

0: இந்த பாட்டை கேட்டோன்னே நிறைய பேர் அவங்களோட திருமணம் எப்படி நடந்துச்சு, அந்த நாள் எப்படி இருந்துச்சு அப்படிலாம் நினச்சிருப்பீங்கல்ல.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நுண்கீரைகள் வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: இந்த மாதிரி வேளாண்ல வந்து நிறைய இருக்குங்க. நஞ்சை பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. நஞ்சையில என்ன போடணும், பூஞ்சையில என்ன போடணும், எவ்வளவு நாள்

வந்து அறுவடை செய்யணும், எந்த பயிர் போட்டால் நல்லா வரும், இப்படி நிறைய விவசாயத்தில் இருக்குது. அந்த மாதிரி இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30க்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில், இன்றைக்கி வந்து வேளாண் வானவிலா வர காத்திருக்கு. இன்றைக்கி என்ன வானவிலா வரப்போகுது? அதாவது நம்ம நஞ்சை புஞ்சை செடி கொடி மரம் இப்படி எல்லாமே நடுறோம், ஆனால் அது வரத்துக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா, அந்த மண் எப்படி இருக்கணும், அந்த மண்ணை வந்து நம்ம எப்படி வளப்படுத்தி வச்சா அந்த விவசாயம் வந்து செழிக்கும், நமக்கு காய்கறிகள் அப்புறம் பழங்கள் இதெல்லாம் எப்படி நிறையா வளமையாக வரும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து என்ன வானவில் வரப்போகுது, ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன, அந்த மண்ணை வந்து நம்ம பரிசோதனை செய்யணும். அப்போ தான் அதில் வந்து என்ன போடலாம், என்ன போட்டால் நல்லா வரும் எல்லாமே தெரியும். அந்த மண் பரிசோதனையின் அவசியம் தான் இன்றைக்கி வானவில் தலைப்பாக வந்திருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக யார் பங்கேற்க போகிறாங்க அப்படின்னா, குன்றக்குடி அங்கிருந்து வேளாண் அறிவியல் மைய மண் ஆய்வக தொழில்நுட்ப நிபுணர் நாகலட்சுமி அவர்கள் தான் பங்கேற்க காத்திருக்காங்க. வாங்க நேயர்களே, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க. இன்று காலை 9 மணிக்கு வானவில் நிகழ்ச்சியில் மண் பரிசோதனையின் அவசியம் நாம் கேட்டுட்ருக்கோம். 7:15 இது கோடை பண்பலையின் 100.5 சுகமான காலை.

0: மணிச்சிகை
1: குன்றிமணி என அழைக்கப்படும்
0: விதைகளை உடைய கொடியின் மலர்
1: மணிச்சிகை
0: குன்றிமணி என அழைக்கப்படும்
1: விதைகளை உடைய கொடியின் மலர்

பாட்டும் பதமும் காலை பொழுதில் மனமருடும் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கொடை பன்மலை 100.5 சுகமான காலை. இந்த மாதிரி பாட்டும் பதமும், அதாவது பதம் வந்து எந்த பாடல்களில் இருக்கும் அப்படின்னு யோசித்தோன்னா புது பாடல்கள்லையும் இருக்குங்க. ஆனால் புது பாடல் நமக்கு தெரியணும்ல, நமக்கு தெரிஞ்ச பாடல்கள்னால் இடைக்கால பாடல்கள், பழைய பாடல்கள். பழைய பாடல்களில் தான் நிறைய பதம் இருக்கும். இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தமாக இது கூட நமக்கு தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படின்லாம் யோசிப்போம். ஒரு பேருந்தில் நம்ம ஏறிட்டு அப்படியே ஜன்னலோரமாக உட்காந்துட்டு அந்த காற்றோட இயற்கையை ரசிச்சுட்டே ஒரு பழைய பாடல் கேட்குறப்ப எப்படி இருக்கும்? பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும். ஐயோ, நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோமே, அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இப்படி இந்த பாடலாம் கேட்டுட்டு ஒளியும் ஒளியும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அப்படிலாம் தோணும் இல்லைங்க. அந்த மாதிரி தான் இன்று பகல் 1 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கவங்க அப்படியே உட்காந்து பாடல் கேட்கலாம், வீட்டில் இருக்கவங்க ஜன்னல் ஓரமாக அப்படி வேடிக்கை பார்த்துட்டு, சில பேர் பேருந்தில் பயணிக்கிறப்ப அப்படியே ஓரமாக ஜன்னலில் இடத்த பிடிச்சிட்டு அந்த பாடலை கேட்டோம்னா அப்படியே மனசெல்லாம் வருடும்ல. அந்த மாதிரி பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியோட நெஞ்சில் நிறைந்தவை இருக்குங்க. கேளுங்க, அப்படியே நம்மளோட பழைய நினைவுகள்லாம் அப்படியே தட்டி எழுப்பிக்கிட்டு அந்த பாடல்களையும் கேட்டு அப்படியே 2 மணி வரைக்கும் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்குங்க. அதோட நம்ம சுகமான காலையில் பாடலும் கேட்டுடலாமா?

திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் வரும் 16 தேதி புதன்கிழமையன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னோடி மனுக்கள் வாங்கும் நிகழ்வானது நாளை காலை 9 மணி முதல் மாலை 5:45 மணி வரை கொடைக்கானல்

0: குறுவட்டத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும், பண்ணைக்காடு குறுவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திலும், தாண்டிக்குடி குறுவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திலும் மனுக்கள் பெறப்படும். எனவே கொடைக்கானல் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்து பயன்பெறுமாறு கொடைக்கானல் வட்டாட்சியர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
1: நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் இனிய கானங்களோடு. இது கொடைப்பான்மலை 100.5 சுகமான காலை.

இன்று காலை 8 மணிக்கு வர காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் எந்த மாவட்ட நேயர்களுக்காக வரப்போகுது? நான் ஒரு சாப்பாடு சொன்னேன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால் அது சொல்ல முடியாது. வேறு சாப்பாடு சொல்கிறேன். இந்த ஊரில் ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு, இப்போ வரைக்கும் அதை சாப்பிடுவாங்களாம், நம்ம செஞ்சோமா இல்லையான்னு தெரியல, ஆனால் அந்த ஊரில் செய்வாங்க. என்ன சாப்பாடு அப்படின்னா உளுந்து சோறு, அதுவும் எள்ளு துவையல் இது ரெண்டும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ரம்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஊராக இருக்கும்? சரி, இது மட்டும் இல்லை, இங்கே வந்து இன்னும் என்ன பிரபலம் அப்படின்னா, இங்கே வந்து தாமிரபரணி ஆறு ஓடுது. இது மட்டும் இல்லாமல் நெல்லையப்பர் கோயில் இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து அல்வா கொடுக்குவா அப்படின்னு நிறைய பேர் நக்கலாக சொல்கிற அல்வாவுக்கு பிரபலமான திருநெல்வேலி மாவட்ட நேயர்களோட விருப்பகானங்களை தான் கேட்க போகிறோம் இன்று காலை 8 மணிக்கு மனதோடு ராகும் நிகழ்ச்சியில். சரி, 8 மணியே சொல்லிட்டீங்க, 10 மணிக்கும் விருப்ப பாடல் இருக்குல்ல, அது எந்த மாவட்டம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாவட்டத்துக்கு சொன்ன மாதிரி அந்த மாவட்டத்துக்கும் சொல்லணும் இல்லைங்க. அந்த மாவட்டத்தில் பிரபலமான சாப்பாடு என்ன அப்படின்னா, காரக்குடி காரக்குழம்பு அப்படின்னு சொன்னாலே செட்டிநாடு சாப்பாடுனாலே அப்படி ஒரு காரமாகவும் ரம்யமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த காரக்கொடி காரக்குழம்பு, அந்த சாப்பாடை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்ணில் தண்ணி வருதோ இல்லையாங்க, தொண்டைக்குள்ளேருந்து அப்படியே தண்ணியாக வரும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். அந்த சாப்பாடுக்கு பிரபலமான ஊர் காரக்குடின்னு சொன்னோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து வீடு 1000 ஜன்னல் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா சிறப்பு இந்த மாவட்டம் தான். எந்த மாவட்டம்? சிவகங்கை அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக சிவகங்கை கிடையாது, அதுக்கு பக்கத்தில் இருக்க மாவட்டம். நான் சொன்னோடனே எல்லோரும் சிவகங்கை காரக்குடியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாவட்டம் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்க மாவட்டம். இப்படி சொன்னால் அப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நினச்சேன். ஆமாங்க, புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களோட விருப்ப கணங்கள் தான் வரப்போகுது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில்.

0: புதுக்கோட்டை மாவட்ட நேயர்கள்லாம் யோசிச்சிருப்பீங்க, காரைக்குடியை சொல்கிறீங்க, சிவகங்கையை சொல்கிறீங்க, எங்கள் ஊருக்கு மட்டும் சாப்பாடுன்னு சொல்ல ஒன்றும் சொல்ல அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க. அதனால் சொல்லிடுறேங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறப்பான உணவுகள் அப்படின்னா முட்டை மாஸ், புளிக்குழம்பு, கல்யாண பிரியாணி. கல்யாணத்துக்கு போடுற பிரியாணி அப்படி ஒரு ரம்யமாக, அவ்வளோ டேஸ்ட்டும் வாசனையுமாக இருக்குமாங்க. அந்த கல்யாணத்துக்கு போனாலே வரணும்னு தோணவே தோணாதான், அங்கேயே இருந்துக்கணும், அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுமா. இதுதான் புதுக்கோட்டையோட சிறப்பான சாப்பாடு. அந்த புதுக்கோட்டை மாவட்ட நேயர்கள் தான் இன்று இரவு 10 மணிக்கு உங்கள் விருப்பப்படல் கேட்க போகிறீங்க நினைவே சுகம் நிகழ்ச்சியில்.
1: விரைவு திருச்சி சாரதாசில் கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்
6: வைக்கிங். பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர்
7: நாகா சேவரட் சேமியா,
4: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
8: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: வணக்கம்.
10: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
9: என்னமண்ணா குட்டியில ஒருசர் வந்து விட்டு போகிறார்?
10: அதுவா அமைச்சரே, அவருடைய கணக்கு பாடத்தில் ஒரு கணக்காம், அதை அவரால் தீர்வு செய்யவே முடியவில்லையாம். அதனால் அந்த கணக்கை என்னிடம் கொடுத்து தீர்வு செய்ய சொல்லி கொடுத்து விட்டு செல்லுகிறார் அமைச்சரே.

0: அந்த கணக்கிற்கு விடை கண்டுபிடிக்க முடியாமல் தான் நானும் தடுமாறி கொண்டிருக்கிறேன்.
1: என்னமண்ணா,
0: இதெல்லாம் ஒரு கணக்கா? இதெல்லாம் நமக்கு ஜுஜிபி என்று என்னை நினைத்து நானே பெருமிதப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அமைச்சரை பெருமிதப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
1: அப்படியாமண்ணா, குட்டியில் ஒரு சார் வேறு மாதிரி அல்லவா என்னிடம் சொன்னார்?
0: பேசினீர் அவரிடம்? இதையே அமைச்சரை நீங்கள் முன்பே சொல்லவில்லை. என்ன சொன்னார், என்ன சொன்னார்?
1: குட்டியில் ஒரு சார் என்னிடம், இது ஒரு எளிமையான கணக்கு, யாருடைய உதவியும் இல்லாமல் நானே தேர்வு செய்து விட்டேன். இதை என் தந்தையார் தீர்வு செய்கிறாரா இல்லை என்று பார்க்கலாம் என்றுதான் கொடுத்து விட்டு வந்தேன் என்றல்லவா சொன்னார்.
0: அப்படியா சொன்னார்?
1: அப்படித்தான் சொன்னார்.
0: சரி அமைச்சரே, நான் ஒன்று சொன்னால் அதை வெளியில் சொல்ல மாட்டீர்களே?
1: என்ன, இந்த கணக்கை நான் தீர்வு செய்ய தர வேண்டுமா?
0: போங்கள் அமைச்சரே. எப்படி அமைச்சரே இப்படி?
1: என்ன, இத்தனை ஆண்டு காலம் உங்களோடு குப்பை கொட்டி இருக்கிறேன், இது கூட எனக்கு தெரியாதா?
0: அமைச்சரே, நாம் எப்போது ஒன்றாக சேர்ந்து குப்பை கொட்ட சென்றோம்?
1: மன்னா, ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடாதா? சரி, இங்க இந்த கணக்கை கொடுங்கள். ஏன்மண்ணா, இது ஒரு கணக்கு என்று வைத்துக் கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்தாருங்கம்மா, தீர்வு செய்து விட்டேன். குட்டை இளவரசரிடம் நீங்கள் தீர்வு செய்ததாக சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள்.
0: என் மானம் காக்க வந்த மா அமைச்சரே, வாழ்க வாழ்க. மதிநுட்பம் கொண்ட அமைச்சர்,
1: எங்கு பரிசு ஏதேனும் கேட்டு விடுவேனோ என்று ஒரு மன்னர் என்றும் பாராமல் அமைச்சரை வாழ்க வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறாரே. ஒரு மன்னர் அமைச்சரை வாழ்த்தி துதிப்பாடும் இச்சம்பவம் உலக வரலாற்றில் நடக்கும் முதல் சம்பவமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி மன்னா, இந்த எளிமையான கணக்கையே உங்களால் தீர்வு செய்ய முடியவில்லையே. உங்களிடமெல்லாம் சுடோகு புதிரை கொடுத்தால் என்ன செய்வீர்கள்?
0: என்ன சுடோகா?
1: ஆமா மன்னா, சுடோகு என்பது மூளைக்கு வேலை கொடுக்கும் ஒரு கணக்கு புதிர். அதில் 9 சிறிய சிறிய கட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு சிறிய 9 கட்டங்களும் ஒரு முதன்மையான பெட்டிக்குள் அடங்கி இருக்கும். அப்படி பார்த்தால் இடமிருந்து வளமாக 3 பெட்டிகள், மேலிருந்து கீழாக 3 பெட்டிகள்.
0: சரி சரி அமைச்சரே, இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது?
1: அதாவது மன்னா, ஆங்காங்கே சில எண்கள் நிரப்பப்பட்டிருக்கும். மீதம் இருக்கக்கூடிய எண்களை நாம் நிரப்ப வேண்டும்.
0: இது என்ன அமைச்சரே, 1, 2, 3 தெரிந்தால் நிரப்பிவிட முடியாதா?
1: மன்னா, அங்குதான் நம் மூளையை பயன்படுத்த வேண்டும். அந்த பெட்டிக்குள் இருக்கும் 9 கட்டங்களுக்குள்ளும் ஒரு எண் மீண்டும் மீண்டும் திரும்ப வரக்கூடாது.
0: இதில் இப்படி வேறு ஒன்று இருக்கிறதோ?
1: மேலிருந்து கீழாக இருக்கும் 3 கட்டங்களையும் சேர்த்து, மேலிருந்து கீழாக பார்த்தாலும் சரி, இடமிருந்து வளமாக இருக்கும் 3 கட்டங்களையும் சேர்த்து, இடமிருந்து வளமாக பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு வரிசையிலும் ஒரு எண் ஒரு முறைதான் வர வேண்டுமாம்.
0: அமைச்சரே, இதை நீங்கள் சொல்லும் போதே புதிராக இருக்கிறது ஐயா.
1: ஆமாமண்ணா, ஆனால் இது மிகச்சிறந்த மூளைக்கு வேலை கொடுக்கும் விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. இன்று கூட பாருங்கள், செப்டம்பர் 9 சர்வதேச சுடோகு தினம்.
0: ஓ அப்படியா அமைச்சரே? இந்த அமைச்சர் வேறு ஒருவர். காலையில் எழுந்தோமா, நாட்காட்டியை பார்த்தோமா, தேதியை கிழித்தோமா, குப்பை தொட்டியில் போட்டோமா என்றெல்லாம் இருப்பதில்லை. இன்றைய நாளைக்கான சிறப்பையும் சேர்த்து படித்துவிட்டு இங்கு வந்து அதன் சிறப்பு தெரியுமா, இதன் சிறப்பு தெரியுமா என்று நம்மை கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்.
1: என்னமண்ணா?
0: அது ஒன்றும் இல்லை அமைச்சரே, மேலும் சுடோகு பற்றி ஏதாவது தெரிந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னேன்.
1: மன்னா, உலக புதிர் கூட்டமைப்பு வேர்ல்டு பசில் ஃபெடரேஷன் 2013 இந்த செப்டம்பர் 9 தேதியை சர்வதேச சுடோகு தினமாக அறிவித்தது. இந்த செப்டம்பர் 9 தேதியை தெரிவு செய்ய காரணம் என்னவென்றால், அந்த சுடோகுவில் நான் முன்பு சொன்னதை போல 9 கட்டங்கள் இருக்கிறது அல்லவா, அதை குறிக்கும் வகையில் இந்த செப்டம்பர் 9 தேதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது.
0: அமைச்சரே,
1: இந்த சுடோகு விளையாட்டு மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும், நமக்கு கவனச்சிதறல் ஏற்படாமல் ஓரிடத்தில் கவனம் குவியும் திறமையையும் வளர்க்கிறது.
0: அருமை அருமை, சிறப்பு அமைச்சரே. ஓய்வு நேரத்தில் இது போன்ற பயனுள்ள புதிர் விளையாட்டுகளின் பக்கம் செல்லுகிற போது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சரி அமைச்சரே, இந்த உடோகு விளையாட்டை நான் உடனடியாக விளையாட வேண்டும்.
1: மனாது சுடோகு
0: ஏதோ ஒரு டோகு. யாரெங்கே, உடனடியாக ஒரு காகிதத்தில் 9 கட்டங்கள் வரைந்து உடனே என்னிடம் கொண்டு வந்து கொடுங்கள்.
1: என்ன இவர் சிந்தனை கட்டங்களை நிரப்புபவரை போல இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்?
0: என்ன அமைச்சரே,
1: சிந்தனை சிற்பி சுடோகு உலகில் புரட்சி செய்ய புறப்பட்டு விட்டார் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் மன்னா.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: இந்த மாதிரி நம்ம கோடை பண்பலை 100.5 புதிர் விளையாட்டுகள் நிறையா இருக்குங்க. வார வாரம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களாம். ஒன்று வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக, மற்றொன்று எல்லா நேயர்களுக்காகவும். அப்படி இன்றைக்கி 4 என்ன புதிர் விளையாட்டு வரப்போகுது அப்படின்னா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்துரிகை. 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் விடுகதை வண்ணத்துரிகை. விடுகதை புதிர் போடுவாங்க, அந்த விடுகதை என்னன்னு நீங்கள்

கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று மாலை 4 மணிக்கு வர காத்திருக்கிறது. அதே மாதிரி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு என்ன புதிர் விளையாட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க. ஆனா ஆவனா அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுத்தை சொல்லுவாங்க, அதாவது உயிரெழுத்தோ உயிர்மெய் எழுத்தோ. இல்லை அப்படின்னா மெய்யெழுத்து கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்து இந்த ரெண்டு தான். அதை வச்சு நீங்கள் ஒரு 5 சம்பந்தமானது சொல்லணும். இப்போ ஆ அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆளை தொடங்குற ஒரு விலங்கு, பறவை, ஒரு ஊர், அந்த மாதிரி எல்லாமே சொல்லணும். அதே மாதிரி குண்டக்க மண்டக்க அப்படின்னா அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, முதல் கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும், இரண்டாவது கேள்வி கேட்குற முதல் கேள்விக்கான பதில் சொல்லணும், அடுத்து 3வது கேள்விக்கு 2வது கேள்விக்கான பதில் சொல்லணும். இது வந்து நம்மளோட ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்காக அந்த குண்டக்க மண்டக்க. ஆனால் அவனானா நமக்கு பொதுவாக என்னென்ன தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுவும் ஒரு புதிர் விளையாட்டு தான். இன்றைக்கி சுடோக்க தினம், அதில் வந்து இந்த புதிர் விளையாட்டுக்கள்லாம் நம்ம கோடை பண்பலையில் இருக்குது. வாங்க மாணவ செல்வங்களும் விளையாடலாம். நேயர்களும் 4 மணிக்கு வந்து அந்த விடுகதையை கண்டுபிடிச்சி சரியாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கான பரிசு

அதிகரிக்கிறதுக்காக இந்த குண்டக்கம் மண்டக்க. ஆனால் அவனான நமக்கு பொதுவாக என்னென்ன தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுவும் ஒரு புதிர் விளையாட்டு தான். இன்னைக்கு சுடோக்க தினம், அதில் வந்து இந்த புதிர் விளையாட்டுக்கள்லாம் நம்ம கோடை பண்பலையில் இருக்குது. வாங்க மாணவ செல்வங்களும் விளையாடலாம். நேயர்களும் 4 மணிக்கு வந்து அந்த விடுகதையை கண்டுபிடிச்சி சரியாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கான பரிசு பாடலும் காத்திருக்கு. கேட்போம் இன்று மாலை 4 மணிக்கும் இன்று இரவு 8 மணிக்கும் 2 நிகழ்ச்சிகளையும்.

0: பாட்டு பட்டாளம் இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி என்னவா வரப்போகுது அப்படின்னா, ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல். நாங்கள் ஒரு வார்த்தை சொல்வோம், அந்த வார்த்தையில் நீங்கள் பாடல் பாடணும். அது வந்து பொதுவானதாக தான் இருக்கும். அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பான்னு தொடங்குகிற பாடலாக இருக்கலாம், இல்லை இசைன்னு தொடங்குகிற பாடலாக இருக்கலாம், பாடல்னே தொடங்குகிற பாடலாக இருக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் ஒரு வார்த்தை சொல்வோம், அந்த வார்த்தையில் நேயர்கள் பாடணும், அதை நாங்கள் கேட்டு ரசிப்போம். இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாலும் நிகழ்ச்சியில். இது கோடைப்பண்மலை 100.5 சுகமான காலை. நேரம் சரியாக காலை 7:50.
1: விரைவு திருச்சி சாரதாசில் கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர்
7: நாகா சேவரட் சேமியா,

எல்லா நிகழ்ச்சியும் சொன்னீங்க, ஆனால் இந்த நிகழ்ச்சியை மட்டும் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு நேயர்கள் நிறைய பேர் யோசித்திருப்பீங்க. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, உங்களுக்கான நிகழ்ச்சி தான், நீங்கள் பாட நாங்கள் கேட்டு ரசிக்க அப்படின்னு போகிற நிகழ்ச்சி. ஆமாங்க, முற்பகல் 11 மணிக்கு

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்.
1: பிருத்வி விமன்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி.
2: இன்று செப்டம்பர் 9,
3: இந்திய வெண்மை புரட்சியின் தந்தை என சிறப்பிக்கப்படும் வெர்கீஸ் குரியன் தனது 90வது வயதில் 2012 இயற்கை எய்திய நாள் என்று. 1899 இதே நாளில் மயிலாடுதுறையை ஒட்டிய புத்தமங்கலத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. ஆரம்ப கல்வி அங்கே இருந்த கிராம பள்ளியில், மிக உசத்தியாக கருதப்பட்ட உயர்நிலை பள்ளி படிப்பு திருச்சியில். 1921 காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்தார். பள்ளிப்படிப்பை பாதியில் விட்டுவிட்டு தேசிய இயக்கத்தில் இப்பொழுது அந்த இளைஞர். அதன் பிறகு நவசக்தியில் துணை ஆசிரியர். 1927 வெளியானது ஏட்டிக்கு போட்டி என்ற புத்தகம். அந்த இளைஞனின் முதல் புத்தகம் அது. அதை இப்பொழுது படித்தாலும் அதில் இருக்கும் ஹாஸ்யம் வாய்விட்டு நம்மை சிரிக்க வைக்கும். ஏறக்குறைய 100 முந்தைய நடப்பு நடை இருந்தாலும் அனுபவித்து படிக்கலாம். இப்படி முதல் புத்தகமே பேசப்படும் அளவுக்கு அமைந்த பின்னாளில் எழுதப்பட்ட அவரது வரலாற்று புதினங்கள் அதிகம் வாசிக்கப்படுவதற்கும் நேசிக்கப்படுவதற்கும் இதுவே கட்டியம் கூறியது. அவர் உருவாக்கிய வந்தியத்தேவன் இன்னும் பல வாசகர் மனதில் ஆழ குடிகொண்டிருக்கும் தீர கதாநாயகன். சோழ சாம்ராஜ்யத்தை ஆவலுடன் அறிய உதவும் ஒரு அழகிய கையேடு அவர் தீட்டிய பொன்னியின் செல்வன். இன்னும் புத்தக திருவிழாக்களில் அள்ளப்படும் தொகுப்பாக அது அமைந்திருக்கிறது. சிவகாமியின் சபதம் பல்லவகாலத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும். 1941 அவர் எழுத தொடங்கிய பார்த்திபன் கனவு சுமார் 20 கழித்து அதே பெயரில் திரைப்படமானது. இப்படி நாம் கொண்டாடும் வரலாற்று புதினங்களை படைத்த அந்த படைப்பாளியின் பேனாவில் கல்வனின் காதலி தொடங்கி அமரதாரா ஈராக 11 உயிர் பெற்றன. கல்கி எனும் அடைமொழியோடு தமிழ் வாசகர்களின் மனதை கொள்ளை கொண்ட எழுத்தாளர் இரா கிருஷ்ணமூர்த்தியின் பிறந்த தினம் என்று. உலக வரலாற்றில் அமெரிக்க சுதந்திர போர் தந்த தாக்கம் அலாதியானது. அமெரிக்க புரட்சி போர் என அழைக்கப்படும் அது 1775 தொடங்கி 1783 வரை நீடித்தது. அந்த நாட்டின் முதல் அதிபராக 1789 ஏப்ரல் 30 ஜார்ஜ் வாஷிங்டன் பதவியேற்றார். அவர் நினைவாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பல நகரங்கள் வாஷிங்டன் பெயரை தாங்கி நிற்கின்றன. கொலம்பியா மாவட்டத்திலும் ஒரு நகரம் இருக்கிறது, அதுவே வாஷிங்டன் டிசி என அழைக்கப்படுகிறது. 1791 அந்நகரம் அமெரிக்க முதல் குடியரசுத் தலைவரின் பெயரில் அழைக்கப்பட தொடங்கிய நாள் என்று. இது நிகழ்ந்து 8 கழித்து இங்கிருந்த இங்கிலாந்து ஆட்சிக்கு எதிராக ஒரு கலக குரல் பாஞ்சாலங்குறிச்சியில் கேட்டது. அது வீரபாண்டிய கட்டபொம்மனின் கர்ஜனை. வரிகட்ட மறுத்ததால் கும்பனிக்காரர்கள் படையெடுத்தனர். 1797 ஆலன் போரிட தலைமையேற்று வந்தான். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தகர்க்க முடியவில்லை, தோல்வியுடன் திரும்பினான். 1799 செப்டம்பர் 5 அன்று

0: மீண்டும் படையெடுப்பு. பானர்மேன் தலைமையில் கோட்டையை ஆங்கிலேயர் வசம் ஆகும் என்ற நிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வெளியேறினார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வெள்ளையர் வசம் ஆன தினம் என்று. செப்டம்பர் 9 பிறந்தவர் ரஷ்ய எழுத்தாளர் லெவ் டால்ஸ்டாய். ஆண்டு 1828. 1953 திரைப்பட நடிகை மஞ்சுளா. 1967 இந்தி நடிகர் அக்ஷய்குமார் ஆகியோர் இன்றைய தினத்தில் பிறந்திருக்கிறார்கள். 1976 சீனாவின் முதுபெரும் தலைவர் மாசேத்துங். 2011 நடிகை காந்திமதி. 2012 ஒலிபரப்பாளர் சங்கர் சங்கரமூர்த்தி ஆகியோரின் நினைவு தினம் என்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம். பிருத்வி விமென்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமென்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். உலகத்திலே தலைச்சிறந்த சொல் என்ன அப்படின்னா செயல்னு நான் தொடக்கத்தில் சொன்னேன். அந்த செயல் நல்ல செயலாக நமக்கு மட்டும் இல்லைங்க, மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். நம்மளை மாதிரி யாருமே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெருமை தானே. சரி, நிகழ்ச்சியை தந்த மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன். நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக இந்து அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் நேற்று ஆலோசனை நடத்தினார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டியில் உள்ள பழமை வாய்ந்த மாதா பேராலயத்தின் ஆண்டு திருத்தேர் பவனி நேற்று விமரிசையாக நடைபெற்றது. பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: வானொலி பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இப்போது ரசிக்கலாம் மனதோடு ராகம். மாற்றி யோசிக்காமல் மாற்றங்கள் வருவதில்லை. நாம் எங்கே இருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நிச்சயம் தேடுங்கள், ஏதாவது கிடைக்கும் என்ற வரிகளோடு வரவேற்கிறது இன்றைய மனதோடு ராகத்தை. இன்று திருநெல்வேலி மாவட்ட நேயர்களே,

0: சந்திக்க இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் அனைத்து நேயர்களும். 24, 24, 26 மற்றும் ஒரு எண் 290, 333 வரலாம். முன்னணிப்பாக 0-45-42 சேர்த்து. இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எந்த
0: நேரமும் இருந்தாலும் கலகலப்பா இருக்கும்.
1: நல்லா ஓடும் இல்லையா?
0: என்ன பாடல் கேக்கலாம்? அருமையா பாடுறீங்களே. நன்றிமா, பாடல் கேட்கலாம்.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்ல.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரியில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
7: வணக்கம், நான் ஆந்தகுடி இளையராஜா, கிராமிய பாடகர்.
8: அத்தமாக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்னு வாடிச்சேன், அத்தனையும் மறந்து புட்டேன், அடியே ஒன்ன பார்த்ததுமே.
7: மலைகளின் இளவரசி, மனம் கவர்ந்த பண்பலையே, உலகறிந்த நிகழ்வுகளை உறக்கச் சொல்லும் உரிமையின் பொக்கிசமே, செவியோடு சிநேகம் கொண்டு மனதோடு மயில் கொண்ட எங்கள் கோடை மலை காற்றே.
8: கண்ணே ஒன்ன காணாமா நான் கவி பாடுறேன்,
7: தன்னிலை பாராமல் முன்னிலை கொண்டு, தரணி எங்கும் பெரும் புகழ் கொண்டு, 1000 ஆண்டு நீ வாழ வேண்டுமென இந்த கிராமத்து பாட்டுக்காரனின் வாழ்த்துக்கள்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
1: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
2: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு

0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா? ஊருக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் திட்டமிட்டு நேற்று தான் பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். நான் இருந்த இருக்கைக்கு மொதல் இருக்கையில் ஆணும் பெண்ணுமா 2 இளவயசுக்காரங்க உட்காந்துருக்காங்க. 3வதாக ஜன்னல் ஓரமாக நடுத்தர வயசில் ஒரு அம்மா கண்ணாடி போட்டுக்கிட்டு ஏதோ ஆஃபீஸில் பொறுப்பான பதவியில் இருப்பாங்கன்னு நினைக்க தோன்றுகிற மாதிரி இருந்தாங்க. நான் உட்காந்ததுலேருந்தே கவனித்தேன். அந்த அம்மா மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இளவயசு தம்பதிக்கு ஒன்றுமே பேசலை, சிரிக்கலை. ஆனால் அந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு மாமியாரா அவங்க இருப்பாங்களோன்னு எனக்கு பட்டுச்சு. பஸ்ஸு கிளம்பிச்சுங்க. உம்முன்னு இருந்த இவங்களை அந்த தம்பதிகளை பார்த்து அந்த அம்மா கேட்டாங்க, அட என்ன 2 பேரும் டென்ஷன்லேயே இருக்கிற மாதிரி வர்றீங்க? சரிங்கப்பா, சந்தோஷமாக இருங்க, அதுதான் ரிலாக்ஸேஷனு. சிரிக்கிறவங்க ரொம்ப நாள் உயிர் வாழலாம்னு இலக்கியங்கள்லேருந்து மருத்துவத்துறை வரைக்கும் சொல்கிறாங்கப்பா அப்படின்ட்டு இன்னமும் சொன்னாங்க. இங்கே பாருங்க, குழந்தை பிறந்த சில தினங்கள்லே அது புன்னகை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுது. அந்த குழந்தைக்கு சிரிப்பது அப்படிங்கிற விஷயம் 20வது வாரத்தில் தொடங்கிடுது தான். அதுவே கொஞ்சம் சத்தம் போட்டு சிரிக்கிறது வந்து 6வது மாதம் ஆரம்பிக்கும். குழந்தைக்கு சிரிக்கிற உணர்ச்சி இருக்கே, அது வந்து அவங்க அம்மாவை பார்த்து கற்றுக்கிட்டது இல்லை, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறமும் அந்த அம்மாவே தொடர்ந்து பேசினாங்க. சிம்பன்சியும் கொரில்லாவும் நம்மளை, அதாவது மனுஷங்களை மாதிரியே சிரிக்கிறது புன்னகைக்கிறது ரெண்டையும் கொண்டிருக்கு. கிச்சு கிச்சு பண்ணுற மாதிரி செய்கைகளில் பாவனை செஞ்சால் கூட சிம்பன்சியும் கொரில்லாவும் சிரிக்குங்க. ஆனால் ஒன்று, அவற்றோட சிரிப்புன்றது ஒரு விதமாக வில்லன் சிரிக்கிற மாதிரியே இருக்கும். கஷ்டம் வந்தாக்க கண்ணீர் வராத அழுகிற மாதிரி மூஞ்சிகளை அந்த சிம்பன்சியும் கொரில்லாக்களும் வச்சுக்குமா. அது மட்டும் இல்லை, சிம்பன்சி குரிலாவை பார்த்து நாம் கேலி பண்ணிட்டோம்னா சரி, ரெண்டுக்குமே கோவமே வந்துடும். என்ன சொல்கிறத கவனிச்சிங்களான்னு கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி நிறுத்தினாங்க அந்த அம்மா. ஒருவேளை இந்த விவரங்களுக்கு பதிலாக அந்த தம்பதிகள்கிட்ட ஏதாச்சும் அந்த அம்மா ஒரு ஜோக் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிரிச்சிருப்பாங்களோ கவனிச்சிருப்பாங்களோ தெரியல எனக்கு. அப்போவுமே லேசாக புன்னகை புரிகிற மாதிரி தான் முகத்தை காட்டினாங்க அந்த தம்பதியை. ஒரு மாதிரி அழுத்தக்காரங்களாக இருந்தாக்க, அழுத்தமான மனசு ஏதாச்சும் காயப்படுத்திக்கிட்டு இருந்தாக்க சிரிப்பு வராது இல்லைங்களா? சரி சரி, அவங்க விஷயம் இருக்கட்டும். பஸ்ஸில் ஒட்டு கேட்டுட்டு ஒப்பிக்கிறானேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நல்ல விஷயமாக இருந்தால் கேட்டதை பார்த்ததை படித்ததை சொல்லலாம் தானே, இல்லாட்டி சிரிங்க அப்படின்னு கிச்சு கிச்சு காட்ட முடியுமா? என்ன சிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து மனுஷனை வளர வளர அவனோட சமூக தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு விதமாக கட்டுப்படுத்தப்பட்ட உணர்ச்சிகளை கொண்டவனாக மாறி போயிட முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி தான் சிரிக்கிறது புன்னகைக்கிறது ஆனந்தப்படுறது சந்தோஷமாக இருக்கிற உணர்வுகளை காட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்களா? யோசிச்சு பார்ப்போமா, அப்படி இருக்க முயற்சி பண்ணலாமா? மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
0: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே.

0: மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: இசை மேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மனதோடு ராகம், இன்றைய மனதோடு ராகம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற அழைக்கலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 26 மற்றும் ஒரு 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பாக 045 42 சேர்த்து அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: பேசுறேன்
2: பாருங்க எப்படி ஒரு இது, ஒரு
3: வேலைன்னு
2: ஒளித்துக்கொண்டிருக்கும் டிவி இந்த பக்கமா ஓடிக்கொண்டிருக்கும் இல்லையா? சரிங்கம்மா சரிங்கம்மா. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
3: எனக்கு சக்கர் படுத்திருந்து நீரா நீரா நீ என் நீரா அந்த பாடல்.
2: இனிமையான பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: That's not her phase. It's beyond that.
1: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நம் கோடை பண்பலை 100.5 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி தினமும் இரவு 8:25 மணிக்கு. சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேலாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: நம்ம போய் கடையில போய் ஒரு தண்ணி வாங்குறோம், ஒரு பாட்டிலு, அது வந்து 20 ரூபான்னு போட்டிருக்கு வேலை, ஆனா அதுல 25 ரூபா கேட்பான். கேட்டா கூலிங் பிரைஸ் அப்படிமா, கூல் பண்றதுக்காக உள்ள பிரைஸ்ன்னு சொல்லுவான். நம்மளும் 5 ரூபா தானே அப்படின்னு அலட்சியமா கொடுத்துட்டு வந்துருவோம். MRP விலைக்கு மேல 1 பைசா கூட நீங்க கொடுக்க தேவையில்லை.
1: உங்கள் ஐயங்களுக்கு தெளிவான விளக்கங்களை பெற கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நம் கோடை பண்பலை 100.5 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் தினமும் இரவு 8:25 மணிக்கு.
3: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: அடிகருப்பு நிறத்தழகே, அடிகருப்பு நிறத்தழகி,
6: அடிகருப்பு நிறத்தழகி, உதட்டு சமப்பழகி, சில்லறைய சதறிட்டி, போன்சிரிப்பில் சில்லறைய சதறிட்டி.
7: வணக்கங்க, நான் தான் உங்க பின்னணி பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
5: என் கண்ணே
7: கோடை FM நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுடைய மனதில்

0: வந்து நீங்க இடம்பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்க இருக்கிறது நம்ம கோட எஃப்எம். இந்த கோட எஃப்எம்னுடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். கோட எஃப்எம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
1: அத்தனையும் சொல்லி வச்சாடா.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை நூற்பில் 5 இன்று காலை 9 மணிக்கு வரும் வானவில்லின் வண்ணம். மண் பரிசோதனையின் அவசியம், மண் பரிசோதனையின் அவசியம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய மண் ஆய்வக நுட்புனர் நாகலட்சுமி அவர்கள். இணைந்திருங்கள் நம் பண்பலையோடு. அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர்
0: பொன்றாணி சார். என்ன மகளிரே வந்துட்டு இருக்காங்க? திருநெல்வேலினாவே மகளிர் தானா? கெத்து இல்லையா? இல்லை, இன்னைக்கு மகளிர் மனதோடு ராகத்தில் மகளிரே வந்துட்டு இருக்காங்க. அது மகளிர்னா கெத்து போல திருநெல்வேலி மாவட்டத்தில், அப்படி தானே?
1: ஆமாம்.
0: என்ன வேலை பார்க்குறீங்க?
1: இல்லத்தரசி.
0: இல்லத்தரசி, நீங்களும் இல்லத்தரசி. இப்போ 3 பேர் வந்தாங்க, 3 பேருமே இல்லத்தரசி தான். என்ன இல்லத்தரசர்களை காணோம், எதிர்பார்க்குறோம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. எப்படி போயிட்டுருக்கு இப்போ? உங்கள்கிட்ட உங்கள் கையில் வந்து 1 கோடி ரூபா கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்கள் கையில் 1 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னு வீங்களேன், செலவுக்கு வச்சுங்க அப்படின்றாங்க. வாங்கின உடனே என்ன பண்ணுவீங்க?
1: சொல்ல
0: முடியாது. ஏதோ ஒரு திடீர்னு கேட்டுட்டீங்களே. இல்லை, கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு கேட்டால் என்னத்த சொல்கிறது அப்படின்றீங்களா? ஒருத்தருக்கு உதவி பண்ணு கிடையாது. இல்ல
1: சார்,
0: எனக்கு தேவையானது வாங்கிக்குவீங்க. நாங்க 1 கோடி ரூபா கொடுக்க போறதும் இல்ல. சரியா, வாங்க போறதும். சரிங்கம்மா, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்? நன்றி.

0: இசைமேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
3: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்று காலை 9:00

0: மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் மனதோடு ராகத்தில். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
3: திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் ஏரியால இருந்து பேசுறேன் சார்.
2: தச்சநல்லூர்.
3: தச்சநல்லூர்.
2: தச்சநல்லூர். அது திருநெல்வேலி இருந்து எவ்வளவு தூரம் தச்சநல்லூர்?
3: திருநெல்வேலி பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes சார்.
2: 10 minutes அப்படின்னு ஒரு 10 kilometers வரும் இல்லையா?
3: அவ்வளவு கூட கொஞ்சம் கம்மியா தான் சார் இருக்கும். 4-5 kilometers
2: வரும். என்ன வேலை பாக்குறீங்க ஐயா?
3: நான் ஒரு பிரைவேட் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கேன் சார்.
2: சூப்பர்வைசர் இருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க?
3: எனக்கு கீழே சார் நான் ஒரு 5 பேர் இருக்காங்க சார்.
2: 5 பேருக்கு நீங்க தான் சூப்பர்வைசர்?
3: ஆமா, என் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஆமா சார்.
2: வேலை பார்க்கும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருந்தீங்களே, அப்படி சும்மாவே இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப என்ன சொல்லுவீங்க?
3: அவங்கள ரொம்ப சிவியரா இருந்தா நானே வாண்டட சொல்லி லீவ்
2: காட்டிக்கல. வெளிய காட்டிக்கல. ஆனா அவரு உடம்பு சரியில்லாம இருக்காரு, நீங்க என்ன சொல்லுவீங்க?
3: சொன்னீங்க.
2: நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
3: பையங்களுக்கு விஜய் சாரா ரொம்ப பிடிக்கும், அதனால ஜனநாயகன் படத்துல இருந்து ஏதாவது ஒரு சாங் சார். நல்லா எனர்ஜி சாங்
2: கேட்கலாம். நன்றி.

0: போறோம்னா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: விரைவில் திருச்சி சாரதாசில்
5: இசை மேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: கோடை பன்மலை 100.5 சைபால்.
7: முகத்தில் அருவா சைபால், சொரியா திறங்க சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
5: சைபால் வழங்கும் இன்று ஒரு

0: தகவல்.
1: ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாட போவார். சில நண்பர்களையும் கூட அழைச்சிக்கிட்டு போவார். காட்டுக்கு போனதும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் வேட்டையாடுவாங்க. சாயந்தரமாக திரும்பி வருவாங்க. மறுநாள் அரண்மனையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களையெல்லாம் சொல்லிக்குவாங்க. அவங்கவுங்க வீரத்துக்கு தகுந்த மாதிரி பரிசை அந்த ராஜா கொடுப்பார். இது மாதிரி ஒரு தடவை எல்லாரும் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னான், தன்னுடைய வீர தீர செயலை பற்றி அளக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அது அதுக்கு பரிசு கிடைக்க போகுதில்ல. அதனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அரசே நேற்றுக்கு காட்டில் என்னாச்சு தெரியுமா, எனக்கு நேராக ஒரு சிங்கம் வாயை திறந்துக்கிட்டு வந்துட்டுது, நான் பயப்படவே இல்லை. உடனே ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசினேன், சிங்கத்து வாய்க்குள்ளே போய் அந்த கல் மாட்டிக்கிட்டுது. அவ்வளவுதான், அந்த சிங்கம் என்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமாக திரும்பி ஓடி போயிட்டுது அப்படின்னா. ஆஹா பலே அப்படின்னு எல்லோரும் கை தட்டினாங்க. ரெண்டாவது ஆள் ஒருத்தன் எழுந்திரிச்சான். அவன் சொல்ல ஆரம்பித்தான், அரசே நான் போன வழியில் ரெண்டு பெரிய மலைப்பாம்பு கிடந்தது, என்னை முழுங்கிறதுக்கு வந்தது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த ரெண்டு பாம்போட வாலையும் ஒன்றா சேர்த்து முடித்து போட்டுட்டேன். அவ்வளவுதான், அது அங்கே இழுக்க இது இங்கே இழுக்க முடித்து நல்லா எரிய போட்டுது அப்படின்றான். ஆஹா அற்புதம்னு சொல்லி எல்லோரும் கை தட்டினாங்களாம். அடுத்தபடியாக மூணாவது ஆள் ஒருத்தன் வந்தான். அவன் சொல்ல ஆரம்பித்தான், மன்னா நான் போன பாதையில் குறுக்க ஒரு ஆறு, அதில் இறங்கி குளித்தேன், யாரோ காலை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருந்தது, திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதலை. நான் உடனே அப்படியே ஒரு துள்ளல் துள்ளி அது முதுகில் போய் உக்காந்துக்கிட்டேன், அதை அப்படியே கரைக்கு நீந்த வச்சேன், கரைக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே ஒரே துள்ளாக துள்ளி குதித்து கரைக்கு வந்துட்டேன் அப்படின்ருக்கான். அவன் தன்னுடைய வீரத்தை அப்படி சொல்லியிருக்கான். அடடா எப்பேற்பட்ட வீரம் அப்படின்னு எல்லோரும் கை தட்டினாங்களாம். நாலாவது ஆள் எழுந்திரிச்சான், மன்னா நான் போன இடத்துல ஒரு கரடி வந்து என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டுது, நான் ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதில் பாதாளத்தில் விழ வேண்டியது தான். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராட்சச கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்தது. நான் உடனே அப்படியே உயர எழும்பி அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டேன், அப்படியே தொங்கிக்கிட்டே வந்தேன், ஒரு நல்ல இடம் வந்ததும் தொப்புன்னு கீழே குதித்து நடந்து வந்துட்டேன் நான். இதுக்கும் எல்லோரும் கை தட்டுறாங்க. கடைசியாக ஒரு ஆள் எழுந்திரிச்சான், அரசே நான் வந்து போன வழியில் ஒரு பெரிய யானை குறுக்க வந்தது, பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வந்தது, நான் பயந்து ஓடலை. உடனே என்ன பண்ண தெரியுமா, அந்த யானையோட வாலை பிடிச்சி தூக்கினேன், தலைக்கு மேலே தூக்கி கர கர கர கரன்னு சுற்றினேன், வேகமாக சுற்றி வீசி எரிஞ்சேன். அவ்வளவுதான், அதே ஸ்பீடில் அந்த யானை மேலே போக ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் கூட அது போய்கிட்டே தான் இருக்குது, கீழே உழவே இல்லைன்னா. இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. என்னை என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறியா, யானையை வந்து நீ வாழை பிடிச்சி தூக்கின, அதை நான் நம்பணுமா அப்படின்னார். உடனே இவன் பணிவாக பதில் சொன்னான், அரசே ஒரு சிங்கத்து வாயில் கல் மாட்டிக்கிட்டதை நம்புறீங்க, மலைப்பாம்பு வாழை பிடிச்சி முடிச்சு போட்டதை நம்புறீங்க, முதல்ல முதுகில் சவாரி பண்ணதையும் நம்புறீங்க, கழுகு காலை பிடிச்சிக்கிட்டு பறக்கிறதையும் நம்புறீங்க, அப்படி நம்புகிறப்போ நான் சொன்னதை மட்டும் நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்டானா. பொய் சொன்னவங்கள்லாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம். ராஜா அவங்கள பார்த்து சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் என்னை முட்டாளாக்கியிருக்கிறீங்க, கடைசியாக பேசின இவன் தான் எனக்கு உண்மை எது பொய் எதுங்கிறத புரிய வச்சிருக்கிறான், இவன் தான் உண்மையான தைரியசாலி அப்படின்னு சொல்லி அவனுக்கே பரிசெல்லாம் கொடுத்து பாராட்டினாராம். இப்படி ஒரு கதை, உண்மையை நிலைநாட்டுகிறவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துலலாம் பொய் சொன்னால் தான் பிழைக்க முடியுங்கிறது ஒரு சில பேரோட நம்பிக்கை. ஒரு அப்பாவுக்கு தன் மகனுக்கு பொய் சொல்ல தெரியலையேங்கிற கவலை, பொய் சொன்னால் தான் இந்த உலகத்தில் பிழைக்கலாம், ஆனால் இவனுக்கு அது தெரியலையே, அதனால் இவனை அழைச்சிட்டு போய் நடுக்கடலில் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு அழைச்சிட்டு புறப்பட்டான். கடற்கரைக்கு போனான். மகனுக்கு சந்தேகம், எங்கேப்பா என்னை அழைச்சிட்டு போகிறேன்னு கேட்டிருக்கான். கடலில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க போகிறேன் உனக்கு அப்படின்னானா. நான் ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டேனேன்னானா இவன் மகன். எங்கே அதுன்னு கேட்டிருக்கான் அப்பங்காரன். சுட்டு சாப்பிட்டுட்டேன்ருக்கான் புள்ளை. அப்பங்காரன் பார்த்தான், சரி நம்ம புள்ள பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டானா.
0: கோடை பண்டலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: இதுவரை இணைந்து ரசித்தோம் மனதோடு ராகம். திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை சந்தித்த மகிழ்வோடு

நாட்டின் வாகன விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 5000 கன அடியாக குறைந்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வல்லுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: வழங்கும் வானவில். இனிய காலை வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 வானவில். வாரந்தோறும் புதன்கிழமை வரும் வேளாண் வானவில் நிகழ்ச்சியில் இன்று மண் பரிசோதனையின் அவசியம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய மண் ஆய்வக தொழில்நுட்ப நிபுணர் நாகலட்சுமி அவர்கள். நேர்கள் தங்கள் சந்தேகங்களுக்கு தீர்வு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 24 24 26 290 333 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கு பெறும் நேயர் ஒருவருக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். ஏற்கனவே வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கு ஒரு வருடத்திற்கு பிறகே வாய்ப்பு வழங்கப்படும்.

0: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் மேம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேம், நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமாக இருக்கோம். சரி, உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: ஓகேங்க மேடம். அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பெயர் வந்து நாகலட்சுமி. நான் வந்து குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து மண் ஆய்வக தொழில்நுட்ப நிபுணராக பணியாற்றி வருகிறேன். இது வந்து ஐசிஆர் கேவிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஐசிஆர் கேவிக்கியோட முக்கிய நோக்கம் என்னன்னா, புதிய தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு வந்து பரப்புறது, முன்மாதிரி களப்பயிற்சிகள் வழங்குறது, பெண்கள், கிராமப்புற இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் பயிற்சி வழங்குறது தான் எங்களோட முக்கிய நோக்கம். இன்னைக்கு வந்து மண் பரிசோதனை குறித்து சில பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்போ விவசாயத்துல விதை, நீர், உரம் எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு மண்ணும் முக்கியம். மண்ணின் தன்மையை தெரிந்து கொள்ளாமல் ரசாயன உரங்களை தொடர்ந்து பயன்படுத்துவது தேவையற்ற செலவை ஏற்படுத்தும், மண்ணின் வளத்தையும் பாதிக்கும். மண் பரிசோதனை வந்து நல்ல மகசூலுக்கான முதல் படி. இப்போ மண் பரிசோதனை வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வயல்ல இருக்க வந்து சத்துக்களோட அளவு, அதாவது அமில காரம் இருக்கும், உப்புத்தன்மை, அங்க கரிமம், பேரூட்டச்சத்துக்கள், அதெல்லாம் வந்து ஆய்வகத்துல ஆய்வு செய்வதே வந்து மண் பரிசோதனைன்னு சொல்றோம். இது வந்து நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னா, மண்ல எவ்வளவு சத்து குறைவாக இருக்கு, அதிகமாக இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப ரசாயன உரங்களை பயன்படுத்தலாம். இதுல இதோட பயன்கள் என்னன்னா, செலவை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ரசாயன உரங்கள் வாங்கினா நமக்கு பணம் அதிகமா செலவாகும் இல்லைங்களா, அந்த செலவை குறைச்சிக்கலாம். மண்ணுக்கு ஏத்த மாதிரி பயிரை வந்து பயிர் செஞ்சுக்கலாம். நிலையான மகசூலும் கிடைக்கும், நம்ம சுற்றுச்சூழலும் வந்து பாதிக்காம இருக்கும், மண் வளத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். வந்து நம்ம என்னென்ன காரணிகள் எல்லாம் வந்து பாக்குறோம் அப்படின்னு, இப்போ பிஹெச்ன்னு சொல்லுவாங்க. பிஹெச்னா மண்ணோட அமிலகார தன்மைன்னு அர்த்தம். அடுத்து வந்து ஈசின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அது மண்ணில் இருக்க வந்து கரையும் உப்பு வந்து கரையிறதோட மொத்த அளவு தான் வந்து ஈசின்னு சொல்லுவாங்க. அடுத்து அங்கக கரிமம். அங்கக கரிமம்னா என்னன்னா, மண்ணில் இருக்க வந்து நீர் பிடிப்பு திறன், நுண்ணுயிர் செயல்பாட்டை வந்து மேம்படுத்தும். இப்ப பேரூட்ட சத்துக்களான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதாவது என்பிக்குன்னு சொல்றோம், அதோட வந்து அளவுகளை வந்து ஆய்வகத்துல நம்ம பண்றோம். அடுத்து நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து இந்த போரான், மேங்கனீஸ், தாமிரம், இரும்பு சத்து, துத்துநாத சத்து, இது வந்து தேவைப்பட்டா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். மேஜரா வந்து பிஹெச், பிசி, ஆர்கானிக் கார்பன் சொல்லுவோம், அங்க கரிமம், என்பிகே, இது மட்டும் வந்து முக்கிய காரணங்களாக நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து மண் மாதிரி வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. இப்போ நாங்க ஆய்வகத்துல வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் பாக்குறோம்னா, மண்ணு வந்து மொத்தமா நல்லா கட்டி கட்டியா கொண்டு வந்துடுறாங்க, இல்ல ஈரமா கொண்டு வந்துடுறாங்க, இல்ல அரை மூட ஒரு மூட அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ மண்ணை வந்து எப்படி எடுக்கணும்ன்றதே அவங்களுக்கு வந்து தெரியல. அதுக்கு வந்து சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு, அதை நான் வந்து உங்களுக்கு தெளிவா வந்து நான் இப்ப சொல்றேன். இப்போ ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னா, அதுல வந்து ஒரு 10 to 15 இடத்த வந்து தேர்வு செய்யணும். அதாவது உங்க நிலத்துல இருந்து குறுக்கும் நெடுக்குமா வந்து நடந்து 10 to 15 இடத்த செலக்ட் பண்ணி, அது மேல இருக்க மண்ணை ரிமூவ் பண்ணிட்டு, அதுல வந்து ஒரு மண் வெட்டி வச்சு ஒரு வி வடிவ குழி வந்து தோண்டணும். இந்த வி வடிவ குழி ஆங்கில எழுத்து இருக்கும் பாத்தீங்களா, வி, அதுதான் அந்த வி வடிவ குழி. அதை வந்து ஒரு மரக்குச்சி யூஸ் பண்ணி அத குழியில இருக்க சைட்ல இருக்க மண்ணெல்லாம் வந்து நம்ம முழுமையா சேகரிச்சு, அது வந்து சேகரிக்கும் போது அது ஒவ்வொரு பயிருக்கும் வந்து ஒவ்வொரு ஆழத்துல வந்து எடுக்கணும். இப்ப வந்து வயல் இருந்துச்சுன்னா ஒரு அரை அடியில

0: தோண்டலாம் அந்த புளிய. இதே வந்து தோட்டக்கலை பயிர்களா இருந்தா அரை அடி டு ஒரு அடி தோண்டலாம். இதே மரப்பயிர்களா இருந்தா ரெண்டு டு மூணு அடி வந்து தோண்டலாம். இந்த மாதிரி எல்லா 10-15 ஏக்கர்ல தோண்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நல்லா ஒரு நிழல்ல தான் வந்து காய வைக்கணும். இப்போ இதுல வந்து ஒரு பால் பங்கீட்டு முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கூட்டல் குறியீடு போட்டு எதிர் துருவத்துல இருக்க மண்ணை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுல இருக்க குப்பை அப்புறம் அந்த சின்ன சின்ன கல்லு அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்ப எதிர் துருவத்துல இருக்க ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த எதிர் துருவத்துல இருந்து சேர்க்கணும். இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் பண்ண கடைசியா வந்து ஒரு அரை கிலோ மண் வர்ற வரைக்கும் இந்த கலவையை வந்து நம்ம பிரிக்கணும். அந்த வர்ற கடைசியா வர்ற கலவைனா வந்து மண் மாதிரின்னு சொல்றோம். அதுல வந்து ஃபார்மரோட வந்து நேமு, அவங்க எந்த இடத்துல வயல் வச்சிருக்காங்க, அவங்க என்ன பயிரிட போடுறாங்க, டேட்டு, அவங்களோட தொலைபேசி எண், இதெல்லாம் போட்டு நம்ம ஆய்வகத்துல வந்து கொடுத்தா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம்.
1: சரிம்மா, தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: விரைவில் திருச்சி சாரதாசில்.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: ஒன்பது மணி 14 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வானவில். வானவில் இன்று தந்திருக்கும் வண்ணம் மண் பரிசோதனையின் அவசியம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய மண் ஆய்வக தொழில்நுட்ப நிபுணர் நாகலட்சுமி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. நீங்கள் நிறைய மண் பரிசோதனை பற்றி சொன்னீங்க. அது வி ஷேப்பில் எடுக்கணும், அதில் பிஹெச் கார அமிலத்தன்மை தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்லாம். எந்த மண்ணுக்கு எவ்வளோ நாள் பரிசோதனை செய்யணும், இல்லை எந்த மண்ணுக்கு வந்து அதிக பரிசோதனை பண்ணணும் அப்படி இருக்கா?
2: அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க மேடம். நம்ம இப்ப வந்து அவங்க ஒரு அறுவடை பண்றாங்க, இல்ல பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்ல 2 இயர்ஸ் ஒன்ஸ், அந்த மாதிரி வந்து நம்ம மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
1: இந்த மண்ணுக்கு இவ்வளவு பரிசோதனை அப்படின்லாம் இல்ல.
2: இப்படி எல்லாம் எதுவும் இல்லை.
1: சரி, இணைப்புல வந்து நேயர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் நேயர்.
3: சகோதரிகளுக்கு வணக்கம்.
1: வணக்கம். சொல்வது

0: சொல்லுங்கய்யா. உங்க பேரு?
1: மண் பரிசோதனை பண்றது, அந்த மண்ணை வந்து வளமா வச்சுக்கிறதுக்கு என்ன முறைப்படுதுனா அப்படிங்கறதுக்காகயா.
0: உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேரும் ஊர் சொல்லுங்க.
1: காஞ்சி கிராமத்துல ஸ்ரீரங்கம் பேசுறேன்.
0: ஓ சரிங்கய்யா.
1: ஸ்ரீரங்கம்.
0: ஆ ஸ்ரீரங்கம். அம்மா கேட்டுச்சா?
2: ஆ கேக்குது. இப்போ வந்து மண்ணை வந்து எப்படி வளமா வச்சிருக்கோம்னா, எல்லாரும் காலம் காலமா ரசாயன உரங்களை வாங்கி வாங்கி கொட்டுறாங்க. இதுல வந்து நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப வந்து நம்ம இயற்கை உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தோம்னா மண் வளம் வந்து பாதுகாக்கப்படும். இப்ப வந்து இந்த பசுந்தாள் உரம் எல்லாம் சொல்றாங்க, இந்த தக்கை பூண்டு, சணப்பை, கொழுஞ்சி அந்த மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வாங்கி இப்போ லைட்டா மழை சாரல் விழுகும்போது அதை நம்ம வயல்குள்ள தூவி விட்டுட்டு அதை வயலுக்கு பூ பூக்குறதுக்கு முன்னாடி, அதாவது 45 to 60 நாள்ல வந்து அது வந்து நல்லா வளர்ந்துரும். அதை வந்து மண்ணில வந்து மடக்கி நம்ம உழுதுட்டோம்னா அதுவே வந்து மண் தேவையான சத்துக்களை வந்து கொடுக்கும். இப்ப அதிகமான ரசாயன உரங்களை வந்து யூஸ் பண்ணாம நம்ம இந்த மாதிரி இயற்கை உரங்களை பயன்படுத்தி மண் வளத்தை வந்து மேம்படுத்தலாம்.
0: இப்போ மண்ணு வந்து வளப்படுத்துறது சரி, அதுக்கப்புறம் பயிரிட்டு அறுவடை செஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு நாள்ல வந்து அந்த மண்ணை திரும்ப பரிசோதனை பண்ணணும்?
2: நம்ம எப்பயும் வந்து ஒரு அறுவடைக்கு பின்னாடி ஒரு 2 to 3 அவங்க ஃபீல்ட வந்து விட்டுருவாங்க. நம்மே வந்து அடுத்தடுத்த பயிர் வந்து பயிர் விடுறது கிடையாது. ஒண்ணு அவங்க ஜாப் விட்டுருந்தாங்கன்னா அப்ப வந்து பயிர் செய்வதற்கு முன்னாடி ஒண்ணு எடுக்கணும். அறுவடை செஞ்சுட்டு பார்த்தோம்னா அறுவடைக்கு அப்புறம் வந்து இருக்கிற சத்துக்களும் குறைஞ்சிக்கும். ஏன்னா முன்னாடி பயிர் போட்டது வந்து எல்லாத்தையும் உரிஞ்சு எடுத்திருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம எடுத்தோம்னா ரொம்ப நல்லது.
0: சரி, இப்ப இணைப்பில் இன்னொரு நேயர் காத்திருக்காங்க. வாங்க, வணக்கம்.
3: தீபா அம்மா உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அம்மா உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாஸ் மலையும் மலருங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
3: அம்மா உங்ககிட்ட 2 கேள்விங்கம்மா. அம்மா இப்ப வந்து மண்கள்ல புரத சத்து கம்மியா, அதாவது சத்துக்கள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கறத இப்படி இப்பதான் நான் விதைக்கிற வெள்ளாமைகள் மூலம் தெரிஞ்சுக்கலாமா, இல்ல மண் பரிசோதனை எடுத்து மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமா? அது ஒரு கேள்விங்கம்மா. இப்ப மண்ணுல வந்து நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு சத்து குறைவுனால பாத்தீங்கன்னா நிறைய வெள்ளாமைகள் எல்லாம் வெளுத்தாப்புல வருதுங்கம்மா. இது வந்து சத்து குறைவுனாலதான் இந்த மாதிரி மண்ல வருதாங்கம்மா, இல்ல இதுக்கு வேற காரணங்களும் இருக்குதாங்கம்மா? 2 கேள்விக்கு சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நாகலட்சுமி அம்மா.
2: இப்ப வந்து மண்ல வந்து கண்டிப்பா சத்து குறைவுனாலதான் அந்த பயிர் வந்து அதோட எஃபெக்ட் வந்து காட்டுது. இப்ப உதாரணமா வந்து மண்ல வந்து உப்பு தன்மை அதிகமா இருந்ததுன்னா அதோட வளர்ச்சி, அதாவது அதோட ஜெர்மினேஷன் சொல்லுவாங்க, முளைப்பு திறன் வந்து கம்மியாயிடும். பயிர் வந்து வச்சோனையுமே அந்த சின்ன சீட்லிங் ஸ்டேஜ்லயே வந்து கருகி கருகி போயிடும். இல்லன்னா வந்து செடியில வந்து இலை வந்து மஞ்சள் நிறமாகிறது, இல்ல சுருங்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து விவசாயிகள் வந்து பார்ப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மண்ணு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடணும். பண்ணிட்டு அதுக்கேத்த உரங்கள், அதாவது பேரிட்ட சத்துக்கள் வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து குறைவாக இருக்குதா, இல்ல வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து குறைவாக இருக்கிறதா, இல்ல வந்து pH வந்து அதாவது அமிலக்கார தன்மை, நம்ம மண்ணு அமிலமா இருக்கா காரமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பயிர் செய்யறது தான் நல்லது. இந்த மண்ணுல குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பயிர்ல வந்து அதோட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்.
0: இப்போ இந்த மாடி தோட்டம் எல்லாம் போடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா மண்ணை வந்து பரிசோதனை செய்யணுமா, இல்ல அவங்க போட்டாலே அந்த பூச்செடி எல்லாமே நல்லா வளருமா?
2: சில பேர் வந்து பண்ணுவாங்க, சில பேர் வந்து பண்றதுக்கு விருப்பம் இருக்காது, ஆனால் பண்ணுனா நல்லது. இப்ப நான் வந்து மண் சேகரிப்பு முறை சில முறைகள்லாம் சொன்னீங்க இல்லைங்களா, அதே மாதிரி மாடி தோட்டத்துல அவங்க என்ன கலவை யூஸ் பண்றாங்க, அதாவது மீடியான்னு சொல்லுவாங்க, மண்ணு, இந்த தேங்காய் நாற்கழிவு, மண்புழு உரம், இந்த மாதிரி எல்லாம் கலந்துதான் அந்த அந்த ஒரு ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப இதே மாதிரி ஒரு 10 தொட்டி செலக்ட் பண்ணி அதுல இருந்து மண்ணை வந்து எடுத்து அதுல என்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதுக்கேத்த பயிர்களை வந்து போட்டுக்கலாம். மாடி தோட்டத்துக்கும் இது பண்ணிக்கலாம், அவசியம் இல்லை.
0: அப்ப எல்லாமே நம்ம வந்து மண் வந்து பரிசோதனை கண்டிப்பா செய்யணும்.
2: ஆமாங்க மேம். ஆனா வந்து ஒரே மண்ணை வந்து மீண்டும் மீண்டும் பண்ண கூடாதுங்க மேடம். கொஞ்சம் ஏதாவது மீடியா சேஞ்ச் பண்ணாங்கன்னா அப்ப நல்லது. இப்ப நிலத்துலன்னா நம்ம நிறைய இயற்கை உரங்கள்லாம் போட்டு மண்ணை வந்து பதப்படுத்திடுவோம். மாடி தோட்டம்னா ஒரே மண்ணு கூட வச்சிருப்பாங்கல்ல.

0: அதனால மண்ணை வந்து மாத்திட்டே இருக்கணுமா?
1: மண்ணை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது மாத்தினாங்கன்னா, ஏன்னா அது ஒரு தொட்டிக்குள்ளயோ இல்ல ஒரு சாக்கு பைக்குள்ளயோ அடங்கிதான் இருக்கும். அத வந்து மாத்துறது வந்து நமக்கு செடியோட வீரியம் வந்து நல்லா இருக்கும்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்.
2: பண்பலைக்கு நீ காலை வணக்கம்.
0: கொஞ்சம் வானலி விட்டு தள்ளி வந்துருங்களே. சொல்லுங்க.
2: காலை வணக்கம். சிறப்பு இருந்த நாரனுக்கும் வணக்கம், அரிப்பல அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது.
2: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தில் காட்டிலிருந்து கே கே கருப்பண்ணான்.
0: சொல்லுங்க.
2: அதாவது இங்க பாத்தீங்கன்னா கரிசல் மண்ணு செம்மண் அதிகம் இருக்கு, இதுக்கு என்ன பயிர் இடலாம்? ரெண்டாவது மண்ணு வந்து எந்த, அதாவது வட்ட தட்டை வடிவம் வட்ட வடிவம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி இருந்தா தாவரத்துக்கு வந்து அந்த வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும்? அந்த கேள்வி சிறப்பு இருந்தா நான் கேக்குறேன்.
1: செம்மண் இருந்தா வந்து அதுல வந்து அயன் அதிகமா இருக்கும். இந்த தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கும். அதுக்காக இந்த பசும்பால் உரங்களோ இல்ல மக்கிய தொழு உரங்களோ யூஸ் பண்ணி அந்த என்பிகே சத்துக்களை திரும்ப நம்ம பெற்றுக்கலாம். இப்ப செம்மண்ணா இருந்தா நீங்க வந்து கம்பு, சோளம், பயறு வகைகள், நிலக்கடலை, காய்கறி பயிர்கள், இந்த ஒரு மாம்பழம், மாதுளை, சப்போட்டா, அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இதே வந்து கரிசல் மண்ணா இருந்தா, கரிசல் மண்ணுக்கு தெரியும் எப்பயுமே நமக்கு பருத்தி தான் நல்லா வரும். இதுலயும் பருத்தி, சோளம், பயறு வகைகள், தீவன பயிர்கள் அதெல்லாம் பயிர் செஞ்சுக்கலாம்.
0: நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
4: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் செப்டம்பர் 9 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
3: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
4: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333634.
5: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
6: சரி சரி, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: தட்ஸ் ரைட்.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: இனிய பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். இது வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு வானவில் தலைப்பு மண் பரிசோதனையின் அவசியம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய மண் ஆய்வக தொழில்நுட்ப நிபுணர் நாகலட்சுமி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. நேயர்கள் கேட்குற சந்தேகங்களுக்கும் பதில் அளிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ இந்த மண் பரிசோதனை சொன்னீங்கல்ல, இந்த மண் பரிசோதனை நிலையம் எங்கெங்க இருக்கு?
1: மேம், இப்போ தமிழ்நாட்டுல வந்து 131 பிளேஸ்ல இருக்கு. நம்ம கேவிகே, அதாவது வேளாண் அறிவியல் நிலையங்கள்ல வந்து 31 இடத்துல இருக்கு. இதுல வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒரு 12 இடத்துல வச்சிருக்காங்க. இதுல வந்து மக்களுக்கு பயன்படும் வகையில நடமாடும் மண் பரிசோதனை நிலையமும் இருக்கு. அது வந்து ஒரு 21 இடத்துல இருக்கு. அதாவது திருவள்ளூர், திருவண்ணாமலை, ஈரோடு, கரூர், மதுரை, தூத்துக்குடி, நாகர்கோயில், விருதுநகர், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. இது வந்து விவசாயிகளுக்கு தேவைன்னா அந்தந்த வேளாண் துறை இருக்குங்கல்ல, லோக்கல் இருக்கு, அவங்க கிட்ட கேட்டு இத பத்தி வந்து அவர் தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, இந்த மண் பரிசோதனை செய்யறது இலவசமா இல்ல இதுக்கு ஏதாவது நம்ம வந்து காசு செலுத்தணுமா?
1: கண்டிப்பா வந்து கட்டணம் செலுத்தணும் மேடம். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு, அதாவது NPK, அது மட்டும் டெஸ்ட் பண்ணா ஒரு சார்ஜ் வரும். இப்ப PHEC, அதாவது அமில காரத்தன்மை உப்புத்தன்மை, அதுக்கு ஒரு சார்ஜ் வரும். நிறைய இடங்கள்ல வந்து 250-300 வரை வந்து சொல்றாங்க. நம்ம வந்து குன்றக்குடி வேளாண் அறிவியல் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 50 ரூபாய் தான் நம்ம பண்றோம்.
0: சரி, நேயர்கள் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்திருக்கும், இலவசமா இல்லை நம்ம ஏதாவது கட்டணம் செலுத்தணுமானு. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: மேடம், நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து எம்மாளாவூர்ல இருந்து திலராஜ் பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்க.
2: திருப்பூர் அம்மாவுக்கும் நன்றி. மேடம், இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கோட உழவு நாங்க போடுறோம்
0: கேட்டுட்டுதான் இருக்கோம்.
2: அந்த உழவு அந்த மண் எடுத்து நாங்க பரிசோதனை பண்ணலாமா? இல்ல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டு கிடை போட்டு அதுக்கப்புறம் சாணி உரம் போட்டு உழவு போட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை கொண்டு போய் நாங்க எவ்வளவு வீரியத்தன்மை இருக்கு என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆலோசனை கேட்கலாமா மேடம்? அதாவது வந்து இன்னொன்னு என்னன்னா, இப்ப வந்து மருந்துகள் ரொம்ப வந்துருச்சு, மண்ணை வந்து மக்கற தன்மை ஆயிப்போச்சு. ஆனா நான் வந்து இயற்கையாவே தான் போகணும் பாப்பேன். ஏன்னா எனக்கு வந்து களைக்கொல்லிங்கிறத எனக்கு பிடிக்காது மேடம். ஆனா ஒரு கலைக்கு ரெண்டு கலை கூட நான் எடுத்துருவேன், எனக்கு செலவாயிட்டாலும் கவலை இல்ல. நம்ம காடு நல்லா இருக்கணும்,
0: அந்த
2: மனசுக்கு தான் நான் இன்ன வரைக்கும் விவசாயம் அந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு வர்றேன். அந்த புழுவுக்கு மட்டும்தான் மருந்து அடிப்பேனே, அமெரிக்கான் படப்புழுவுக்கு அந்த பயிருக்கு மட்டும் தான் அடிப்பேனே, அவ்வளவு மண்ணுக்கு வந்து அவ்வளவு வீரியம் நான் குடுக்கறதுக்கு சாத்தியம் எனக்கு படாது.
0: இயற்கை உரம் தான்.
2: ஆமா, இயற்கை. அதாவது வந்து ஆட்டுக்கடை நல்லா 1 மாசமோ 2 மாசமோ போடுவேன். எங்க உள்ள எங்க வீட்டுல உள்ள மாட்டு சாணி எடுத்துட்டு போய் எங்க டிராக்டர்லயே எடுத்துக்கொண்டு போய் அதுல போட்டு தட்டி நல்லா பரசி கோட உழவு நல்லா 1-2-3 உழவு கூட சட்டி கலப்பை உழவு நல்லா போட்டுருவேன் மேடம்.
0: சரி, உங்களுக்கு கேள்விக்கான பதில் சொல்வாங்க ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: வழங்கிய வானவில். கோடை பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் வானவில்.
3: நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வானவில். இன்னைக்கு வானவில் தந்திருக்கும் தலைப்பு மண் பரிசோதனையின் அவசியம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவி

0: புவியியல் மைய மண் ஆய்வக தொழில்நுட்ப நிபுணர் நாகலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. நேயர்கள் தங்கள் சந்தேகங்களுக்கு தீர்ப்பு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 333 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து. அம்மா,
1: வணக்கம்.
0: இப்போ நான் விருதுநகர்லேருந்து திலகராஜ், அவங்க கேட்டாங்க நான் கோடை உழவு பண்ணுறேன், அந்த பண்ணினதுக்கப்புறம் மண் பரிசோதனை செய்யலாமா, இல்லை அந்த ஆட்டுக்கான தீவனம் இதெல்லாம் நான் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உழவு செய்கிறேன், அதனால் அந்த அப்போ மண் பரிசோதனை செய்யலாமான்னு கேட்டார்.
1: இப்போ அந்த ஐயா சொன்னது கோடை உழவு பண்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து அதை பண்றதே கிடையாது. அடுத்தடுத்து ஒரு பயிர் சுழற்சி இல்லாம மண்ணுக்கு வந்து ஒரு இடைவெளி விடாம அடுத்தடுத்த பயிர்கள் செய்யறதுனால மண்வளம் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. இப்ப கோடை உழவு வந்து சம்மரா வெயில் காலத்துல வந்து இந்த மாதிரி பசுந்தாள் உரம், மண்புழு உரம், மக்கிய தொழு உரம், அதாவது மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் இதெல்லாம் போட்டு நல்லா உழுவி விட்டுருக்காங்க. இந்த டைம்லதான் வந்து கண்டிப்பா வந்து நம்ம மண் பரிசோதனை செய்யணும். அதாவது உடனே வந்து மண்ணில போட்டுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம் 4 மாசம் அது அது வந்து மண்ணில வந்து மக்கணும். சம்மர் ப்ளவிங்கும் போதே அவங்க கொஞ்ச நாள் விட்டுருப்பாங்க. அப்போ இந்த டைம்ல வந்து அவங்க வந்து மண் பரிசோதனை செய்வது மிகவும் வந்து நல்லது. இந்த டைம்லதான் வந்து சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு துல்லியமா நம்மளால கணக்கிட முடியும். இந்த இயற்கை உரங்கள் பயன்படுத்துறதுனால மண் எவ்வளவு மேம்படுத்திருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
0: இப்போ நஞ்சை நிலம் புஞ்சை நிலம்னு ரெண்டு இருக்குதுல, அதுல நஞ்சை நிலத்துக்கு தனியா இந்த காலகட்டத்துலதான் நம்ம வந்து மண் பரிசோதனை செய்யணும், அதே மாதிரி புஞ்சைக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஏதாவது இருக்கா?
1: அந்த மாதிரி இடம் மேடம். இப்போ வந்து நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் எல்லாமே ஒரே நிலம் தான். நிறைய இது வந்து வானம் பார்த்த பூமியா இருக்கும். அவங்க வந்து இப்ப மழை வந்தோன்னு தான் பயிரிடுவாங்க. அப்ப அத முன்னாடியே வந்து பிளான் பண்ணி நம்ம இந்த மாசம் வந்து பயிர் செய்ய போறோம். அப்ப வந்து ஒரு 2 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து இந்த உரங்கள்லாம் போட்டு மண்ணோட தன்மை மேம்படுத்திக்கணும். மண் பரிசோதனை செஞ்சுட்டு அதன் அடிப்படையில வந்து உரங்கள் வந்து இடணும். உரங்கள் எப்படின்னா அடி உரம், மேல் உரம் அந்த மாதிரி பிரிச்சு விடுவாங்க. அப்ப நம்ம முன்னாடி தெரிஞ்சுட்டோம்னா நஞ்சை நிலமும் புஞ்சை நிலமும் எந்த நிலத்துக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமானதா இருக்கும்.
0: கண்டிப்பா மண் பரிசோதனை செஞ்சே ஆகணும். சரி, நிகழ்ச்சியில இப்போ ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். கோடை பொன்பளைக்கு வணக்கம். நான் திருச்சி மாவட்டம் தொட்டியம் குன்றா கம்பட்டி குண்டுமணி மேடம்.
0: சொல்லுங்க.
2: திரும்ப தலைவருக்கு வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: அம்மா, நான் வந்து 50 வருஷம் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா குப்பை இந்த மாதிரி சனப்பை இந்த மாதிரி மடிச்சு போட்டு உழுதுதான் வந்து அப்பயே பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் மருந்து அடிக்க மாட்டேன் காட்டுல. காட்டுல அடிச்சோம்னா இது போயிரும்னு சொல்லி அந்த எனக்கு எல்லாம் செத்துரும் சொல்லி நான் வந்து இன்னமும் உரமையும் போட மாட்டேன், மருந்து அடிக்க மாட்டேன், இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வர்றேன். இந்த பரிசோதனை இன்னும் பண்ணுறது இல்லை, நல்லா தான் விளைஞ்சுக்கிட்டு வருது. இப்ப வந்து கடலை செடியில வந்து சுத்தோடு சுத்து நல்லா இருக்குது. இந்த 4 செடி மட்டும் அப்படியே வெந்து பண்ணாப்புது, அப்படி புணுங்கன்னா அவருக்கு முடியாதுன்றது. அதுக்கு டெம்பரேச்சர் வந்து பாக்கணுங்களா, எவ்வளவு என்ன விவசாயத்தை கேட்கலான்னு. பாயவும் காயமும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்து மாத்தி மாத்தி விவசாயத்தை பண்ணிக்கிட்டு வாழை கருமை இதுவும் வாழை கடலை விவசாயம் மாத்தி மாத்தி தான் பண்றேன்.
0: இது வரைக்கும் ஆனா நீங்க மண் பரிசோதனை பண்ணதே கிடையாது?
2: இன்னும் பண்ணல மேடம், பண்ணல மேடம்.
0: எவ்வளவு நாளா நீங்க இந்த உழவு பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த விவசாயம்
2: என்ன மேடம்?
0: எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை வருடமா?
2: இது 20 30 வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பரிசோதனை பண்ணது இல்ல.
1: என்னென்ன சத்து அதிகமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப குறைவா இருந்தா வந்து அதிகமா வந்து மத்த உரங்களை போட்டுக்கலாம். இதே அதிகமா இருந்தா இப்ப நைட்ரஜன் சத்து அதிகமா இருந்துச்சுன்னா அதை மீண்டும் மீண்டும் நம்ம போட வேண்டாம் இல்லைங்களா? இப்ப பசுந்தாள் உரம் போட்டு போட்டு அவங்களோட நைட்ரஜன் சத்து வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ அதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இப்ப மண்புழு உரம் போடுறோம், நிறைய போட்டுட்டோம், மண்ணுக்கு எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா சத்து நல்லா இருக்குன்னா அதை வந்து நம்ம அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். கடலை எல்லாம் கொஞ்சம் சொன்னாங்க, ஒருவேளை அவங்க மண்ணில வந்து உப்பு தன்மை அதிகம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், ஒரு அமிலக்கார தன்மை கொஞ்சம் அதிகம்.

0: சுத்தமா இருக்கலாம். இது வந்து மண் பரிசோதனை மூலம்தான் தெரியும். இது வந்து இப்ப அமிலக்காரத்தன்மையெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பயிர் வந்து வாடும், மஞ்சள் நிற புள்ளி வரும் இலையில எல்லாம், அது அப்படியே வளர்ச்சி குன்றும், செத்து போயிடும், செடி வந்து செத்து போயிடும். அதனால மண் பரிசோதனை வந்து அவசியம்.
1: இப்போ அவர் சொன்னாரு, நான் 30 வருடங்களாக இதுவரைக்கும் மண் பரிசோதனை செய்ததே இல்லைன்னு. இந்த மாதிரி செய்யாம இருக்கிறது தவறா இல்ல சரியா?
0: சரின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வெறும் தலைச்சத்து மண் சத்து சாம்பல் சத்துமே இருந்தா போதாது. நம்ம அந்த அமிலக்காரத்தன்மை உப்புத்தன்மை சொல்றோம்ல, அதுதான் வந்து முக்கிய பங்கா இருக்கு. மத்த இதர சத்துக்கள் இருந்தாலும் இதை ஒரு உப்புத்தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா பயிர் வந்து வளரவே வளராது. அப்ப மத்த சத்துக்கள் வந்து மண்ணில இருந்தாலும் நமக்கு வந்து அது வந்து பயன்படாது. அப்ப எல்லா சத்துக்களும் வந்து நமக்கு கரெக்டான அளவுல இருக்கும். இல்ல ஒருவேளை அவங்க பாக்குற தண்ணியில வந்து உப்புத்தன்மை இருக்கலாம், அதை வந்து கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி பண்ணாதான் வந்து அது நல்லா வளரும்ன்றத அவர் தெரிஞ்சுக்கணும். அதனால மண் பரிசோதனை வந்து அவசியம்.
1: தொடர்ந்து பேசலாமா ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு? இது கோடை பண்பலை 100.5 வானவில்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: விரைவு திருச்சி சாரதாசில்.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: வசந்தன் கோ, சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: வசந்தன் கோ, சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: இசையெங்கும் இசைமிட்டுக்களை தரும் கொடை பன்மலை 100.5 வானவில் இன்று தந்திருக்கும் வண்ணம் மண் பரிசோதனையின் அவசியம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய மண் ஆய்வக தொழில்நுட்ப நிபுணர் நாகலட்சுமி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. நேர்கள் அவங்களுக்கான சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வணக்கம் அம்மா.
1: வணக்கம் அம்மா.
0: இப்போ இந்த மண் பரிசோதனை பத்தி நிறைய பேசிட்டோம். நிறைய பேர் வந்து ஏன் இந்த மண்ணை பரிசோதனை பண்ணும், நம்ம நிலம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த மண் பரிசோதனை பண்ணுறதுனால என்ன நன்மைகள் இருக்குது?
1: மண் பரிசோதனை செய்கிறனால வந்து நம்ம வந்து செலவு குறையும். இப்போ பயிர் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி தான், பயிருக்கு வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம சாப்பிட்றோம், போதும்னா நிக்காட்டிடுறோம். அதே மாதிரி தான் மண்ணும், அதுக்கு தேவையில்லாத உரங்களை வந்து நிறைய அதுக்கு போடும்போது அது வந்து எடுக்கிற அளவு தான் வந்து எடுத்துக்கும். அப்ப தேவையில்லாத செலவுகள் வந்து கூடும், அந்த செலவு வந்து ஃபர்ஸ்ட் தவிர்க்கலாம். இதுல வந்து நிலையான மகசூல் வரும். நல்ல இப்போ தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்கள் இதெல்லாம் வந்து மண்ணில் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நல்ல வளமான செடிகளை வந்து கொடுக்கும். அதுல இருந்து நல்ல மகசூல் வந்து நமக்கு வரும். இன்னொன்னு, மண்ணுக்கு ஏற்ற பயிர்களை வந்து தேர்வு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பயிர் செஞ்சுக்கலாம். இதனால சுற்றுச்சூழல் மாசுபாடும் கிடையாது.
0: அதாவது விவசாயிகளுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒன்று வந்து மண் பரிசோதனை தான். அப்புறம் நீங்க சொன்னீங்க இப்போ மண்ணில் வந்து உப்பு அதிகமாயிருச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கலான்னு. இப்போ நம்ம மண்ணை பரிசோதனை பண்றப்போ கண்டுபிடிச்சிருவோம், ஆனா தண்ணியில உப்பு இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: தண்ணிலையும் இதே மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க மேம். மண் பரிசோதனை மாதிரி நீர் பரிசோதனையும் அவசியம்தான். இதுவும் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்ல. சில நேரம் மண்ல வந்து உப்பு தன்மை இருக்கும், அது நம்ம பண்ணிட்டே இருக்கோம், ஆனா நீர் பாத்திரத்துலயும் உப்பு இருக்கும் நீர்ல, அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. அப்ப இந்த உப்பு மண்ணில இருக்க உப்பு ரெண்டும் கலந்து உப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்திடும். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு. இப்ப மண்ணிலன்னா ரெண்டு, அதாவது ஒரு யூனிட் இருக்கு, ரெண்டு வரைக்கும் இருந்தா வந்து அது நார்மல். இப்ப 2-4னா ஒரு குறைவான உப்பு தன்மை இருக்குன்றிருக்கும், 4க்கு அதிகமான உப்பு தன்மை மிக அதிகம். இதே வந்து தண்ணிக்கு வந்து 1 வரைக்கும் இருந்தா நல்லது, அதுக்கு மேல இருந்தா நிறைய உப்பு தன்மை. அப்ப மணல்ல வந்து உப்பு படியும், அந்த அதோட வளர்ச்சி குறையும், செடிகள்லாம் வந்து நாட்டுலயே வந்து செத்து போயிடும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதனால நீர் பரிசோதனையும் அவசியம்.
0: சரிம்மா, தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இணைஞ்சிருக்காங்க. இப்ப இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்
2: சகோதரிக்கு. வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது
2: சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
2: திண்டுக்கல், திண்டுக்கல் மாவட்டம் அம்பாத்துறை ஊராட்சி ஏ ராமநாதபுரத்திலிருந்து குணசீலி ஜெயராம்.
0: குணசீலி
2: வணக்கம் மேம். இப்போ நாங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா இப்ப 15 வருடங்களாக விவசாயம் பண்ணல. ஏன்னா இந்த சாய கழிவுகள்லாம் இறங்கி எதுவுமே பண்ண முடியல. 15 வருஷமா போட்டு வச்சிட்டோம் மேம். இப்போ நான் விவசாயம் பண்ணலான்ட்டு இருக்கோம்.
0: இப்போ சாய கழிவுகள் அந்த மண்ணுக்கு வர்றது இல்லையா?
2: இப்ப மண் வந்து எப்படி இது பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும், எந்த மாதிரி விவசாயம் பண்ணலாம் அது கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
0: இல்ல, சாய கழிவு வரனால நீங்க விவசாயம் பண்ணலன்னு சொன்னீங்க. இப்ப அந்த சாய கழிவு வந்து வேற வழியா போகுதா, இல்ல அந்த மண்ணுக்கு தான் திரும்ப வந்துட்டு இருக்கா?
2: அது நேரடியா மண்ணில் தாங்க வருது, ஆனா தண்ணி எல்லாம் மஞ்சளா இருக்கு, ப்ளீச்சிங் வாடையா இருக்கு, எதுவுமே பண்ண முடியாது தண்ணி.
0: சரிம்மா சொல்லுங்கம்மா.
2: இப்போ நாங்க வந்து மண் மாதிரி எடுத்து என்ன மாதிரி விவசாயம் பண்ணலாம்?
0: நாகலட்சுமி அம்மா
1: வணக்கம். இப்ப வந்து சாய கழிவு வந்து மண்ணில் நிறைய சேர்றதா சொன்னாங்க. இப்ப சாய கழிவு வந்து தொடர்ந்து வந்து மண்ணில சேரும் போது அது கண்டிப்பா வந்து காலப்போக்கில பாதிப்படைஞ்சிருக்கும். அதுல நிறைய இந்த ப்ரிசர்வேட்டிவ், இப்ப சாயம் போடுறீங்கன்னா அதுல நிறைய

0: கெமிக்கல் எல்லாம் கலந்துருப்பாங்க. அதனால கண்டிப்பா வந்து அவங்க மண்ணை வந்து ஒரு டைம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இந்த சாயத்தின உப்பு தன்மை எல்லாம் அதிகமாயிருக்கும், மண்ணில இருக்க நுண்ணுயிர்கள் எல்லாம் வந்து இறந்து போயிருக்கும், அப்ப அதை எப்படி மேம்படுத்தலாம்ங்கிறத வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி என்ன சத்து கம்மியா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக ஒரு பசுந்தாள் உரமோ மண்புழு உரங்களையோ இல்ல ஆட்டு சாணம் மாட்டு எரு பங்கிரி உரங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் போட்டு மண்ணை மேம்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டிப்பாக உழவு செய்யலாம்.
1: ஆனா அந்த சாயக்கழிவு திரும்ப திரும்ப அந்த மண்ணில் சேர்றப்போ இந்த உரம் போட்டாலும் விளைச்சல் நல்லா இருக்குமா?
0: மேம் சாயக்கழிவு மறுபடியும் சேர விட கூடாது, அது ஆல்ரெடி அவங்க ரொம்ப நாள் அதை விட்டுட்டாங்க, இனிமேல் அந்த சாயக்கழிவு வந்து அந்த மண்ணில் வந்து அவங்க சேர்க்க விடக்கூடாது.
1: ஃபஸ்ட்டு வந்து அந்த சாயக்கழிவை தடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மண்ணை நம்ம டெஸ்ட் பண்ணி மண்ணுக்கு வந்து அந்த மலட்டுத்தன்மை எல்லாமே நீக்கணும். அப்படி தானே?
0: அப்படிதான் மேம். கண்டிப்பாக.

0: அது ஆல்ரெடி அவங்க ரொம்ப நாள் அதை விட்டுட்டாங்க. இனிமேல் அந்த சாயக்கழிவு வந்து அந்த மண்ணில் வந்து அவங்க சேர்க்க விடக்கூடாது.
1: ஃபஸ்ட்டு வந்து அந்த சாயக்கழிவை தடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மண்ணை நம்ம டெஸ்ட் பண்ணி மண்ணுக்கு வந்து அந்த மலட்டுத்தன்மை எல்லாமே நீக்கணும். அப்படி தானே?
0: அப்படி தான். சரிங்க,
1: சிறப்பாக சொன்னீங்க. தொடர்ந்து இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
4: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் செப்டம்பர் 9 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
3: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
4: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333634.

0: பிற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
1: சரி சரி, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: 9:51 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வானவில். வானவில் இன்று மண் பரிசோதனையின் அவசியம் குறித்து நம்ம நாகலட்சுமி அம்மாவோட பேசிட்டு இருக்கோம். வணக்கம் அம்மா.
4: வணக்கம் அம்மா.
3: இப்போ இந்த மண் பரிசோதனை பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம். இந்த மண் பரிசோதனை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது விழிப்புணர்வு நீங்க எங்கேயாவது போய் அப்படிலாம் தருவீங்களா, இல்ல அவங்களாம் வந்து அப்படி பரிசோதனை தானா, இல்ல ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நீங்க கண்டிப்பா பரிசோதனை பண்ணணும் அப்படிலாம் விழிப்புணர்வு கொடுப்பீங்களா?
4: அது வந்து நாங்க கண்டிப்பா கொடுக்குறோங்க மேம். நாங்க இப்ப சிவகங்கை மாவட்டம்ன்றதுனால இங்க வந்து 12 வட்டாரம் இருக்கு. அங்க எல்லாம் போய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி ஒரு சமச்சீர் உர பயன்பாடு பத்தி, சரியான அளவு சரியான நேரத்துல வந்து அதிகமான உரங்களை பயன்படுத்தாமல் தேவையான உரத்தை தான் பயன்படுத்தணும்னு நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்துறோம். உங்களுக்கு பாம்ப்ளெட் மாதிரியும் கொடுக்குறோம், ஃப்ரீ சாம்பிள்ஸும் பண்ணி தரோம். இது வந்து ஐசிஆர்ல வந்து டேட் பச்சோ அபியான்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரோக்ராம், அதாவது மண்வளம் காப்பு, அந்த ப்ரோக்ராம்ல நிறைய பேருக்கு சுற்று வட்டாரத்துல எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரீயாவும் நாங்க சாம்பிள் வந்து பரிசோதனை செய்து தர்றோம்.
3: முதல் தடவை வந்து சாம்பிள் செஞ்சு தருவீங்க, அடுத்த தடவை இருந்ததுதான் அந்த 50 ரூபா.
4: ஆமாங்க மேடம்.
3: சரிங்க, இப்ப நிகழ்ச்சியில நேயர் இணைஞ்சிருக்காங்க. வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம்.
5: மணலும் செவ்வலும் கலந்திருக்குமா, அதுல நாளி பூ ஒன்று போட்டிருக்கேன், அதுல வந்து 4000 ரூபாய் போட்டிருக்கேமா, அதுல வர்த்திக்கு வந்து 4 வாழை வெடி வாழை மாதிரி விழுகுது, அது என்ன காரணம்?
3: இதுவரைக்கும் மண்ணை பரிசோதனை பண்ணிருக்கீங்களா?
5: இல்லங்க மண்ணா, இப்பதான் புதுசா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சேன்.
3: அப்படிங்களா? சொல்லுவாங்க
5: வெடி வாழைன்னு சொல்றாங்க, அறுத்து வாழை மாதிரி வேற வருது, அதுக்கு என்ன பண்ணுவோம்?
3: நாகலட்சுமி அம்மா,
4: இது வந்து கண்டிப்பா மண் பரிசோதனை வந்து செய்யணும். இப்ப வாழைக்கு தேவையான சத்துக்கள் வந்து குறைபாடு ஏற்படும் போது இந்த மாதிரி சில இடத்துல வந்து நடக்கும். அதனால வந்து மண் பரிசோதனை வந்து செஞ்சிருக்காங்கன்னா இதுல வந்து மண்ணுல வந்து, அதாவது மண்ணின் அமில வந்து கம்மி ஆயிடுச்சு போடணும், அதிகமாயிடுச்சுன்னா ஜிப்சம் வந்து போடணும். அதனால இவர் மண் பரிசோதனை கண்டிப்பா பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து உரங்கள் விட்டாங்கன்னா பயிர்ல வந்து இந்த தாக்கங்கள்லாம் வருது.
3: சரி, நிகழ்ச்சியோட நம்ம நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நேரம் 9:55 ஆயிடுச்சு. நேயர்கள், விவசாய பெருமக்களுக்கு நிறைவா நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்வீங்க?
4: அதிகமான ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்தணும். மண்ணை வந்து அறிந்து வந்து உரிமைட்டோம்னா நமக்கு வந்து மகசூல் வந்து நல்லா இருக்கும். மண்ணை அறிந்து உரிமையுவோம், மகசூலை பெருக்குவோம், இதுதான் தீம். அதனால கண்டிப்பா மண் தொடர் மண் பரிசோதனை இருக்கு. அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு ஒரு இருக்கு. இத வந்து அதாவது திருச்சி விஜயன் கேந்திரான்னு சொல்ற வேளாண் அறிவியல் நிலையங்கள்லயும் இது வந்து செயல்படுது. அருகில் இருக்கிற வந்து வேளாண் அலுவலர் சந்திச்சு எங்க பண்றாங்க, எந்த மாதிரி பண்ணணும்னு அவங்க வழிமுறைகளை இவங்க கேட்டு தெரிஞ்சுட்டு மண் பரிசோதனை அவசியம் பண்ணணும்.
3: சரி, நேயர்கள் வந்து சந்தேகம் கேட்கலாம்னா அவங்களோட தொலைபேசி எண் கொடுக்கலாமா? சரி, உங்களோட எண்கள் சொல்லிடலாம். 96-77-58-30-82 96-77-58-30-82 இன்னொரு முறை சொல்றேன், 9677-58-3082 இதுதான் நாகலட்சுமி அம்மாவோட அலைபேசி எண். நேயர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம், இல்லை கட்சேவ் எண்லையும் கேட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் எங்களோட நீங்கள் வந்து பங்கு பெற்று நிறைய சிறப்பாக சொன்னீங்க. அதாவது மண் பரிசோதனை செய்வது வந்து மண்ணின் வளத்தை காப்பது, இதுதான் இந்த வருஷத்தோட தீம் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, வேளாண் அலுவலர் அவங்கள தொடர்பு கொண்டீங்கனாலே அவங்களே வந்து மண் பரிசோதனை எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அந்தந்த

0: வேளாண் அலுவலகத்திலையும் இந்த மண் பரிசோதனை எங்கே செய்வாங்க அப்படின்றதும் இருக்கும் அப்படின்னு தான் நாகலட்சுமி அம்மா நிறைவாக சொன்னாங்க. நன்றி அம்மா.
1: நன்றிங்க மேடம்.

0: நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கு பெறும் நேயர் ஒருவருக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் யார் அப்படின்னா கரூர் ஸ்ரீரங்கன். இவர் தான் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்பட்ட நேயர் கரூர் ஸ்ரீரங்கன்.
1: கோடைப்பன் விலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கிய வானவில்.
0: நிறைவிற்கு வருகிறது மண் பரிசோதனையின் அவசியம் குறித்த வானவில். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய மண் ஆய்வக தொழில்நுட்ப நிபுணர் நாகலட்சுமி அவர்கள். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கலைவாணி, கணினியின் கைவண்ணம் பூஜா. இனி கேட்கலாம் பண்பலை வானவில் இந்தியாவில் திரையுலக கலைப்பயணம். நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான யுபிஐ பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் அமைக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில், போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் அமைக்கக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணை

இந்நீர் மட்டும் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக குறைந்துள்ளது. திருச்சி முக்கொம்பிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 7000 கனஅடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழிவிளை தூய அலங்கார அன்னை ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.
1: கலைப்பயணம்
0: கலைப்பயணம் கலை இந்த உலகத்துல ரொம்ப தாகம் மிகுந்தது. அதே நேரத்துல நம்மளுடைய தாகங்களை அடக்கவும் வல்லது. ஆம், சாதனை செய்வதற்கு இங்கு எவ்வளவோ வழிகள் இருந்த போதிலும் கலையினூடாக செய்யப்படக்கூடிய சாதனை என்பது இங்கு மனதிற்குள் ஒரு ஆத்மார்த்ம திருப்தியை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட கலைகளுள் ஒன்றாக இருக்கக்கூடிய திரைப்பட கலை சார்ந்து இயங்கக்கூடிய பல்வேறு நபர்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வுதான் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். சரி, இன்று தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக யார் பங்கேற்கவிருக்கிறார்? வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே சில முகங்கள் இருக்கும், எல்லோருக்குமே சில திறமைகள் இருக்கும். எல்லோருமே யாராவது ஒரு சிலரை நம்பித்தான் நம்ம வாழ்றோம், அல்லது நம்மளை நம்புறவங்களுக்காக வாழ்றோம். இதுதான் அடிப்படை வாழ்க்கை. ஆனா சில நேரங்கள்ல சில அபரிவிதமான திறமையாளர்களும் சாதனையாளர்களையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இந்த உலகத்துல கலையை, ஒரு திரைப்பட கலையை உருவாக்குவதற்கு, ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு எண்ணற்ற நபர்களினுடைய, ஆயிரக்கணக்கான நபர்களினுடைய உழைப்பானது அங்க தேவைப்படுகிறது. இரவும் பகலுமாக உழைச்சாதான் அத்தனை பேரு ஒரு திரைப்படம் நம்ம ரசிக்கக்கூடிய வகையில ஒரு திரைப்படமானது உருவாகிறது. ஆனா ஒரு திரைப்படத்தை ஒரே ஒருவர் எல்லா வேலைகளையும் தானே செஞ்சு அந்த திரைப்படத்தை முழுமையாக முடிச்சு வெளியிட்டு இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு ஆச்சரியமான செய்தி. அதுவும் இயக்குறதும் அவர்தான், ஒளிப்பதிவும் அவர்தான், திரைக்கதை, கதை, நடனம், இசை, தயாரிப்பாளர், எடிட்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 70 கிராப்டுக்கு மேல, 70 கலைகளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த துறையை தான் ஒருவராகவே செய்து தற்போது வெளியிட்டு திரைப்படம் வெள்ளித்திரையை கண்டிருக்கக்கூடிய ஒன் மேன் திரைப்படத்தினுடைய இயக்குநரான சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை தான் இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக நாம சந்திக்கவிருக்கின்றோம்.

0: சிறப்பு விருந்தினரை தற்போது வரவேற்கலாம். வணக்கம் திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்களே.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட நாங்க பேசுறதுல.
1: எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏன்னா எளிய மக்களுடைய ஒரு இணைப்பு பாலமா இருக்கக்கூடிய கோடை எஃப்எம்ல என்னுடைய குரல் கேட்குது அப்படிங்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க.
0: பொதுவா சொல்லுவாங்க பன்முக திறமையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி டேலண்ட் பர்சன் பா அப்படிம்பாங்க. அந்த சொல்லாடல வந்து ஒன்னு ரெண்டு மூணு ஏதாவது ஒரே திறமைகள் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்த்துருக்கோம். திரைப்படத்துறையில 70 கலைகளுக்கு மேல ஒருவரே செஞ்சு ஒரு திரைப்படத்தை ஒன் மேன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துக்கு பெயரும் வச்சு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கும்போது அந்த முயற்சி இருக்கிறதல்லவா, அந்த சிந்தனை இருக்கிறதல்லவா, அதை செய்யணுங்கிற ஒரு முனைப்போட செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க பாத்தீங்களா, அது மிகப்பெரிய விஷயம். அதற்கு எங்களுடைய நேர்களின் சார்பாக முதல்ல பாராட்டுகளை நாங்க தெரிவிக்க ஆசைப்படுறோம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எத்தனையோ இடங்கள்ல இருந்து நமக்கு பாராட்டுகளை நாம பாக்குறோம். அது நம்ம கேட்டு வளர்ந்த நம்ம ஊர்ல இருக்கும் பொழுதுலாம் நம்ம கேட்ட ஒரு மீடியம்ல இருந்து நம்மளுடைய குரல் ஒழிச்சு அது ஒரு பாராட்டு வாழ்த்தா வரும்பொழுது எனக்கு இன்னும் கூடுதல் இரட்டப்பி மகிழ்ச்சியா இருக்குங்க. ரொம்ப நன்றி.
0: சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள், அவர் பிறந்தது வளர்ந்தது கல்வி கற்றது இதை நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: ஆமா, எல்லாமே சங்ககிரி தாங்க. நான் சேலம் மாவட்டத்துக்கு பக்கத்துல சங்ககிரிங்கிற ஒரு நகரம், அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தான் எங்க ஊரு. நான் படிச்சது எல்லாமே இங்கதான், கோழிக்கால் நத்தம் அப்படிங்கிற ஒரு ஊர்லதான் நான் பள்ளி பயின்றேன். அதுக்கப்புறம் சேலத்துல நான் கல்லூரி படிப்பை முடிச்சேன். சின்ன வயசுல இருந்தே கலை குடும்பம், தாத்தா எல்லாம் தெருக்கூத்து ஃபேமிலி அப்படிங்கறதுனால எனக்கு படிக்கும் பொழுது இருந்தே இந்த கலை தொடர்பான ஒரு ஆர்வமும் இருந்துச்சு. அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு போகணுங்கிற ஒரு நோக்கம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா மேடை நாடகம் பண்ணுவாரு, தாத்தா தெருக்கூத்து பண்ணுவாரு. ஒரு கலை குடும்பத்துல இருந்து வளர்ந்த பின்னணி தான் என்னுடைய குடும்ப பின்னணிங்க.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது இந்த கலையில பயணிக்கக்கூடியதற்கு. நீங்க அடிப்படையில எதுவும் திரைத்துறை சார்ந்த படிப்பு படிச்சீங்களா? கலை, இந்த கலைகள் மீது ஆர்வம் இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் திரைப்பட கலையை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு திருப்பு முனை, ஒரு வழி திறக்கணும் அல்லவா, அது எங்க அமைஞ்சது?
1: இல்ல, அது வந்து எல்லாருக்குமா இருந்த அந்த காலகட்ட சவால் எனக்கும் இருந்துச்சுங்க. நானும் திரைப்படத்துறையை போய் திரைப்படம் ஒண்ணு பண்ணணும்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு கனவு உருவான பிறகு நான் முறையா வந்து ஒரு திரைப்படத்துக்கான எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் படிக்கணும் அப்படின்னு தான் நான் எல்லாமே படிச்சேங்க. நான் சென்னைக்கு போகும்போது ஒரு முன்னணி இயக்குநர்கள் கிட்ட நம்ம இணைஞ்சு பணியாற்றணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு வந்து இயக்குனர் வேலு பிரபாகரன் சார் அவருடைய படத்துல பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது பிரபலமான, மிக முதன்மையா இருக்கக்கூடிய, முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு இயக்குநர்கிட்ட சேர்ந்து பணி புரிஞ்சிருந்தா கூட எனக்கு அவ்வளவு பெரிய அனுபவம் கிடைச்சிருக்காது. அவர்கிட்ட பணியாற்றிய அந்த அனுபவம் மிக முக்கியமானதா இருந்ததுங்க. அதன் இடையில வந்து நான் வந்து சரி, ஃபியூச்சர் இந்த சினிமால என்ன மாதிரி மாறும் அப்படிங்கறது என்னால ஓரளவுக்கு யூகிக்க முடிஞ்சதுங்க. ஏன்னா டெக்னாலஜி பேஸ்டா சினிமா மாறிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் இயக்குனரா மட்டுமே இருந்தா சர்வைவல் பண்றது சிரமமா இருக்கும். நம்ம கூடுதலா கொஞ்சம் தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கணும், அது நம்ம கொஞ்சம் ஈஸியா படம் பண்றதுக்கான வழிகளை உருவாக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அதனால நான் வந்து திரைத்துறை சார்ந்த எல்லாமே முறைப்படி எல்லா இயக்குனர் துறையிலயா இருக்கட்டும், போட்டோகிராஃபியா இருக்கட்டும், அனிமேஷனா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அதுக்கான முறைப்படி நான் பயின்றுதான் தொடங்கினங்க.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கலைப்பயணத்தினுடைய தொடக்கம் என்பது எப்படி இருந்திருக்கிறது அப்படின்னு நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க. அந்த பயணத்தினுடைய வழிநடுகளும் இன்னும் என்னவெல்லாம் நீங்கள் சந்தித்தீர்கள் என்பதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களது உங்கள் கோடை பண்பலின் 1.5 கலைப்பயணம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்று தினம் ஒன் மேன் திரைப்படத்தினுடைய இயக்குநரும் தயாரிப்பாளருமான சங்ககிரி ராஜ்குமார் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்போ எந்தெந்த திரைப்படங்கள்ல எத்தனை திரைப்படங்கள நீங்க தொடர்ந்து பணி செஞ்சீங்க?
6: இல்ல, நான் வேலு பிரபாகர் சார்கிட்ட பணிபுரிஞ்சது ஒரே ஒரு படம் தாங்க.
5: சரி,
6: அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 படங்கள் பணிபுரியறதுக்கான அனுபவத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து, நான் முதன் முதலா அந்த வேலு பிரபாகர் சாருடைய அலுவலகத்துக்குள்ள நுழையும் போது ஒரு அலுவலக உதவியாளரா ஆபீஸ் பாயா தான் உள்ள போனேன். எனக்கு ஏதாவது வந்து ஒரு இடத்துல சினிமாக்குள்ள கதவுக்குள்ள உள்ள போயிடணும், நம்ம நினைச்ச இயக்குனர் துறைக்குள்ளேயே போகணும்னு நிறைய நாள் தேடி அலைஞ்சப்போ எனக்கு அதுக்கான வாசல் திறக்கவே இல்லை. ஏன்னா அங்க நிறைய பேர் காத்திருந்தாங்க, அவங்களுடைய வரிசைப்படி பாக்கணும்னா அது ஒரு பெரிய வரிசையா இருந்ததுங்க. சரி, நம்ம முதல்ல ஒரு அலுவலக உதவியாளரா ஒரு திரைத்துறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அதன் மூலமா இருக்கக்கூடிய தொடர்புகள் நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வேலு பிரபாகர் சாரோட அலுவலகத்துக்கு
5: போனேங்க.
6: அவர் என்னன்னா, எப்படி சமூகத்துல ஒரு பெரியாரோ அந்த மாதிரி திரைத்துறையில வந்து அவர் வந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வுமே பார்க்காத ஒரு புரட்சியாளர் சொல்லலாங்க. அதே மாதிரி தொழில்நுட்ப ரீதியா திரைப்பட அனுபவம்னு பார்த்தா அவர் கோல்டு மெடலிஸ்ட் DFT-ல, அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு கலைஞர் அவரு. அவர் என்னன்னா, யாரையும் ஒரு அலுவலக உதவியாளர், இவர் முதன்மையான இயக்குனர், இவர் கோ டைரக்டர், அந்த மாதிரி எந்த ஏற்றத்தாழ்வுமே பார்க்க மாட்டாருங்க. அங்க திறமை இருந்துச்சுன்னா அதை வந்து எந்த அளவுக்கு ஆதரிக்கணுமோ, அவங்களை முன்னுக்கு கொண்டு வரணுமோ அதைதான் பார்ப்பாரு. அந்த மாதிரியான சூழல்ல நான் அலுவலக உதவியாளரா தேநீர் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி அலுவலக வேலைகள் தான் செஞ்சுட்டு இருந்தேங்க. ஆனா இவன் இதுக்காக வரல, இயக்குனர் ஆகணுங்கிற ஏகத்தோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, எங்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய காட்சிகளை பத்தி பேசும்போது, திரைப்படங்களை பத்தி பேசும்போது நான் சொன்ன விஷயங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால என்ன படிப்படியா

0: படிப்படியாக அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு வந்து அந்த படம் முடியும் போது அலுவலக உதவியாளராக போன நான் தான் வந்து அந்த படத்தோட ஒரு கோ டைரக்டர் மாதிரி இருந்தேன். ஆக நான் அடுத்தது அந்த இடத்துல இல்லைன்னா அந்த படத்தோட எந்த வேலைகளுமே யாரும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு எல்லா வேலைகளும் நான் இழுத்து போட்டு அது அந்த படத்தோட எல்லா முதன்மையான ஒரு அலுவலக உதவியாளராக இருந்து முதன்மையான ஒரு இடத்துக்கு எனக்கு கொண்டு வந்தார். அது என்னன்னா அந்த ஒரு ஒட்டுமொத்த படமுமே எப்படி எடுத்த ஒரு வகை இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் எனக்கு அது அந்த படமே ஒரு 10 படத்துல பணிபுரிஞ்ச அனுபவம் எனக்கு கிடைச்சதுங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான அனுபவம்.
1: சரி, இதெல்லாம் இருக்கும்போது இந்த இயக்குனர் துறையில வந்து அடுத்த இயக்குனர் வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது அது தொடர்பாக பயணிக்கிறது என்பது ரொம்ப சவாலான விஷயம். இப்போ நீங்க ஒரு திரைப்படத்துல உங்களுக்கு இவ்வளவு அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது, ஆனால் நீங்க எடுத்த அந்த முயற்சி இருக்குது அல்லவா, அந்த சிந்தனை இருக்கிறது அல்லவா, ஒரே ஆள் இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப முறைகளையும் எல்லா கலைகளையும் ஒருவரா செஞ்சு ஒரு திரைப்படத்தை உருவாக்கணும்னு ஒரு சிந்தை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி நீங்க உங்களுக்குள்ள தோணுச்சு, எது மூலாதாரணம் அதுக்கு?
0: அதாங்க, எனக்கு இது ஒரு 4 விஷயம் ஒன்னா சேர்ந்து இந்த சிந்தனை உருவாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு அடிப்படையில ஒரு தெருக்கூத்து குடும்பத்திலிருந்து வந்தேன், தெருக்கூத்து கலையை வந்து நான் பார்த்து வளர்ந்தேன். அப்படிங்கும் பொழுது இருக்கிற தமிழர்களோட நாட்டுப்புற கலைகள்லயே ரொம்ப வீரியமிக்க ஒரு கலை அப்படின்னா தெருக்கூத்து கலையை சொல்லலாம். ஏன்னா இயல் கலை இருக்கும், இசை கலையா இருக்கும், சில வந்து நாடக கலையா இருக்கும். இந்த தெருக்கூத்து வந்து இயல் இசை நாடகம் மூணும் ஒருங்கிணைஞ்ச ஒரு கலையா இருக்குங்க. அந்த கலைஞர்கள் பாத்தீங்கன்னா எந்த உதவியாளர்களையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு பையில அவங்களுடைய துணிகள் எடுத்துட்டு வருவாங்க, அவங்களே மேக்கப் போட்டுக்குவாங்க, காஸ்டியூம் போட்டுப்பாங்க, அவங்களே ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, கோடுகள் வரைஞ்சுக்குவாங்க, என்ன வண்ணம் பூசணுமோ பூசிக்குவாங்க. அதே மாதிரி மேடைக்கு வந்தாலும் அந்த தர்பார் வந்தாலும் அவங்க வந்து ஆடுவாங்க, பாடுவாங்க, சண்டை பயிற்சி இருக்கும், நகைச்சுவை பண்ணுவாங்க, இசைக்கருவிகள் வாசிப்பாங்க. அவங்க ஒரு பன்முக திறமையாளர்களா தான் இருந்தாங்க. அப்ப அந்த கலையை உள்வாங்கி அந்த கலையை கற்று வந்த நான் வந்து திரைத்துறைக்கு போகும்போது எனக்கு அங்க இருக்கிற எல்லாமே ரொம்ப எளிமையா இருந்ததுங்க. என்ன, நமக்கு ஒரு முடி கலைஞ்சு போனா கூட 2 பேர் ஓடி வராங்க, அதை வந்து சரி பண்றாங்க. ஒருத்தர் கண்ணாடியை பிடிச்சிருக்காரு, ஒருத்தர் சீப்பை பிடிச்சி நமக்கு சீ விடுறாரு, ஓகேவான்னு கேட்கிறாரு. நம்மளே இது வந்து விடிய விடிய எந்த விதமான ரீடேக்கும் இல்லாம 8 மணிக்கு தொடங்கினா காலையில 6 மணி 7 மணி வரைக்கும் ரீடேக்கே கிடையாது தெருக்கூத்துல. உங்களுக்கு அவ்வளவு நீண்ட நேர பெர்ஃபார்மன்ஸ நாம வந்து நம்மள நாமளே உருவாக்கிட்டு பண்றோம். இங்க நீங்க தப்பா போனா கூட ஒரு மானிட்டர்ல பாத்துட்டு இந்த இடத்துல முடி கலைஞ்சிருக்குது வேற மாதிரி பண்ணலாம், இல்லது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ரீடேக் போலான்ட்டு எத்தனையோ நமக்கு இலகுவா இருந்ததுங்க. தெருக்கூத்துல இருந்து வந்துட்டு சினிமாவை பார்க்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாவும் இதுக்கு இவ்வளவு பேர் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த சினிமாவை பார்த்தேன். எல்லாரும் சினிமாவோட முதல் பார்வைங்கிறது ஒரு வியப்பாவும் ஆச்சரியமாவும் பார்ப்பாங்க இல்லைங்களா, எனக்கு அது அப்படியே தலைகீழா இருந்துச்சு. இது செய்யறதுக்கு இத்தனை பேர் வேணுமா? ஒரு சாப்பாடை கொண்டு வரத்துக்கு ஒருத்தங்க, பரிமாறத்துக்கு ஒருத்தங்க, தட்டு கழுவுறதுக்கு ஒருத்தங்க, இப்படி இருக்கிறதுலாம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாத்தையும் நம்மளே பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அப்போ எனக்கு அது ஒரு பெரிய உந்துதலா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இவ்வளவு பேர் செய்ய வேண்டிய வேலை இல்ல, நினைச்சா நம்மளே செய்ய முடியும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, எனக்கு வேலு பிரபாகரன் சாரு கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலே ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாவா தான் அவருடைய படங்கள் இருக்கும். அவரோட படங்கள் சிலது பரிசோதனை முயற்சி மாதிரியும் இருக்குங்க. பெரிய பட்ஜெட் படம் மாதிரி காட்டியிருப்பாரு, அதை ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி அதை வேற மாதிரி வேற மாதிரி அவரோட மேக்கிங்ல டெக்னிக்கா பயன்படுத்தி அதை எடுத்திருப்பார் சின்ன பட்ஜெட்ல. அப்போ எனக்கு அவர்கிட்ட பணிபுரிஞ்ச அனுபவமும், அடுத்தது எனக்கு தமிழன் தொலைக்காட்சியில வெங்காயம் மாதிரியான படம் பண்ணும்போது, வெங்காயம் படம் பண்ணும்போது நான் மட்டும்தான் அங்க வந்து இந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சவன், சினிமா தெரிஞ்சவங்க, மத்தவங்க எல்லாமே கிராமத்து மக்கள் தான். அவங்களுக்கு வந்து நான் தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்து இந்த கேமராவை இப்படி பிடிக்கணும், இந்த இடத்துல வரும்போது ஜூம் பண்ணும், இந்த இடத்துல வரும்போது ஃபோக்கஸ் எப்படி ஷிப் பண்ணும் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளை வச்சுதான் நான் அதை பண்ணனேன். அப்படிங்கும் பொழுது எனக்கு ஓகே, நாம மட்டும்தான் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சா நம்ம ஒட்டுமொத்தமா எல்லா வேலையுமே நம்ம செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இருந்துச்சுங்க. கூடுதலா எனக்கு ஊக்கம் கொடுத்தது வந்து, நான் உதவி இயக்குனரா இருக்கும் பொழுதே நான் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்துல மினோவியான ஒரு அனிமேஷன் கம்பெனி இருந்தது. நான் எனக்கு அது மேலயும் ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்ததுங்க. நான் கல்லூரி காலத்துல இருந்தே நான் அனிமேஷன்ல பவர் பாயிண்ட் மாதிரி ரொம்ப கிரியேட்டிவா சில அனிமேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது அவங்களுக்கு காண்பிக்கும் பொழுது இது பவர் பாயிண்ட் எல்லாம் ரொம்ப பேசிக் டூலுங்க, உங்களுக்கு 3D மாயா, 3D மேக்ஸ், ஃபியூசன் மாதிரி அட்வான்ஸ் டூல் எல்லாமே நிறைய வந்திருக்கு, நீங்க என்ன சொல்லுங்க கத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், நான் ஓவியம் எல்லாம் வரையறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு அன்புன்னு ஒருத்தர் அவர் வந்து இலவசமாவே மல்டிமீடியாவில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கற்றுக் கொடுத்தாருங்க. அது எனக்கு உள்ள போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா எனக்கு எல்லாம் இத்தனை இன்புட்டும் வந்து ஒன்னா எனக்கு என்னையே அறியாம அது எனக்குள்ள சேர்ந்துக்குச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. அதுதான் ஒரு 1 படத்துக்கான அவுட்புட்டை கொடுக்கறதுக்கான ஒரு 4 சோர்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப அழகு, ரொம்ப அழகு, ரொம்ப அழகா ஒருங்கிணைச்சிருக்கிறீங்க. இந்த விஷயத்தையும் மிக சிறப்பாக ஒருங்கிணைக்கக்கூடிய நபர் உண்மையான எவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்திருப்பார் அப்படின்னு எங்களால் புரிஞ்சுக்க முடிகிறது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களை உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்

0: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
1: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் செப்டம்பர் 9 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
0: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
1: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333634.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒன் மேன் திரைப்படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளருமான திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்ப இந்த ஒன் மேன் அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி இந்த கதையை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, இதை செய்யலாம் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டீங்க. இது முதல் முதலாக யாருக்கிட்ட சின்ன சஜஷன் கேட்டீங்களா, அல்லது நீங்களாவே சரி அப்படின்னு களத்துல இறங்கிட்டீங்களா? இதற்கு ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். உங்களுடைய பின்புலத்தை நீங்க சொல்லும் போது நம்மளாம எளிமையான குடும்பம் அப்படிங்கறத நீங்க பதிவு பண்றீங்க. அப்போ இதெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த முயற்சி எடுக்கும் போது எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க இந்த ஒன் மேன் திரைப்படத்திற்காக?
1: அதுங்க, நான் ஆரம்பத்துல இந்த கதையை எழுதும் போது தனியா ஒரு படத்தை பண்ணி முடிக்கிறோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப சிம்பிளிஃபையா நம்ம எல்லாத்தையும் மாத்திக்க கூடாது அப்படின்னு நினைச்சேங்க. ஒரு கதையா, ஓகே, இது என்னங்க, ஒரு ரூம்குள்ள ஒருத்த மாட்டிக்கிட்டான், அவன் எப்படி வெளியில வந்தான், இல்ல ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான், அவன் எப்படி வெளியில வந்தான், ஒரு காருக்குள்ள மாட்டி, இந்த மாதிரியான எத்தனையோ கதைகள் நம்ம ஆங்கில படங்கள்ல வெளிநாட்டு படங்கள்ல பாத்துருக்கோம். இப்போ அந்த மாதிரியான ஒரு கதையா எடுத்துக்கிட்டு, ஓகே, இது ஒரே ஆள் பண்ண படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு காம்ப்ரமைஸா எழுதப்பட்ட ஒரு கதையா இருந்துடக்கூடாது. இது படமா பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு டீம் இருந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல பண்ணா அந்த படம் எப்படி இருக்குமோ அந்த தோற்றத்துல இருக்கணும் அப்படின்ட்டு தான் இது ஒரே ஆள் எடுக்கக்கூடிய படம் அப்படிங்கிற விஷயத்த மனசுல வச்சுக்காம நான் அந்த கதையை எழுதி முடிச்சேங்க. முதல்ல எழுதும் போது இது ஒரு பெரிய யூனிட்டோட பண்ற படம் மாதிரி எழுதிடுவோம். அப்போ அந்த காட்சியை எப்படி நம்ம தனி மனிதனா எடுக்கிறது அப்படிங்கறத பின்னாடி உட்கார்ந்து நம்ம சிந்திப்போம், அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுவோம், அதுக்கான கருவிகளை உருவாக்கிக்குவோம் அப்படின்ட்டு தான் நான் அந்த கதையை எழுதி முடிச்சேங்க. படம் பார்க்கும்போது, ஓ, இதுதானே, இது என்ன, யார் வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ட்டு யாருமே சொல்லலை. இன்னைக்கு இந்த படம் வந்தப்போ நான் அதைதான் வந்து நான் இந்த படத்தை தொடக்கத்துல நான் சிந்திச்சேன் அப்படிங்கறது எனக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இது கண்டிப்பா யாராலையும் பண்ணவே முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க பத்திரிகையாளர்கள், படம் பார்த்தவங்க. கண்டிப்பா இதுக்கு மேலே யார் இது

0: வரைக்கும் யாரும் பண்ணல, இதுக்கு மேல யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அதுதான் இந்த படத்தோட வெற்றியா அமையும் அப்படின்னு நினைச்சுதான் நான் அந்த கதையை உருவாக்குனேங்க. இது வந்து உலகம் முழுக்க பயணிக்கக்கூடிய ஒரு நாலு நண்பர்களுடைய கதை. சின்ன இடத்துல சுருங்காது. படத்தோட காட்சிகள் எல்லாமே வந்து 95% வெளிப்புற படப்பிடிப்பா இருக்கு, எக்ஸ்டீரியர் காட்சிகளா இருக்கும்.
1: அந்த ரோட்ல நடந்து வர்றது, டான்ஸ் ஆடுறது, அது எல்லாமே வெளிப்புற படப்பிடிப்பு தானா?
0: ஆமா ஆமா. இந்த கதை வந்து சேலத்துல தொடங்கி வடக்க வந்து கோவா, இமயமலை, காஷ்மீர் எல்லாம் போய் எவரெஸ்ட் போயிட்டு அப்படியே வந்து பிரான்ஸ், இத்தாலி, கலோசியம், பாரிஸ் அப்படி போய் செகண்ட் ஆஃப் முழுக்க அமெரிக்கால நடக்குங்க.
1: இப்ப இது எல்லாமே வந்து நீங்க நேரடியாக அங்க போய் படம் பிடிச்சதா?
0: ஆமா, இதெல்லாமே நேரடியா போய் அங்க படம் பிடிச்சேன்.
1: இல்ல எதற்காக கேக்குறேன்னா, நீங்க சில இடங்கள் எல்லாம் லோ லெவல் ஆங்கிள் வச்சு எடுத்திருந்தீங்க. எனக்கு அந்த ஆங்கிளை பார்க்கும் போது எப்படியும் அங்க ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா மட்டும்தான் அதை எடுக்க முடியுமோங்கிற மாதிரி தோணுச்சு. நீங்க அந்த பின்னாடி வெளிப்புற அந்த பெரிய கட்டடங்களுக்கு நடுவில் நடந்து வரக்கூடியது, அந்த நடனம் ஆடக்கூடியது, ஓடக்கூடியது, அந்த ஸ்டண்ட் காட்சி எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் அந்த அப்புறம் அந்த கேமரா லோ லெவல் ஆங்கிள் வைக்கும்போது ஒருத்தர் இல்லாம எடுக்கிறது, இது எப்படி யோசிச்சிருப்பாரு, எப்படி ஆங்கிள் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, எப்படி மானிட்டர் செக் பண்ணிருப்பாரு, எத்தனை டேக் எடுத்திருப்பாரு அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுச்சு. இதெல்லாம் நீங்க எப்படி பண்ணீங்க, எப்படி யோசிச்சீங்க?
0: அதங்க, நான் இப்படி எப்படி எடுத்திருப்பாங்க, அதுவும் இன்னும் நான் இயக்குனர் சங்கம் படம் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரங்கு நிறைந்த காட்சிகளை படம் பார்த்து அந்த காட்சியோட இறுதியில இயக்குனர் சங்கமே எழுந்து நின்று கை தட்டணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சங்க தலைவர் அப்ரிசியேஷன் பண்ணாருங்க. அதுல ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட ரொம்ப கோச்சாரு, இல்ல இல்ல இதெல்லாம் வந்து இந்த கார் காட்சி எல்லாம் வந்து ஒருத்தர் கார் வந்து நிக்குது, பின்னாடி இருந்து சைட்ல இருந்து ஒருத்தன் கேட்ட சாத்திட்டு வந்து இந்த கார்ல ஏறா அந்த கார் மூவ் ஆகி போகுது, இதெல்லாம் நீங்க சீட் பண்றீங்க, இதெல்லாம் எடுத்திருக்கவே முடியாதுங்க, எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லைங்க, இது சும்மா சொல்றீங்க அப்படின்னு அவர் கோச்சுக்கிட்டார். கடைசி வரைக்கும் இல்லங்க நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன், அவருக்கு அது அவரால் ஏத்துக்கவே முடியல. அந்த விஷயம் தான் நான் வந்து என்னுடைய வெற்றி அப்படின்னு பாக்குறேங்க. ஏன்னா கண்டிப்பா இது முடிஞ்சிருக்காது, இது போய் சொல்றாரு, எந்திரத்துல எடுத்திருப்பாரு அப்படின்னு யாராவது கேட்கணும். ஒவ்வொரு காட்சியும் அப்படியான ஒரு காட்சியா இருக்கணும், ஒரு ஷார்ட்டும் அப்படியான ஒரு ஷார்ட்டா இருக்கணும், அப்படியான ஒரு கேள்வி வரும்போது இதை இப்படிதான் நான் எடுத்தேன் அப்படின்னு என்னால காட்டுறதுக்கான எல்லா மூவ்மெண்ட்டையும் நான் ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேங்க. அப்போ இப்ப இது என்னங்க சாதாரணமா எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காட்சியை எடுத்து முடிச்சுட்டு நம்ம திருப்தி அடையலைங்க. எடுக்கவே முடியாதுன்னு ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட வாக்குவாதம் பண்ற அளவுக்கான காட்சியா அந்த காட்சி உருவாயிருக்கும். அப்போ ஒரு கட்டத்துல நான் அதை விளக்கும் போது அந்த மேக்கிங் நான் எப்படி பண்ணேன்னு காட்டும் பொழுதுதான் அதோட தனித்துவம் அங்க அடங்கியிருக்கு அப்படின்னு நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அவர் சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இப்படியான ஒரு கேள்விகளை தான் நான் எதிர்கொள்ளணும், அப்பதான் நான் என்னோட உழைப்பு வந்து அது மக்களை போய் சேரும் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரியான கேள்விகள் வந்தது. அந்த மாதிரிதான் எல்லா காட்சிகளுமே நான் எப்படி பண்ணனு, நீங்க சொன்ன மாதிரி லோ ஆங்கிள் ஷாட்டா இருக்கட்டும், வைடா இருக்கட்டும், கேமரா மூவ்மெண்ட் இருக்கும்,
1: ரன்னிங் எல்லாம் வச்சிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா, எப்படி ரன்னிங்ல அந்த கேமரா ரோல் ஆனால இருக்க முடியும், எப்படி ஒரு ஷூட்ல அந்த ஃப்ரேம் விட்டு நகராம வேற இருக்கணும், எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் ஒருத்தர் அப்படின்னு எனக்கு நிஜமாவே யோசிக்க தோணுச்சு.
0: ஆமாங்க, நான் அதான் சொன்னேன், இந்த ஒன் படம் பண்றதுக்காகவே நான் என்னுடைய கிட்டத்தட்ட சிறு வயதுல இருந்து எல்லா சம்பவங்களும் எனக்கு கூடி வந்துச்சா என்னன்னு தெரியல. நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிச்சேன். நான் என்னுடைய கேமராவை வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணி, நான் என்னுடைய கைக்குள்ள சின்னதா ஒரு ரிங்ல நான் ரிமோட் வச்சிருப்பேன். நான் தூரத்துல காட்டுக்குள்ள நடந்து வரேன்னா அந்த ரிமோட்டோட கண்ட்ரோல் மூலமா அந்த கிரெயினோட பீம் வந்து என்னை ஃபாலோ பண்ற மாதிரி, நான் ஓடும்போது அது என்ன ஃபாலோ பண்ற மாதிரி எல்லாமே நான் என்னோட கையிலேயே இயக்கிக்குவேன். படம் பார்த்த யாருக்குமே என் கையில ரிமோட் இருக்கிறதோ என்னோட பாடியில நான் அதை ஆப்ரேட் பாராட்டுகளும் இயக்குனர் உட்பட தயாரிப்பாளர் சங்கம் உட்பட பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாருமே அதை கொண்டாடுறதுக்கான ஒரே காரணம், அதை எடுக்க முடியாது, இதெல்லாம் ஒருத்தரா சாதிக்க முடியாது, ஒருத்தரா செஞ்சிருக்க முடியாதுங்கிற அளவுக்கான காட்சிகளை செஞ்சு முடிச்சதுதான் அதுக்கான காரணம்.
1: நிச்சயமா நாங்களும் அதை தான் நாங்க வெளிப்படுத்த விரும்புறோம். ஏன்னா நானும் பார்த்தேன், பார்க்கும் போதெல்லாம் இந்த ஷாட் எல்லாம் நிச்சயமாக எப்படி ஆப்ரேட் பண்ணிருக்க முடியும், எப்படி கேப்சர் பண்ணிருக்க முடியும், ஃப்ரேம் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்க முடியும், இந்த ஷேக்கிங் இருக்கு அது எல்லாமே எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ் திரையுலகத்தை நம்ம அப்படிதான் பார்த்திருக்கிறோம், தொழில்நுட்பங்களும் அப்படிதான் பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் கடந்து ஒரு விஷயம் செய்யும் போது பாராட்டுதல் அப்படிங்கறத காட்டிலும் ஒரு ஆச்சரியத்தை கலந்த ஒரு பிரமிப்பு இருக்குது. இது எப்படி முடியும், எப்படி சாத்தியம், இது வரைக்கும் நம்ம இதை பார்த்தது இல்லையா அப்படிங்கிற அடிப்படையான ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அதுதான் இந்த கேள்விகள் அத்துணைக்கும் காரணமாக இருக்கிறது. நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க, தொடர்ந்து நம்ம பேசுவோம். நேர்வில் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட இயக்குனர், ஒன் மேன் திரைப்படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளருமான சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை தான் நாம சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். சார், இதுக்கான பொருட்செலவு அப்படிங்கறது பெரிய விஷயம், அதற்கு என்ன பண்ணீங்க?
4: ஒவ்வொரு வாட்டியும் வழக்கமான திரைப்படங்களை தாண்டி சில சலுகைகளும் இருந்தது, சில விஷயம் வசதியாகவும் இருந்தது, சில விஷயம் சிரமமாகவும் இருந்ததுங்க. வழக்கமா நம்ம ஒரு படத்துக்கு தேவையான பொருள் வேணா ஒரு கேமராவை சொல்லிடுவோம், அது கேமரா அசிஸ்டன்ட் வருவாங்க, இல்லை ஒரு டெக்னிக்கலா ஒரு எக்யூப்மெண்ட் வேணும்னா அதுக்கான ஆட்கள் வருவாங்க, இயக்குவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க, வாடகை கொடுத்துருவோம். இது எல்லாத்தையுமே நம்ம தான், இன்க்ளூடிங் ஒரு ட்ரோன் இயக்கணும்னா கூட அது நம்மளே கத்துட்டு நம்மளே தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அது எல்லாத்தையும் நானா வாங்க வேண்டிய சூழல் வந்துச்சுங்க. அதுக்கான பயிற்சி எடுக்கிறது, அதை நான் காட்டுக்குள்ள எடுத்துட்டு போவேன், ஒரு 10 கூட நான் காட்டுக்கு தங்கி எடுத்திருக்கிறேன். அந்த மாதிரியான காட்சிகளுக்காக நானே நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியதா இருந்தது. இது கிட்டத்தட்ட வழக்கமான படத்துக்கான பொருட்செலவை தாண்டியுமே அதிகமாக கூட சில நேரங்கள் ஆச்சு. ஏன்னா ஒரு மெஷின் எடிட்டிங்கோ டப்பிங்கோ அந்த மாதிரி வேணும் அப்படிங்கும் பொழுது அதுக்கான கருவிகள், மைக், இதெல்லாம் நான் சொந்தமா வாங்க வேண்டியதா இருந்தது. அது மாதிரியான செலவுகள் தான் கொஞ்சம் நம்ம வெங்காயம் படம் பண்ணனது, அப்புறம் நண்பர்களோட உதவியில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பொருளாதாரத்தை சேகரிச்சுதான் இந்த படத்துல பண்ண முடிஞ்சது.
3: ரொம்ப மகிழ்ச்சி. ஆக சிறந்த ஒரு திரைப்படமாக நீங்க வெளியிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய நினைவு சரி அப்படின்னா உங்களுடைய திரைப்படத்தை பற்றி பல மாதங்களுக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ யாரா இப்படி பண்றாரு, பேர் வேற சங்ககரின்னு இருக்கு, நம்ம ஊருக்கு வேற பக்கத்து ஊராத்தான் இருக்குது, யார் இவர், எப்படி இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாரு, ஏன் இப்படி முயற்சி எடுக்கிறாரு, இது சாத்தியமா, அப்படியெல்லாம் கூட நான் யோசிச்சது உண்டு. அப்ப இதற்கு ஒரு ஒரு நீண்ட காலமானதாக எனக்கு தெரிகிறது. என்ன நடந்தது, ஏன் நீ கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட காலம் பிடிச்சதுக்கான காரணம் என்ன?
4: இல்ல, இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமே கூட நான் என்னன்னா, இந்த படத்தை நான் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஒரு பெரிய நடிகர்கள் நடிச்ச படம் அல்லது ஒரு பெரிய பொருட்செலவுல பண்ணி இதை ப்ரொமோஷன் பண்ணி நம்ம வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய படமா என்னால கொண்டுட்டு வர முடியுமானா, இல்ல இது என்னுடைய நான் மட்டும்

0: மே இருக்கக்கூடிய ஒரு படம் இது. எனக்கு ஒரு மினிமமா ஒரு படத்தை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும்னா கூட இன்னைக்கு 2 கோடி ரூபாய் பொருட்செலவு தேவைப்படுது. அந்த அளவுக்கான பொருளாதாரத்தை நான் ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கறதும் எனக்கு வாய்ப்பு குறைவா இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சுங்க. அப்ப எப்படி இது நினைச்சேன்னா, நான் மற்ற திரைப்பட விழாக்களுக்கு போகும் பொழுது அங்க அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய திரைப்பட வளர்ச்சி கழகம், அந்தந்த அந்த நாட்டோட திரைப்பட துறையில இருந்து அந்த ஒவ்வொரு திரைப்பட விழாக்களுக்கும் ரொம்ப புதுமையான வித்தியாசமான இந்த மாதிரி அணுகல்களோட எடுக்கப்பட்ட திரைப்படங்களை அங்கங்க கொண்டு வந்து காட்சிப்படுத்தி அந்த இயக்குனர் அந்த படைப்பாளிகளை வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய படைப்பாளிகள் மத்தியில அறிமுகப்படுத்துறதுல அந்தந்த நாடு அவ்வளவு முனைப்பா இருந்துச்சுங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சரி அதே மாதிரி நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் இதை தெரியப்படுத்தணும், நம்மளுடைய திரைப்பட வளர்ச்சி துறை இருக்கு, இதன் மூலமா இந்த படத்தை வேற மாதிரி நம்ம கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு நான் பெரிய எதிர்பார்ப்புல இருந்தேன். அது தொடர்பா இந்த அமைச்சர்களை சந்திக்கிறது, அலுவலர்களை சந்திக்கிறதுக்கான காலகட்டம் தான் எனக்கு இடைவெளியை ஏற்படுத்திடுச்சுங்க. படம் முடிஞ்சும் அதுக்கு பிறகு ஒரு பெரிய எனக்கு இடைவெளி ஏற்படுத்தினது இந்த காலகட்டம் தாங்க.
1: சரி, பொதுவாக ஒரு ஒரு திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருந்து அந்த திரைப்படத்தை எடுத்துக்கொண்டு வந்து திரையரங்குகளை வெளியிடுவது என்பது அவ்வளவு கடினமான விஷயம். திரையரங்குகள் கிடைப்பதும் என்பதும் கடினமான விஷயம். அவங்களுடைய திரைப்படங்களும் அதிக அளவிலான திரையரங்குகள்ல இடம் பெறல. அதற்கு என்ன காரணம், என்ன மாதிரி சிக்கல்களை இந்த மாதிரியான முன்முயற்சி முதற் முயற்சியை செய்யக்கூடிய நபர்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கு?
0: ஆமாங்க, எப்பவுமே முன்னாடி போறவங்களுக்கு முள்ளு குத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிதான் நமக்கு ஆயிடுது. நான் வந்து இதை கொண்டுட்டு வந்து எல்லா கேட்பாங்க, இத்தனை துறைகள், 70க்கும் மேற்பட்ட துறைகளை நீங்க கையாண்டிருக்கீங்க, இதுல எது கடினமா இருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுதுன்னு நான் சொல்றது வந்து இந்த வெளியீட்டுக்காக நான் எடுத்துக்கிட்ட இந்த பணிகள் தாங்க. எல்லாமே நான் வந்து ஒரு நாள் பண்ண முடியும், இல்ல ஒரு நாள் அந்த அந்த வேலையை என்னால சரியா செஞ்சு முடிக்கலன்னா அது என்ன மனசுல ஓட்டிக்கிட்டே இருப்பேன், சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன், அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அடுத்து அதை நான் என்ன நினைச்சனோ அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. இந்த காட்சி இப்படிதான் வரும், 5 பேரும் இருக்கணும், அந்த 5 பேரும் இருக்கிற இடம் வந்து இந்த மாதிரியான காட்சியா இருக்கணும் நான் எழுதிட்டு இருந்தேன்னா அந்த எழுதினதை 100% கொண்டு வரத்துக்கு ஒரு வழியில முயற்சி பண்ணுவேன், அது ஒத்து வரலன்னா அதை விட்டுட்டு 100 வழியை முயற்சி பண்ணும். இப்படி கடைசியில் நான் என்ன நினைச்சேனோ அதை கொண்டு வந்துடுவேன். ஆனா அந்த வெளியிடுற துறை இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் என்னுடைய கட்டுப்பாட்டிலேயோ என்னுடைய சக்திக்குட்பட்டதாவோ இல்லவே இல்லைங்க. அது நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடந்தது, நான் ஒரு மாதிரி அதை எதிர்பார்த்து போகும்போது அது எதிர் திசையில ஒரு மாதிரி போகுது. அந்த துறை தான் நான் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய நடிகர்களுக்கு கிடைக்க அளவுக்கு திரையரங்கம் கிடைக்கல, அந்த அளவுக்கான மக்கள்கிட்ட எளிமையா போய் இப்படி ஒரு படம் வருதுங்கிறத நான் ரீச் பண்ண முடியல. ஆனாலும் அதன் பிறகு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் அதை படம் பாக்குறதுக்கு ஆர்வமாகவும் அந்த படத்தின் மேல ஒரு நல்ல மதிப்போட பத்திரிகையாளர்கள் இயக்குநர்கள் சொன்னதெல்லாம் அப்படி சிறப்பா கொண்டாடுனாங்க. அதுதான் ஒரு மகிழ்ச்சியை ஒழிய நான் இந்த வெளியீட்டுக்கான வேலைகள்ங்கிறது எல்லா புதிய படங்களுக்கும் இந்த மாதிரியான பரிசோதனை முயற்சிகளுக்கும் ஏற்பட்ட அதே இடத்துலதான் இந்த படத்தோட முடிவும் போய் நிக்குதுங்க. ஏன்னா இதை தாண்டி ஒரு சில சின்ன படங்கள் பண்ணிருக்காங்க, காக்கா மூட்டை மாதிரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி, சேத்துமான் மாதிரி, அட்டகத்தி மாதிரியான படங்கள் கவனத்தப்பட்டுருச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ அல்லது ஒரு நடிகரோ அந்த படத்தை வந்து தன் தோல் மேல தூக்கி கொண்டு போய் வெங்காயம் படத்துக்கு அதை நடந்துச்சுங்க. முதல்ல நான் வெளியிட்டப்போ யாருக்கிட்டையும் கொண்டு போய் என்னால சேர்க்க முடியல, சேரன்னா வந்து அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தும் போது அது போய் சேர்ந்துச்சுங்க. அப்படிதான் இருக்க வழியே அந்த ஒரு மூவ்மெண்ட் ஏதாவது ஒரு படத்துக்கு தான், ஒரு 100 படங்கள்ல ஒரு 5 படத்துக்கோ 2 படத்துக்கோ அப்படிதான் நடக்குதுங்க. அது நடந்துருச்சுன்னா அந்த படம் தப்பிச்சுக்குது, அந்த மாதிரியான மூவ்மெண்ட் கிரியேட் ஆகாம போயிடுச்சுன்னா அது டோட்டலா மக்களுக்கு வந்ததே தெரியாம போயிடுதுங்க. அதுதான் ஒரு கவலையா இருக்கு.
1: புரிகிறது. நல்ல கலைஞர்களும் பரிட்சார்த்த செய்யக்கூடிய கலைஞர் பெருமக்களையும் இந்த உலகம் அனுசரிக்க வேண்டியது மிக முக்கியம். அப்பொழுதுதான் ஒரு கலையானது வளர் நிலையில இருந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா தேங்கி போனதாக மாறிவிடும். அது மிக முக்கியமாக இந்த சமூகம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: நியூஸ் ஆனர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க கோடை பண்பலையில. இது கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் ஒன் மேன் திரைப்படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளருமான திரு சங்ககரி ராஜ்குமார் அவர்களோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த வெளியீட்டு நிகழ்வுக்கு பிறகு பேசுவது பாராட்டுவது என்பது ஒரு சைடு ஓகே, ஆனா இதற்கு அடுத்ததாக அவர் என்ன செய்ய போகிறார், இந்த திரையுலகம் அவர் எப்படி வரவேற்றிருக்கிறது, அடுத்த வாய்ப்பு எப்படி இருக்கிறது, எப்படி பயணம் செய்வதற்கான அவருக்கு வழி திறந்திருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கு. அந்த நிகழ்வு இந்த ஒன் மேன் திரைப்படத்திற்கு அப்புறம் எப்படி அமைஞ்சிருக்கு?
1: ஆமாங்க, நான் ஒன் மேன் திரைப்படத்துக்கு அப்புறம் பெரிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாமே ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர் அப்படிங்கிற அடையாளம் கண்டிருக்காங்க. தயாரிப்பாளர் தானு சார் உட்பட பெரிய தயாரிப்பாளர் சங்க பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உட்பட எல்லாருமே இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் அப்படிங்கறத கவனிச்சிருக்காங்க. அது இப்ப நான் தான் அடுத்த முடிவை வந்து எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கேங்க. நான் கண்டிப்பா என்னன்னா, எனக்கு எடுக்க வேண்டிய எல்லா பரிசோதனை முயற்சிகளும் பரிச்சார்த்த முயற்சிகளும் விளக்கமா எடுத்து அதை ஒரு நகைச்சுவையோட அந்த படத்தை கொடுத்துருப்போம். இப்ப ஒன் அப்படிங்கறதும் அதே மாதிரிதாங்க. ஒன் மேன்ல வந்து எனக்கு நீங்க ஒரு நல்ல வலிமையோட தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து வெறும் கேமராவும் லேப்டாப்புமே வச்சுட்டு ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட முடியும். அது உலகம் முழுக்க நீங்க பயணிச்சு கூட ஒரு படத்தை எடுத்துட முடியும் அப்படின்ற அளவுக்கு இது புதிதா வரக்கூடிய படைப்பாளிகளுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கறதா இருக்கு. இது நான் பண்ண வேண்டிய எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்லோட எக்ஸ்ட்ரீம் லெவல நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே கொஞ்சம் ரிலாக்ஸா கொஞ்சம் எளிமையா எல்லாரையும் இணைச்சு ஒரு டீமோட வழக்கமான ஒரு கமர்ஷியலான நல்ல படத்தை வந்து ஒரு கமர்ஷியலான வடிவத்துல கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணிருக்கேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே இசையமைப்பாளர் தாஜ் நூர் அவர்களிடம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு நேர்காணல் அவர் குறிப்பிட்டு சொன்னார், பயோஸ்கோப் திரைப்படத்தை பத்தி ரொம்ப அருமையாக அற்புதமாக பாராட்டி சலாகித்து சொன்னார். அந்த நினைவும் தற்போது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு திரைப்படத்தினுடைய எண்டில் அதன் நிறைவுல இருக்கக்கூடியவர்கள் ரசிகர்களாக இருக்கிறார்கள். அந்த ரசிகர்கள் கொண்டாடும் போது தான் பேசும் போது தான் கலைஞன் வளர ஆரம்பிக்கிறாரு. அடுத்த படிநிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்படும். அந்த கலையும் ஆக சிறந்த கலையாக தொடர்ந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும். அப்படி ரசிகர்களுடைய வரவேற்பு அல்லது உங்களை சார்ந்தவர்களுடைய எண்ணம் இந்த ஒன் மேன் திரைப்படத்தை பற்றி எப்படி அமைஞ்சிருக்கு?
1: ரொம்ப நான் எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு அதிகமா இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு எளிமையான ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்து ஒரு எளிமையான ஒரு தெருக்கூத்துங்கிற ஒரு கலையிலிருந்து தொடங்கி இன்னைக்கு திரைப்படம் வரைக்கும் அந்த திரைப்படத்துறையில எத்தனையோ தொழில்நுட்பங்களை உருவாக்குன கருவிகளை சாப்ட்வேர் எல்லாம் உருவாக்குன ஹாலிவுட் மாதிரியான இண்டஸ்ட்ரியில கூட பண்ணாத ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழனா பண்ணிருக்கா, பண்ணணும்னு நினைச்சிருக்கா, வேலைகளை தொடங்கியிருக்கா, நடுவுல எங்கேயாவது கைவிட்டிருக்கலாம், அல்லது வந்து அது ஏற்படுத்தின கடினத்தின் அடிப்படையில அதை வந்து தவிர்த்திருக்கலாம், வெளியில வந்ததே கூட தெரியாம அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிருக்கலாம், ஆனா தொடங்கிட்டோம் அப்படிங்கறத எங்கேயுமே கைவிடாம முடிச்சு அதை வெளியீட்டு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த தமிழ் மக்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க, எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு திரையரங்கம் பாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலையே ஒழிய அந்த படத்தை எப்படியாவது பாத்துடணும், இந்த முயற்சி எப்படியாவது அங்கீகரிக்கணும், நம்ம அப்ரிசியேட் பண்ணணும், உற்சாகப்படுத்தணுங்கிறது ஒவ்வொருத்தருமே மாற்று கருத்தே இல்லாம, அதாவது ஒரு திரைப்படத்துக்கு 100% பாசிட்டிவா இருக்கக்கூடிய மனநிலையும் ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இந்த ஒன் மேன் படத்தோட என்னன்னா, இந்த ஒன் மேன் படத்துல எங்கேயுமே முதல்ல நான் என்ன ஏமாத்திக்கவே இல்லைங்க. இந்த இடத்துல என்னங்க, ஒரு 4 பேரோட உழைப்பு வாங்கிட்டு நம்ம பொய் சொல்லிட்டா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு கூட நம்ம ஒருத்தர் முடிவு பண்ணலாம் இல்லைங்களா. அப்படி கூட முதல்ல எனக்கு நான் நேர்மையா இருக்கணும், முதல்ல நான் என்ன நான் வந்து இப்ப நான் கண்ணாடியில பாக்கும்போது இந்த படத்தை நான் முழுசா நானே பண்ணனேன் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் இருந்ததுனாதான் நான் அதை கம்பீரமா போய் இன்னொருத்தங்கிட்ட நின்று சொல்ல முடியும் அப்படிங்கறத நான் உறுதியா இருந்தேங்க. எந்த இடத்துலயுமே அதுல நான் சமரசம் பண்ணிக்கவே இல்லை. அந்த உழைப்போட ஒரு நேர்மையா இருக்கலாம், அல்லது இந்த ஒரு எளிய கலைஞன் வந்து அடுத்தடுத்து இன்னும் சிறப்பா செய்யணுங்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடா இருக்கலாம், மக்கள் வந்து 100% அந்த படத்தை அப்ரிசியேட் பண்ணி நம்ம தமிழனை

0: நம்ம ஒரு தமிழனே வந்து கொண்டாடணும் அப்படின்னு சோசியல் மீடியாக்கள் இன்னைக்கு அவ்வளோ சிறப்பாக எழுதிக்கிட்டு இருக்கிறதும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு, நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு திரையரங்குல திரையரங்கு உரிமையாளருக்காகவோ, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்காகவோ, ஒரு எக்ஸிபியூட்டருக்காகவோ, ஒரு ஓடிடி மீடியேட்டருக்காகவோ நம்ம படம் பண்ணல, ரசிகருக்கு போகணும்னு தான் பண்றோம். ஆனா அந்த ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க, அந்த ரசிகர்கள் அந்த முயற்சியை அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்குங்க.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக திரையரங்குகள்ல வாய்ப்புகள் எல்லாமே பல சிக்கல்களை சந்தித்த திரைப்படங்கள் ஓடிடி மூலமாக வெளிவரும் போது மிகப்பெரிய ரெவல்யூஷனரி புரட்சியை ஏற்படுத்த மக்கள் மத்தியில அந்த திரைப்படத்தின் மீதான பேசப்படக்கூடியதை மாத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது கடந்த காலங்கள்ல. அப்படி ஓடிடியில வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த திரைப்படம்?
0: ஆமா, அது தொடர்பாகவும் பேசிட்டு இருக்கோங்க. அது சில நேரங்கள் என்னன்னா ஓடிடி நிறுவனங்கள் அது திரையரங்குல என்ன மாதிரியான வரவேற்பை பெற்றுச்சோ அதன் அடிப்படையில சில படங்களை முன்னுரிமை கொடுக்கறதும் இருக்குங்க. அது தொடர்பான முடிவுகள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தெரியும். அப்படி இல்லைனாலும் கூட நான் இன்னும் ஒரு வாரத்துல இதை மக்கள் பாக்குற வகையில யூடியூப்ல அந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்கேன்.
1: சரி.

0: மாதிரியான வரவேற்பை பெற்றுச்சோ அதன் அடிப்படையில் சில படங்களை முன்னுரிமை கொடுக்கறதும் இருக்குங்க. அது தொடர்பான முடிவுகள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தெரியும். அப்படி இல்லைனாலும் கூட நான் இன்னும் ஒரு வாரத்துல இதை மக்கள் பார்க்குற வகையில யூடியூப்ல அந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்கேன். அது எனக்கு தேவை, மக்கள் கவனத்துக்கு போகணும், அது ஏதோ ஒரு வழியில சென்றடையட்டும், அதுக்கப்புறம் அதுக்கான பலன் என்னங்கிறத மக்களா திருப்பி செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு.
1: நல்லது நல்லது. நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேர்களை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீர் கட்டிகளை வயதுக்கு வந்த குழந்தைகள்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுல இருக்கிற ஒரு மேஜர் சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய சிம்டம், நீர் கட்டியோட மெஜாரிட்டி ஆஃப் த சிம்டம் இந்த மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு, அதாவது வயதுக்கு வந்த உடனே ஒரு 1 or 2 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அவங்களுக்கும் இர்ரெகுலர் சைக்கிள் வரும், பிசிஓடி பேஷனுக்கும் இர்ரெகுலர் சைக்கிள் வரும். ஸ்கேனை பாத்தீங்கன்னா, நிறைய டைம் பாத்தீங்கன்னா, இப்பதான் வயதுக்கு வந்த பெண்ணோட ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே பிசிஓடி இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கேன் பிக்சர் தான் இருக்கும். அதனால ஸ்கேனுமே நம்ம மிஸ்டயக்னோஸ் பண்ணி விட்டுரும். இது எல்லாமே நமக்கு வந்து மிஸ்டயக்னோஸ் பண்றதுனால நீர் கட்டிகளை யூஸ்வலா அந்த வயதுக்கு வந்த கொஞ்சம் பீரியட்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருக்கும். மூணாவதா இருக்கக்கூடிய ஆண்ட்ரஜன் எக்ஸஸ், அந்த பெண்கள் அந்த ஆண்களுக்கான ஹார்மோன் லெவல்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய லெவல்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு டயக்னோஸ் இருக்கலாமா அப்படின்னு டவுட் தான் கிரியேட் பண்ணுமே தவிர, கன்ஃபார்ம் டயக்னோஸ் ஆஃப் பிசிஓடி வயதுக்கு வந்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, வயதுக்கு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமும் உங்களோட பீரியஸ் இரெகுலராகவே இருக்கு, அப்பவுமே கரு முட்டைகளில் நீர் கட்டிக்கான பிக்சர்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, ஆண்ட்ரஜன் லெவல்ஸ் ஆண்களுக்கான ஹார்மோன் லெவல்ஸ் பாடியில் அதிகமாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் நிறைய இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, இதை மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிட்டு வருது அப்படின்னு சொன்னால் தான் நம்மளால பிசிஓடியை அடலசன்ஸில் கண்டுபிடிக்க முடியும். பிசிஓடியை அடலசன்ஸில் கண்டுபிடிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு

0: பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கட்டும், உங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பண்ணும்போது உங்களால் ஈஸியாகவே நீர்க்கட்டிகளை கவனத்தில் கொண்டு வந்துட முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வயது காலங்கள்லாம் பிசிஓடி இருக்கான்னு டயக்னோஸும் பண்ண மாட்டாங்க, அதுக்கான எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கவும் மாட்டாங்க. கல்யாணம்னு ஒன்று ஆனக்கப்புறம் டாக்டரை பார்க்க போகும்போது அப்போ இரகுலர் சைக்கிள், அப்போ நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்பவே நிறைய ட்ரீட்மெண்ட்டை அண்டர்கோ பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய மாத்திரைகள் போடும்போது உங்களுக்கும் சைக்கலாஜிக்கலாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நீர்க்கட்டிகள் இருக்கான்னு டவுட் இருக்குன்னா இந்த மாதிரியான இதெல்லாம் நான் சொல்கிற சிம்டம்ஸாக சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. ஏர்லி டயத்தில் கண்டுபிடிக்கும் போது ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக விஷயமாக இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் அந்த சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்ற தினம் ஒன் மேன் திரைப்படத்தினுடைய இயக்குநரும் தயாரிப்பாளரான திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இந்த கேள்வி என்ன நிகழ்ச்சியோட முதல்ல வைத்திருக்கணும், ஆனால் இந்த நிகழ்ச்சியோட நிறைவுல தான் கேட்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். 70 கலைகளுக்கு மேல இந்த திரைப்படத்துல நீங்க செஞ்சிருக்கிறீங்க, அது என்னென்ன கலைகள்? எங்களுக்கு ஒரு கூடுமான வரைக்கும் ஒரு பட்டியலை சொல்ல முடியுமா? நாங்க தெரிஞ்சுக்கோ இவ்வளவு விஷயம் இருக்கு அந்த திரைப்படத்துல தெரிந்து கொள்வதற்கு.
1: கிராஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 கிராஃப்ட் சொல்லுவாங்க சினிமால. அது என்னன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு கிராஃப்ட், காஸ்டியூம் ஒரு கிராஃப்ட், மேக்கப் ஒரு கிராஃப்ட், இப்படி வந்து 24 துறைகளை வந்து சினிமா துறையில பயன்படுத்த, ஸ்டண்ட் ஒன்னு, டான்ஸ் ஒன்னு, இப்படி இருக்குங்க. ஆனா ஒரு திரைப்படத்தை பண்றதுக்கு இந்த கிராஃப்ட் மட்டுமே போதுமானதா இருக்காதுங்க. இப்ப நீங்க அந்த பட்டியல பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கான்னா அந்த அந்த துறையில வரவே வராதுங்க. இப்ப கிராபிக்ஸ் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள நீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ள போனீங்கனாலே இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில ஒரு ஒரு காட்சியை நீங்க கிராபிக்ஸ்ல பண்ணி முடிக்கணும் அப்படின்னா, ஒரு 3D பண்ற ஒரு ஹெலிகாப்டர் ஃபைட் இருக்கு, ஒரு கார் சேசிங் ஃபைட் இருக்கு அப்படின்னா, நான் முதல்ல 3D மாடலிங் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டெக்ஸரிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பிளெண்டிங் அனிமேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஜாயின்ட்ஸ் செட் பண்ணணும் 3D மாடல் கேரக்டர்ஸுக்கு. அது அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர், கிளாத், இதெல்லாம் அது தனித்தனி டிபார்ட்மெண்ட். அதுக்கு டிஜிட்டல் லைட்டிங் இருக்குங்க, அது டிஜிட்டல்ல கேமரா மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு தனி. இப்ப நான் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 டிபார்ட்மெண்ட் வந்து CG ஏரியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுங்க. 3D மாடலிங் பண்ண தெரிஞ்சவருக்கு வந்து டெக்ஸரிங் தெரியாது, டெக்ஸரிங் தெரிஞ்சவருக்கு வந்து அனிமேஷன் தெரியாது. தனித்தனி துறை, தனித்தனி டிபார்ட்மெண்டா இருக்கும். இப்போ நம்ம கிராபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு துறை கிடையாது. அதுக்குள்ள பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது அது அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு 100 பேர் உட்கார்ந்துதான் ஒரு ஒரு 3D மாடலை உருவாக்கி அந்த ஒரு காட்சியை முடிக்க முடியும். அப்படியான துறையில இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கும் போதுதான் இது 74 துறை சார்ந்த பணிகளை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்துருங்க. அது CG சவுண்டிங்ல இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும். இப்ப ஒரு பாடல் ரெக்கார்ட் பண்றோம்னா ஒரு ரிதம் பிளே பண்றதா இருக்கட்டும், ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட வாசிக்கிறதா இருக்கு, பிளஸ் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ரெக்கார்ட் பண்ணணும், திரும்ப அதுக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இது எல்லாமே மிக்சிங்ல இருந்து மாஸ்டரிங்ல இருந்து எல்லாத்தையுமே பண்ணிருக்கோம் அப்படிங்கும் போதுதான் இப்ப சவுண்ட்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க. அதுக்குள்ள இத்தனை உட்பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் சொல்லும் போதுதான் நம்ம வந்து அது 74 டிபார்ட்மெண்ட் தொடர்பான பணிகள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க.
0: ரொம்ப அற்புதம் சார். அதாவது இது போன்ற சிந்தனை வருவது என்பது அரிது, அந்த சிந்தனையை செயலாக்குதல் என்பதும் அதனை விட அரிது. அவை அத்தனையும் நிறைவேற்றி இன்றைய தினம் அந்த திரைப்படத்தை முழுமையாக்கி இவ்வளவு பேர் நபர்களினுடைய பாராட்டலும் கவனத்தையும், இப்படி ஒரு ஆகச்சிறந்த நபர் ஒரு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் திரைத்துறையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை அப்படிங்கறத முதன் முறையாக யார் செய்தார், இனிமேல் வரக்கூடியவர்கள் முயற்சி செய்தாலும் கூட சரி, முதன் முறையாக யார் செய்தார், செய்து முடித்தார் என்கின்ற அந்த வரலாற்று பக்கங்களை திருப்பும் போது நிச்சயமாக அது ஒன் மேன் திரைப்படத்தினுடைய இயக்குநரும் தயாரிப்பாளருமான திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் தான் இடம்பெற்றிருப்பார் என்பதில் மாற்று கருத்தில் ஆகச்சிறந்த ஒரு கலைஞன் ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அது ரசிகர்களால் வரவேற்கப்பட்டு இன்னும் பல புதிய பரிமாணங்கள் இந்த கலைத்துறை காணட்டும். உங்களின் வாயிலாக நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கலைப்பயணத்தை இவ்வளவு தூரம் எங்களுடைய நண்பர்களுக்காக நேர்களுக்காக பரிந்தமைக்கு நன்றிகளும் நல்வாழ்த்துகளும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. நானும் மக்களோட இணைஞ்சு என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சோசியல் மீடியாலயா இருக்கட்டும், இன்னைக்கு பரவலா எல்லாருமே வந்து இந்த

0: படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த படம் உங்க பார்வைக்கு ஏதாவது ஒரு மீடியம்ல வந்துடும். அந்த மீடியம்ல நீங்க பார்த்து ஒரு தமிழன் உலகத்துல எந்த துறையிலும் சிந்திக்காத அளவுக்கு ஒரு தமிழனா செஞ்சு முடிச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு சின்ன அங்கீகாரத்தை நீங்க கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணா இன்னும் நான் உற்சாகமா அடுத்தடுத்த படங்களை நான் செயல்பட முடியும் அப்படிங்கிற அன்பான வேண்டுகளோட இந்த நிகழ்ச்சியில பங்குபற்றது எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருந்ததுங்கிற செய்தியை சொல்லிட்டு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க.
1: நேருல நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 இருந்து கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்று தினம் ஒன் மேன் திரைப்படத்தினுடைய இயக்குநரும் தயாரிப்பாளரான சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை தான் சந்திச்சோம். வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், ஆகச்சிறந்த கலைஞர்கள் எங்கு கண்டாலும் அவர்களை ஒரு நிமிடம் வாழ்த்து விட்டு போவோம். அது அந்த கலைஞனுக்கு மட்டுமல்ல, அந்த கலையை இந்த உலகத்தில் நீடித்து நிலைத்திருக்க செய்வதற்கான சிறந்த வழிமுறை. அப்படி செய்யாம பல கலைகளை நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம மறைஞ்சிட்டோம், மறந்துட்டோம். இனி அப்படி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மணமகளோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன்.
2: மோகன் மோகன்
1: நன்றி, வணக்கம் நேர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த 1400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான DNA சோதனையை இந்திய தடய அறிவியல் பிரிவு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் பார்வையாளர்களுக்கு நேரக் கட்டுப்பாடு கட்டாயமாக கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் தலைமைச் செயலகம் அமைக்கக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருச்சி முக்கொம்பிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 7000 கனஅடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்து 1,13,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழிவிலை தூய அலங்கார அன்னை ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி

ஒழிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சூத், மன்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலாப் மிஸ்ரா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: Blanco.
1: காதுகளுக்கு இசை, இதயத்திற்கு உணர்வு, அதுதான் பாட்டு. பாடல்கள் காதில் விழுவதில்லை, நேராக மனதை தொட்டுவிடும். அத்தகைய வகையில் இன்றைய பாட்டுப்பட்டாலும் ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோடு. நேர்கள் ஒரே வார்த்தையில் பாட அழைக்கலாம். அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 அனைத்து நேர்களும் வரலாம். 24 24 26 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களுடன்
2: கொடுமுடி ரகுநாதன்,
1: தீபான ராஜன். வணக்கம் நேர்களே.
2: வணக்கம் நேர்களே.
1: வந்தாவே
2: சிரிப்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு உற்சாகமா இருக்கும். மதிய நேரம் ஆனாலுமே
1: இல்ல, மதியானம் ஏதாவது சாப்பாடு வேணுமா?
2: இல்ல இல்ல, நான் சாப்பிட்டு வந்துட்டேன்.
1: இல்ல, நீங்க குடுக்குற பில்டப்லாம் ஏதோ எதிர்பார்த்து
2: சரி, உள்ள வரும்போதே பாடிட்டு வந்தீங்க நீங்க.
1: பாட்டு பட்டாலும் அப்படின்னாலே ஒரே பாட்டு. நேயர்கள் பாட, நம்ம கேட்க, அதே மாதிரி நம்ம பாட, நேயர்கள் கேட்டே ஆகணும், வேற வழி இல்ல. அந்த மாதிரி
2: என்ன பண்றது,
1: வேற வழி இல்ல, கேட்டுதான்.
2: இல்ல, நான் சொல்ல வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான்.
1: சரி, நாங்களும் ஒரு பாட்டு பாடிதான் தொடங்குவோம் அப்படின்னு கொடுமுடி ரகுநாதன் உறுதிமொழி எடுத்திருக்காரு.
2: நீங்க தான் முதல்ல தொடங்கணும்னு நீங்க உறுதிமொழி எடுத்திருக்கீங்க. சரியா பாடுங்க.
1: சரி,
2: தீபாவுக்கு வந்து எப்பயுமே வந்து பாடம் ரொம்ப பிடிக்கும், அதனால நல்லா பாட்டா
1: பாடுங்க. என்னென்னவோ குடுக்கிறார் பில்டப், எதுக்குன்னு தெரியல. மாதிரியான சாப்பாடுக்கு அடி போடுறாரு. இந்த மான்

0: சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே, கண்மணியே, சந்திக்க வேண்டும் தேவியே எனதுயிரே.
1: இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்ததா.
2: தீபா, மானை வந்து நல்லா உலா விட்டீங்க. நல்லா பாய்.
1: இன்னைக்கு வந்து அவங்க வார்த்தை என்ன, வார்த்தை என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கிடையாது, அது நாங்க தொடங்கின வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா, நாங்க காலையில இருந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கனால காலை தாங்க முதல் வார்த்தை.
2: காலை அப்படிங்கிறது நிறைய பாடல்கள் இருக்கு.
1: இதுக்காக காலை நீங்க பாடிடக்கூடாது, காலை அதாவது மார்னிங், அந்த வார்த்தையை வச்சு நீங்க பாடல் பாடணும்.
2: முரட்டு காலை கிடையாது, காலை.
1: அதாவது காலையில எந்திரிச்சோன்னே என்ன வேலை செஞ்சீங்க, காலையில எப்படி உற்சாகமா ஆரம்பிச்சீங்க, அந்த மாதிரி காலை. சரி, நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா? கரூர்.

0: மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து விஜயா.
1: விஜயா வந்திருக்காங்க பாருங்க.
0: உண்மையாலுமே கனகாவும் ராமராஜனையும் பார்த்தோம், ஃபீலிங்ஸ் வருதுங்க.
2: இல்ல உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதாவது வேணும்?
1: ஏங்க கனகான்னு கூட சொல்லிக்கலாங்க, ராமராஜன்னு சொல்லிக்கலே.
2: காலையில்
0: தினமும் கண் விழித்தால் நான் கை தொடும் அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, இமை போல் இரவும் பகலும் எனக்காக தன்னையே உணரும் பார்த்ததில் அறிவிடமான பூமி ஆகும் தெரியது.
2: நீங்க பாடுனதெல்லாம் சரிதான், முதல்ல சரியா வந்துச்சு, பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கடைசியா வருது, அது என்னது?
1: ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோகம்
2: கவிதையா பாட்டு பட்டாலும்
1: அந்த வரிகள் ரொம்ப பிடிக்கும். ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோகம் ஒரு தாய்க்கு, அது யாருக்குமே கிடைக்காது. அருமையா பாடினாங்க அவங்க, நன்றிங்க.
2: தாய்க்கு தான் நன்றி. சரிங்க, நேரம் 11:09 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர்
1: வணக்கம்.
3: அவர்களுக்கும் தீபா நடராஜன் அவர்களுக்கும் அன்பு அறிவிப்பு அனைவருக்கும் முற்பகல் வணக்கம்.
1: விடுங்க. சரி பாடுங்க.
3: அதிகாலை சுபவேளை
1: அதிவருது இல்லையா? இல்ல
2: இல்ல மகாராஜன் அவர்களே,
1: ஐயா இருங்க
3: மேடம்.
2: காலைன்னு தொடங்கணும், அதிகாலைன்னு தொடங்க கூடாது. நம்ம அதிகாலை இன்னொரு நாள் வச்சுக்கலாம்.
3: காலை தொடங்குறேன் மேடம்.
2: காலையில பாட்டு
1: ஏங்க? காலையில பாட்டு இல்லையா?
2: ஏங்க இதுக்கு தான் சொன்னேன் பாத்து பாடுங்க.
1: காலையில பாட்டு எப்படி நிறைய போட்டோம்? நம்ம காலையில பாட்டு இல்லன்றாங்களே, பேசிட்டே இருந்தீங்களோ.
2: ஏங்க சுகமான காலையில பாட்டு போட்டே தரேங்க.
1: இல்ல பேசிட்டே இருந்தீங்களோ.
3: கவனிக்கல மேடம்,
2: கவனிக்கல.
1: ஓ கேட்க மாட்டாங்க.
3: ஒரு பாட்டு சொல்லுங்க, ஒரு 4 வாரத்துக்கு
2: பாட்டு சொல்லவா?
1: சரி
2: சரி. அம்மன் கோயில் கிழக்காலை படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ராதாவும் விஜயகாந்த் பாடுவாங்க, காலை நேர பூங்குயில்னு ஒரு பாட்டு.
3: சரி பாடுறேன் மேடம்.
2: சரி பாடு.
3: காலை நேர பூங்குயில் கவிதை பாடுறேன்.
2: அதுக்கு தான் முதல்ல சொல்றேன், பாத்து பாடுங்க, பாத்து பாடுங்க.
1: இல்ல அப்ப இவர் பாடவே இல்ல.
2: சரி அடுத்த நேரம் அதே பாடல் பாடுறாங்களா வேற பாடல் பாடுறாங்களா கேட்டலாம். வாங்க வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் சார், கரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி.
2: நலமா இருக்கும்.
4: சரிங்க மேடம்
2: பாடுங்க.
4: மேடம் நான் இந்த அம்மன் கோயில் கிழக்கால இருந்து பாடுறேங்க மேடம்.
2: நான் தான் இப்ப சொன்னேனே அவர் பாடல, அந்த பாட்டை வேற யார் பாடினாலும் எங்களுக்கு சரிதான்.
4: சரிங்க மேடம் பாடுறேங்க மேடம்.

பாடல் பாத்திலே கேள்வியாக போகுமா இங்கே ஒன்றாகும் பரம் போடும் பௌர்ணமி ஆடி பாடும்

0: மேலை புதிய மேகம் கவிதை பாடும், புதிய மேகம் கவிதை பாடும், பூபாலம் பாடாமல் எந்தன் காலை தோன்றும் என்னாலும் காலை நேர கவிதை பாடபோது.
1: கனிமொழி பாடினதெல்லாம் சரிதான், அது என்ன கடைசியா பாடுறப்போ ஒரே சிரிப்பா இருக்கு.
2: இல்ல சிரிப்புங்களோட பின்னாடி யாரோ போதும் போதும்ன்ற, இல்ல போதும் போதுமா போதுமானு பின்னாடி இருந்து அவரு பாவனை பொறுக்க முடியலங்க, அவரு பாவம் விட்டுருங்க அவரை.
1: பாத்தீங்களா, நீங்க பாடினதை வந்து ரகுநாதன் கவனிக்கவே இல்லை, பின்னாடி இருந்து சொன்னதுதான் கவனிச்சிருக்க.
2: இல்ல இல்ல போதும் போதும்னு அவரு கத்துறாரு, அதுதான் காது கேட்டுக்கிட்டே இருக்கு.
1: அதெல்லாம் முடியாது, நாங்க எவ்வளவு பாடணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு பாடிதான் முடிப்போம்.
2: பாடிதான் முடிப்பீங்க,
1: எங்க உறுதிமொழி அது.
2: சரி பாடுவீங்களா? நீங்க பாடுவீங்களா? பாட்டு
1: பாடுவேன்.
2: ரெண்டு வரி பாடுங்க, ரெண்டு வரி.
1: காலை

0: இருக்குது முடிச்சுட்டு.
1: கேட்ட பாடல் காட்டிலே அருமையா இருந்தது, காட்டிலே அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி, நல்லா பாடினீங்க.
0: சரி, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டுருவோம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.

0: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேரம் சரியாக 11:22. நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாலும். இன்னைக்கு ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோடு நேயர்களும் பாடிட்டு இருக்காங்க, நாங்களும் பாடிட்டு இருக்கோம்.
4: நம்ம தான் அதிகம் பாடுறோம்.
3: அப்ப நம்ம நிறுத்திக்கணும்.
4: ஏன் நம்ம நிறுத்திக்கணும்?
3: சரி, இப்ப இணைப்பில் வரும்.
4: இல்ல, அதை சொல்லித்தான் தெரியணுமா? நிறுத்திக்கணும்னு சொல்லித்தான் தெரியணுமா?
3: இல்ல, எதுவுமே நம்ம மனசுக்கு சொல்லிட்டே இருந்தா தானே கேட்கும்.
4: ஆமா ஆமா ஆமா. என்னமோங்க, சரி, நேரில் சந்திச்சிடலாம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நான் சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கோவத்துல இருந்து அழகர் ஐயா.
0: அழகர்.
2: அழகர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: மாடு
2: மேய்க்கிறப்பீங்க சரி பாடுங்க.
1: மாலைக்கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ, தோடி குயில் ஒன்னு பாடி பறந்ததான் தேடுதோ, கண்ணுக்குள்ளே வாக்குள்ளே ஓ என் சீவனே. மாலை கருக்களில் சோலை கருங்கு ஏன் பாடுதோ. மாட்டி பாடுனா என்னமா தெரியுதாம்மா?
0: இல்ல, நல்லா பாடுனீங்க, நல்லா பாடுனீங்க ஐயா.
2: எங்களுக்கு தெரியுது உங்களோட அனுபவம், நீங்க வந்து நிறைய பாடல்கள் பாடிட்டு இருந்திருக்கீங்க. நலமா இருக்கும். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. வாழ்த்துக்கள், நன்றிங்க. நேரம் சரியாக முற்பகல் 11 மணி இப்போ 24 நிமிடம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
2: உங்க வீட்டுக்கார பேரை நாங்க எடுத்துட்டு
0: அலைபேசி இல்ல, அதுதான் விழுங்க விழுங்க.
2: சரி, என்ன பாடல் பாடுறீங்க?
3: மாலை பொழுதும் நினைக்கிறேன்.
2: பாடுங்க.
3: மாலை பொழுதின் கசிலே ஆன்வுகண்டே.
0: அம்மா, விஜயலட்சுமி அம்மா, விஜயலட்சுமி அம்மா, தெளிவா கேட்கல. இணைப்பு வந்து தெளிவா உங்களுக்கு கிடைக்கல. நீங்க கொஞ்சம் கோபுரம் இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: நல்ல பாடல்,
0: பாடுறீங்கம்மா. அடுத்த முறை நிகழ்ச்சி கலந்துக்குங்க. டவருக்கு பக்கமா நின்னு பேசலாம், சரிங்களா? நன்றிங்கம்மா.
2: நிகழ்ச்சிக்கு வரும் நேயர்வாங்க. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம். கரூர்ல இருந்து சுதா தங்கப்பன்.
0: சுதா தங்கப்பன்.
2: சுதாமா, என்ன பாடல் பாட போறீங்க?
4: மாலை இலை வாட்டுது அந்த பாடல்.
0: பாடுங்க பாடுங்க பாடுங்க. இன்னை வரைக்கும் அவங்க அதான் பாடிட்டு இருந்தாங்க, நீங்க பாடுங்க.
2: இப்படிதான் போட்டு கொடுத்துருவோம்.
0: படிக்க போறீங்களா நீங்க?
2: இல்ல, பரவாயில்ல, நீங்க பாடுங்க.
0: கண்டிப்பாக நீங்க பாட வேண்டும், படிக்க கூடாது.
4: சரியில்லை மேடம்.
2: சரி, நான் உங்க கூட சேர்ந்து அப்படியே வந்துறேன்.
0: அப்படியே வருவாங்க பாருங்க.
4: சரிங்க. மாலை என்னை வாட்டுது, மனநாளை மனம் தேடுது, நாட்கள் நகராதோ பொழுதும் போகாதோ, நாட்கள் நகராதோ பொழுதும் போ

0: நம்புகிறேன். இளமையும் தூங்காதா, இல்லை இதயமும் தூங்காதா, தாகமும் தனியாதா, எந்த மோகமும் தீராதா, மாலை என்னை பாட்டுது.
1: அருமையான பாடல்.
0: நன்றி மேடம்.
1: நன்றி. அரும் அழகா பாடினீங்கம்மா, அழகா பாடினீங்க.
2: நல்ல பாடல், சிறப்பா. நாளாச்சு கேட்டு.
1: என்ன கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல.
2: எடுத்து கொடுத்தா அவங்க பாடிட்டு வந்துருவாங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
2: சிறப்பா பண்ணாங்க சுதாமா. சரி, நம்மளும் இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம்.

0: விட்டாத கணங்களை திட்டிப்பாய் தரும் கோடை பன்மலை 100.5 இது பாட்டுப்பட்டாலும் நேரம் சரியாக முற்பகல் 11:34.
1: தீபா,
0: ஒரு வார்த்தையில காலை கொடுத்தாச்சு, மாலை கொடுத்தாச்சு, இப்ப வந்து சோலை.
1: சோலை பாருங்க,
0: அதாவது தீராஜ் அவ்வளியே
1: சோலை வேலை காலை அருமை. பாடிடுவாங்க, கண்டிப்பா பாடிடுவாங்க, எது கொடுத்தாலும் பாடுவாங்க பாருங்க. இப்போ சந்திச்சலாம். வணக்கம். வணக்கம்.
2: பாட்டு பாடிட்டு இருக்கீங்க?
1: பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா?
2: பாட்டு வந்துட்டு இருக்கங்க.
0: பாட்டு வந்துட்டு இருக்கா?
1: பாட்டு வந்துட்டு
0: இருக்கு. உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த மியூசிக் வந்து கொஞ்சம் சத்தமா வருதா? சரி, குறைக்க சொல்லிடுறேன்.
2: பாட்டு இதுல வந்துட்டு இருக்குங்க. அந்த மாலையின் ராகம் அதுக்கு
1: வானொலி கேட்காம எங்கிட்ட பேசுங்க.
0: அவர் அந்த பாட்டை ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு போல.
1: ரசிச்சிருக்காரு.
0: தொடர்ந்து ரசிங்க, நாங்க அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வாங்க. வணக்கம்.
2: விளம்பரம் முடிஞ்சிடும்.
1: ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
0: என்னங்க நிகழ்ச்சியில வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களே.
1: சரி, அடுத்த நாள் சந்திச்சலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: அடுத்த நாள்
0: இது வந்து பாட்டுப்பட்டாலும் இன்னைக்கு ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோட நேயர்கள் வந்து பாடிட்டு இருக்காங்க. இப்ப இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: அம்மா வணக்கம்.
0: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
3: வாழ்க வளமுடன் வளர்க்க கோடையப்பம். கரூர் மாவட்டம் நெருர் தாமோதரன் பேசுறேங்கம்மா.
1: நெருர் தாமோதரன். ஐயா, ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல், ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்
0: சோலை.
3: ஐயா, ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம்.
0: நீங்க நலமா இருக்கீங்க?
3: வெயில் எப்படிங்க ஐயா இருக்குது?
0: இங்க கொஞ்சம் வெயில் அடிக்குது, மழையை தான் காணோம் நாங்க. அதை தான்
1: ஏதோ தேடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். சோலை.
3: ஆமாங்க, வெயில் வெயில் பட்டை கலப்புங்க. அதுக்காக
0: அதனால தான் சோலைன்னு கொடுத்துருக்கோம். ஒரு சோலைக்குள்ள நின்னு வெயில ரசிக்கலாம்.
3: அப்படிங்களா? சோலை கூப்பிடுங்க. அப்ப நாங்க
1: சோலை கூப்பிடுங்க, பாடுங்க.
3: சோலை குயிலே காலை கதிரே சொல்லும் அழகில் துள்ளும் ராகமே துள்ளும் ராகமே. நாலு பேரு தான் தெரியுமா?
1: என்ன
0: பாட்டு
3: நன்றிங்க.
0: இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம். நான்
1: ரூபா வேலுமணி அம்மா. நீ சோலை அப்படிங்கிற இடத்துலேருந்து பாடணும், வார்த்தையிலேருந்து பாடணும்.
4: ஆ சரிங்க, பாடு.
1: பாடுங்கம்மா.
4: சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, கண்ணாளனை கண்டால் என்ன

0: இதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்களே என் தோகம் சொல்லுங்களே.
1: சோல பசுங்கிலியே சொந்தமுள்ள பூங்குடியே இச்சையிலங்குருத்தே என் தாயி சோலையம்மா திரவியமே வந்தது வந்தது. இருந்தாலும் சோகம் தெரிஞ்சதே இல்லையா,
2: அவருக்கே
1: மறந்து போச்சு. நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: அழகான கோடை எஃப்எம் 100.5 அழகான காலை வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்னு பின்னாடி ஒரு நாலு போயிட்டு இருக்கு.
3: கரூர் மாவட்டம் கோடை ரோடு ஆண்டாங்குவதில் கிழக்கு அயன் முருகன் சிவச்சனா பேசுறேங்க சார்.
2: அயன் முருகன்
1: முருகன் ஐயா கொஞ்சம் வானொலி விட்டு தள்ளி வந்துருங்க. முருகன்றது ஒரு நாலு தடவை, வணக்கம்ன்றது ஒரு நாலு தடவை, பாட்டு அப்புறம் நாலு தடவை கேட்கும்.
3: இல்லைங்க சவுண்டு குறைச்சாச்சுங்க.
1: ம் சரி பாடுங்க. சோலை
3: சோல பசிங்கிலியே
2: எடுத்து பாருங்க. அவருக்கு
1: முன்னாடி முந்திக்கிட்டாரு, நீங்க தான் பாடணும். பாடுங்க.
3: சோல பசிங்கிலியே சொந்தமுள்ள பூங்கொடியே சோடிய திரவியமே வந்தது வந்ததையே விட்டு சென்றது சென்றதையே. அவ்வளவுதான் மேடம். தெரியும்
2: அவ்வளவுதானா? நிறைய இருக்கு பாருங்க.
1: அவருக்கு அவ்வளவுதான்.
2: கோடி திரவியமே வந்தது வந்தது.
1: இங்க ரகுநாதன்
2: நீங்க விட்டீங்கன்னா நான் ஆரம்பிச்சிருவேன் சொல்லிட்டேன்.
1: பாத்துக்கங்க, இனிமே ரகுநாதன் நிகழ்ச்சிக்கு வந்தா தயவு செஞ்சு நீங்க பாடிருங்க. நாங்க பாவம்.
2: நான் தான் பாவம்.
1: சரி சோலையில
2: பாடுறீங்களா? நான் தான் பாவம்
1: நிகழ்ச்சியில.

0: இங்க வந்து ரகுநாதன் ரொம்ப குசியா இருக்காரு. பாட்டு பட்டாலும் நேர்கள் பாடுறாரு.
1: இளையராஜாவோட பாட்டை கேட்டா அருதை ஆடாம இருப்பா பாடாம இருப்பா, அந்த மாதிரி தான் நானும்.
0: அதுல ஒரு பாட்டுல வர ஹம்மிங்கோட நீங்க ஒரு ஹம்மிங் கொடுத்துருக்கீங்களே. சரி, நேரம் வந்து முற்பகல் 11:45 ஆயிடுச்சு. இது கொடை பன்மலையின் 1.5 பாட்டுப்பட்டாலும் இன்னைக்கு ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்கள். நம்ம வந்து காலை குடுத்தாச்சு, மாலை குடுத்தாச்சு, சோலை குடுத்தாச்சு, அடுத்தும் அதே மாதிரி ரைமிங்ல வரும் அப்படின்னு நினைப்பாங்க.
1: இல்ல மதியம் குடுக்கலன்னு நினைக்கிறேன்.
0: மதியம்னு பாடல் இருக்காது எனக்கு தெரியல. ஆனா கொடைக்கானல் காலநிலை எப்படி இருக்குன்னு ஒருத்தவங்க கேட்டாங்களா, அப்பதான் தோணுச்சு. இங்க வந்து இரவானா அப்படியே பனி கொட்டுதுங்க, தாங்க முடியல.
1: என்ன ஒரு வர்ணிப்பு, என்ன ஒரு கண்டுபிடிப்பு! ஐயோ, பனியை கண்டே பிடிக்க
0: முடியல. எப்பயுமே வந்து டிசம்பர் மாசம் தான் அப்படி பனி கொட்டும். இப்ப ஆகஸ்ட் மாசமே பனி தாங்க முடியல. அதனால எங்களுக்கு தோணுன வார்த்தை வந்து பனி.
1: சரி, பனியில பாருங்க. இப்போ வந்துட்டாங்க பாருங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். 20 முற்பகல் வணக்கம் சார்.
1: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
2: திண்டுக்கல் மாவட்டம் சிவகாமி சார்.
1: சிவகாமி அம்மா, இன்னைக்கு பனி அப்படிங்கறதுல பாடணும்.
2: ஆனந்த தேவி படத்தில இருந்து பனி இல்லாத பட்டியா
0: பாடுங்க.
2: பனி இல்லாத மார்கழியா, படையில்லாத வண்ணவரா, இனிப்பில்லாத முக்கணியா, இசையில்லாத முத்தமிழா, பனியில்லாத மார்கழியா, படையில்லாத வண்ணவரா, அழகில்லாத உதவியம்மா, ஆசையில்லாத பெண்மனமா, அழகில்லாத ஓவியமா, காதலில்லாத பெண்மனமா, அல் பழையில்லாத மாநிலமா, அழகில்லாத பூங்கொடியா, பலரில்லாத பூங்கொடியா,
1: பணியில்லாத மார்கழியா,
2: பழையில்லாத மன்னவரா.
1: அருமையா பாடுனீங்கம்மா, அருமையா பாடுனீங்க.
0: நாங்களும் பனியின் யோசித்தோடே அந்த பாட்டு தான் யோசித்தோம். பனி இல்லாத மார்கழியா,
1: ஆவணியா,
0: பனி இல்லாத ஆடியா அப்படின்னு போயிட்டு இருக்கு.
1: இல்ல பாட்டை என்னங்க அப்படிங்க, எங்க
0: அருமையா இல்லங்க. அவங்க எழுதுறப்ப மார்கழியில மட்டும் தான் பனி, இப்ப ஆடியிலையும் பனி அடிக்குது, ஆவணியிலையும் பனி அடிக்குது. அதனால சொல்றேன்,
1: கீழே எல்லாம் அந்த மாதிரி அடிக்கிறதே இல்ல, வெயில் தான் அடிக்குது.
0: நல்லவங்க இருக்கிறதா பனி அடிக்கும், மழை அடிக்கும்.
1: பாருங்க, அதுல வரி பாருங்க, இனிப்பு

0: இல்லாத முக்கணியா, இசையில்லாத முத்தமிழா. பாருங்க, இனிப்பில்லாத முக்கணியா, இசையில்லாத முத்தமிழா, பணி இல்லாத மார்கழியா, படை இல்லாத மன்னாப்பா. வரிகள் யோசிக்க முடியாது. அடுத்த நேரம் சந்திச்சு
1: யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் குறைஞ்சிருச்சு.
0: அடுத்த நேரம் சந்திச்சலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: இருவருக்கும் வணக்கம் சார். விருதுநகர் மாவட்டம்
1: அருப்புப்பட்டியில் தனலட்சுமி
2: பேசுறேன்.
1: என்ன பாடல்?
2: பனிவீடு மலர் வனம். படிக்கலாம் மேடம்.
1: பாடுங்க.
0: அவங்க எல்லாம் படிக்கணும் சொல்லுவாங்க, பாடிடுவாங்க.
2: பனிவீடும் மலர் வனம், உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனி வரும்
0: பாடுங்களா.
1: சரி, இன்னொரு

0: ஒருவரா இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம்
1: பணிவிரும்
2: பணிவிலும்
0: மலர்வனம் உன் பார்வை ஒருவரும்
1: இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம்
0: ஒரே ஒரு வாழ்த்து மாதிரி
3: சொல்லுங்க. இனிவரும் முனிவரும்
1: இருங்க, அவங்க வாழ்த்து சொல்ற இவர் பாடுறதுல
3: வாழ்த்து சொல்ற இன்னொரு வார்த்தை சொல்ல சொல்ற மாதிரி எனக்கு கிடைச்சிங்க. சரி, வாழ்த்து சொல்லணுமா உங்களுக்கு? சரி, எனக்கு என்ன கிடைச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்லிருங்க சார், அதை நான் அப்படியே பிக்கப் பண்ணிக்கு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதான் சொன்னேன்,
1: ரகுநாதன் வந்து பாடல மூழ்கிட்டாரு.
3: மூழ்கலை, மூழ்கி
1: பார்த்து ஏறி வந்துருங்க.
3: நீச்சல் அடிக்கிறேன், மூழ்கலை.
1: சொல்லுங்க வாழ்த்து யாருக்கு?
0: எங்களுக்கு கல்யாணம் நாள் சார், 16ஆம் தேதி.
1: உங்களுக்கும்? உங்க கணவர் பேரு?
0: ராமச்சந்திரன் கண்ணலட்சுமி.
1: எத்தனை வருடம் ஆகுது திருமணம் ஆகி?
0: 21 வருஷம்.
1: சரிங்க, வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க 20 வருடத்தை. தனலட்சுமிக்கும் அவர் பேர் என்ன சொன்னீங்க?
0: ராமச்சந்திரன்.
1: ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் ஐயாவுக்கும் தனலட்சுமிக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். கோடி பண்ணலை 100 பிள்ளையின் சார்பாக சிறப்பாக கொண்டாடுங்க. நன்றிங்க. இப்ப நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா.
3: பேர் சொல்லுங்க ஐயா.
4: திருப்பூர் மாவட்டம் புறநகர்ல இருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
3: கஸ்தூரி.
4: ஆமாங்க.
1: என்ன பாடுங்க பாட போறீங்க? பனியில.
4: பனி. பனி படர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போலே கனி கொடுத்த மறந்து போச்சுங்க. கனி
3: மறந்து போச்சு.
1: இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த தேவர் மகன்ல ரேவதி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, காத்து மட்டும் தாங்க வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க
3: இல்ல, எல்லாருக்குமே முதல் 4 வரிகள் எல்லா பாடலும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இல்ல
1: இப்ப பாருங்க, இந்த பாடல வந்து இப்ப ரகுநாதன் தொடர்வாரு.
3: அப்படியா? நீங்க பாருங்க ஐயா, நீங்க பாருங்க பின்னாடியே நான்
4: வந்து படுத்திருந்தேன் சிலையை போலே
3: பாருங்க. இதுக்கு மேல எங்களுக்கு வரல, எங்களுக்கு வரல. இல்ல
1: இல்ல
3: இல்ல இங்க இல்ல தீபா, இல்ல எங்களுக்கு வரல, விட்டுருவோம். ஐயா
1: நன்றி. நம்ம ஒரு பனி பாட்டு சொல்லிடுவோமா? ரன் படத்துல ஒரு பாட்டு வரும்.
3: ஆமா, பனிக்காற்று. பனிக்காற்று
1: பாடிருங்க.
3: நானா?
1: நீங்க? பனிக்காற்று பனிக்காற்று பரவசமா பரவசமா அப்படிதாங்க இருக்கு கொடைக்கானல்ல, பரவசமா பனிக்காற்று. சரி, கேட்டலாம் நிகழ்ச்சியில் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: தீபா
5: சொல்லுங்க. ரகுநாதன், நேரம் வந்து 11 மணி.
4: ஆமா, நல்லா பாண்ணீங்க, நல்லா பாண்ணீங்க. இந்த பொண்ணான நேரத்தை விட்டுட்டு நம்ம போறோம்.
5: ஆமா, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்து என்ன பண்ண முடியும்? இன்னொரு நிகழ்ச்சியில ஒருவேளை நம்ம சேர்ந்து பண்ற மாதிரி அமைஞ்சிச்சுன்னா அப்ப வந்து ரகுநாதன் பாடுவார்.
4: ஆமா, கண்டிப்பா நீங்க நான் பாடுவேன், நீங்க
5: கேட்பீங்க. சரி, இப்ப நிகழ்ச்சியில வந்து நேயர்கள் சிறப்பா ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களை பாடினாங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் வரும் 17 தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் 1400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான டிஎன்ஏ சோதனையை இந்திய தடய அறிவியல் பிரிவு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் பார்வையாளர்களுக்கு நேரக் கட்டுப்பாடு கடுமையாக கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை அமைக்காமல் சென்னைக்கு வெளியே அமைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12 தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்து 1,13,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சோத், மன்ராஜ் சிங், சான்ஸ்கர் சரஸ்வத், ஆலப் மிஸ்ரா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ராகுல் லோகேஷ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இனிய வணக்கம் சகோதரிகளே, மங்கையரின் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாக இது மகளிர் நேரம். நடிப்புன்றது மிகப்பெரிய கலை, அதெல்லாம் நமக்கு கை வந்த கலை. முகபாவனைகள் வேண்டாம், அலங்காரமும் வேண்டாம், ஆனா பாசம் கோபம் அழுகைன்னு நவரசங்களையும் அப்படியே குரல்ல காய்ச்ச வித்தையெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸி. அம்மா சொல்ற வேலைகளை செய்யாம இருக்கிறதுக்கு கை வலிக்கிற மாதிரி குரல்ல பவ்யமா பேசுறதுல இருந்து, குழந்தைங்க அடம் பிடிச்சாங்கன்னா கத்துறது அப்படின்னு தோழிகளை பார்த்ததும் பாசமலை பொழியறதுன்னு அடுக்கிக்கிட்டே போலாம். அப்படி உங்கள் நடிப்பு திறமையை காட்ட வாங்க, நாங்களும் நடிப்போம்லன்னு சொல்லிட்டு நம்ம கொடை பண்பலை 100.5 இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக சகோதரிகள் 24 24 24 மற்றும் 290 333 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய சகோதரிகள் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் சகோதரி யாரு? வாங்க, வணக்கம்.
3: இனிய மதிய வணக்கம்ப்பா. நான் ராசிபுரம் ராதாமணி.
1: எப்படிமா இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா. நடிக்க தயாரா இருக்கீங்களா?
3: முயற்சி பண்றேன்.
1: சரிங்கம்மா.
4: பாஷன்ங்கிறது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தானா, பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடாதா? அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இருக்கவே கூடாதா?
1: அப்படியாங்கம்மா.
3: நீங்க
1: எல்லாமே இருக்கலாம்.
3: ஆம்பளைங்களுக்கு தான் எல்லா ரோசம் இருக்கு.
1: சூப்பர்மா. கண்டிப்பாங்கம்மா, சூப்பரா பேசிட்டீங்க, நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி கிராமத்துல இருந்து நாகலட்சுமி.
1: எப்படிங்கம்மா இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம் மேம். அப்புறம் லைன் குடிச்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருக்கேன்.
1: அப்படியா? சரி, ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். சரிங்கம்மா, போடலாமா உங்களுக்கான நடிப்பை காமிக்கிறதுக்கு? சரிங்கம்மா.
6: கடவுளே, யாருக்குன்னு யார் தலையில எப்படி எழுதிருக்காரோ, நீ நானும் முடிச்சு போட முடியுமா?
1: அப்படியே ரேவதி அம்மாவோட வாய்ஸ கொண்டு வந்துருங்க.
5: கடவுள் யாரு தலையில யாருக்கு முடிச்சு போட்டு வச்சிருக்காரோ, அதுக்கப்புறம்
1: அப்படியே முடிச்சு போட்டுருங்க. நீங்களும் நானும் இன்னும் ஒரு தடவை கேட்டுட்டு சொல்றீங்களா?
6: கடவுளு யாருக்குன்னு யார் தலையில எப்படி எழுதிருக்காரோ, நீ நானும் முடிச்சு போட முடியுமா?

0: என்னாச்சு?
1: பக்கத்துல ஒரே டிஸ்டர்பன்ஸ்
0: பாத்தீங்களா? நடிக்க விடுறாங்களா?
1: நடிக்கிறதோட எல்லாத்தையும் மறந்துட்டேன்.
0: அச்சோ, என்னங்கம்மா இப்படி சொல்றீங்க?
1: இப்ப பாருங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஒரு லைன் விட்டு கொடுங்களா?
0: கடவுளே யாருக்குன்னு?
1: ஓகே ஓகே. கடவுளே யாருக்கு யார் சாட்சியோ
0: அப்படியே உங்களை நினைச்சுக்கோங்க, சொல்லிடலாம்.
1: கடவுளே யாருக்கு யாருன்னு முடிச்சு போட்டு வச்சிருக்காரோ, அப்புறம்
0: அவர் முடிச்சு போடல, அவர் எழுதுறாருன்னு நம்ம முடிச்சு போடுறோம். சொல்லுங்க சொல்லுங்க.
2: யாருக்கு
0: என்னங்க திருப்பி திரு நீயும் நானும் முடிச்சு போட முடியுமா என்ன அப்படின்னு ரேவதி அம்மா கேக்குறாங்க. நாகலட்சுமி அம்மா
1: முடிச்சு போட முடியுமா?
0: போட முடியாதுல்ல. சூப்பர்மா, ரொம்ப அருமையா சொல்ல, நன்றிங்கம்மா. நேரம் 12:09 ஆயிடுச்சு. இப்ப இனிப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம். வந்தாச்சு 12:09 ஆயிடுச்சு. நாங்களும் நடிப்போம்லன்னு சொல்லிட்டு மங்கையர்கள்லாம் சூப்பராக நடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ யார் நடிக்க வந்திருக்காங்க? வணக்கம், யாருமா பேசுறீங்க? பரமேஸ்வரி அம்மா. நடிக்கலாமா?
3: உனக்கு ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கியார தெரியுமா?
0: கேட்டுச்சாங்கம்மா?
3: நன்றிங்கம்மா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: மங்கையரின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 மகளிர் நேரம். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல. நேரம் 12:16 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம்மா.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: கரூர் மாவட்டம்
4: யாருமா? உங்க பேர் மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
5: கலாராணி மேடம்.
4: கலாராணி, நல்லா இருக்கீங்களாங்கம்மா?
5: நல்லா இருக்கேன்.
4: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும். உங்களுக்கான வசனத்தை போடலாமா?
6: நீங்க வரலன்னா நான் கன்னியாகுமரியில போயிருப்பேன்.
4: எளிமையானது.
5: இன்னொரு
4: தடவை.
6: நீங்க வரலன்னா நான் கன்னியாகுமரியில போயிருப்பேன்.
4: கிடைக்கலையா? சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் மேடம்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
7: தேனி மாவட்டம் ஓடப்பட்டியில இருந்து மகேஸ்வரி சந்திரபோஸ் மேடம்.
4: மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா.
7: விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என் பேத்திக்கு பிறந்த நாள் மேடம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
4: பண்பலை சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். பாப்பாவோட பேரு
7: மணிஷா மேடம்.
4: மணிஷா, சரிங்கம்மா. கேட்கலாமா வசனம்? கேட்கலாமா? நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
7: நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் மேடம். சிம்பிளா மட்டும் போடுங்க மேடம்.
4: சரிங்கம்மா, கேளுங்க.
8: குறுக்க பேசுற, குறுக்க பேசாத, அப்புறம் எனக்கு வராது. ஒரு நிமிஷம், எனக்கு சாதாரணமா கோபமே வராது.

0: மேடம் திரும்ப ஒரு முறை போடுங்க மேடம்.
1: சரிங்கம்மா கேளுங்க.
2: குறுக்க பேசுற, குறுக்க பேசாத, அப்புறம் எனக்கு வராது. ஒரு நிமிஷம், எனக்கு சாதாரணமா கோபமே வராது. வந்துச்சுன்னா
1: யாருமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்கம்மா சொல்லுங்கம்மா. குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க.
0: எனக்கு கோபமே வராது.
1: அப்புறம் வந்துச்சுன்னா அப்படின்னு கோபமா கேக்கணும்ல? தாங்க மாட்டீங்க, அவ்வளவுதான்,
0: தாங்க மாட்டீங்க, பாத்துக்கோங்க.
1: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததுக்கு. வாங்க, வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் பெரிய கோட்டையில முடிய சிரி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கோங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: உங்க சிரிப்பு குரல் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க மேடம்.
1: அப்படியா, நன்றிங்கம்மா. நடிக்கிறதுக்கு ரெடியா?
3: நான் அந்த ஒரு வசனத்தை சொல்லவாங்க மேடம்.
1: என்ன வசனத்தை சொல்ல போறீங்க?
4: நீங்க திரும்பி வரதா இருந்தா நானும் உங்க கூடவே சந்தோஷமா வரேன். இல்ல மொத்தமா அங்கேயே போறதா இருந்தா எனக்கு கொஞ்சம் பேசணும்.
1: படத்தை நிறைய தடவை நம்ம பார்த்துருப்போம், இந்த வசனம் நமக்கு மனசுல பதிஞ்சிருக்கும்,
3: அப்படிதானே?
1: சொல்லுங்கம்மா.
3: நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க திரும்பி வர்றதா இருந்தா நான் உங்களை கூடவே வர்றேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: சரிங்கம்மா,
1: இன்னும் ஒரு தடவை கேளுங்க.
4: நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க திரும்பி வர்றதா இருந்தா நானும் உங்க கூடவே சந்தோஷமா வரேன். இல்ல மொத்தமா அங்கேயே போறதா இருந்தா எனக்கு கொஞ்சம் பேசணும்.
1: சொல்லுங்கம்மா.
3: நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க திரும்பி வரதா இருந்தா நான் உங்களோட வர்றேன். இல்லன்னா மொத்தமா
1: சந்தோஷமா வர்றேன். இல்ல மொத்தமா அங்கேயே போறதா இருந்தா, அப்புறம்
3: மொத்தமா அங்கேயே போறதா இருந்தா
1: எனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு தடவை கேட்டுட்டு சொல்றீங்களா? சரிங்கம்மா.
4: நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க திரும்பி வரதா இருந்தா நானும் உங்க கூடவே சந்தோஷமா வரேன். இல்ல மொத்தமா அங்கேயே போறதா இருந்தா எனக்கு கொஞ்சம் பேசணும்.
3: நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க திரும்பி வரதா இருந்தா நானும் உங்களோட சேர்ந்து வர்றேன். இல்லைன்னா நான் கொஞ்சம் பேசணும் உங்களோட.
1: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
5: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
6: வணக்கம் அன்பாதினைகளே. வெரிகோஸ் வெயின் என்ன அப்படின்னு ஒரு ரொம்ப பேர் கேட்குறாங்க. வெரிகோஸ் வெயின் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, காலில் இருக்கிற, காலில் முக்கியமாக வந்து காலுக்கு நல்ல ரத்தக்குழாய் கெட்ட ரத்தக்குழாய் அப்படின்னு இருக்கும். அதாவது இருதயத்திலேருந்து காலுகளுக்கு நல்ல ரத்தக்குழாய் கொண்டு போகிறது வந்து ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது அங்கே போயிட்டு கெட்ட ரத்தத்தை மேலே வந்து இருதயத்துக்கு சுத்தி இருப்புக்காக கொண்டு வரது வெயின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, வந்து அதிலே வந்து ரெண்டு வெயின் வெயின் இருக்குது. மேலோட்டமாக கெட்ட ரத்தத்தை கொண்டு போகிற வெயின் சொல்லுவாங்க, அது சுப்பீரியர் வெயின் சொல்லுவாங்க. ஸோ அந்த சூப்பர்ஃபிஷியல் வெயின் பார்த்தீங்கன்னா, அந்த வெயினில் வந்து ரெண்டு வகையான வந்து ரத்தக்குழாய்கள் இருக்கும், கெட்ட ரத்தக்குழாய், கெட்ட ரத்தத்தை கொண்டு போகிற குழாய். இது என்ன ஆகுனா, ஒரு சில பேருக்கு அதிகமாக நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. யார் காமனாக டீ கடையில் வேலை பார்க்குறாங்க, இல்லை கடைகள் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க, அயன் பண்ணுறவங்க, இவங்களாம் அங்கே அதிக பேர் பார்த்துருக்கோம். நம்ம நிற்க நிற்க என்ன, அந்த காலில் நரம்பு சுருண்டும். பட் அது ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு தொந்தரவாக இருக்காது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டை விட்டுருவாங்க. ஒரு சில நேரங்கள் ஏதோ ஒரு காரணத்தில் லைட்டாக சுரிஞ்சிடும், புண்ணாயிரும். ஆனால் அந்த புண்ணு ஆறவே வாய்ப்பு. இதில் ஸ்மோக்கிங் இருந்தால் இன்னும் ஆறாது, இதில் சுகர் இருந்தால் இன்னும் புண்ணு ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, வந்து முதல் வந்து பார்த்து லைட்டாக உங்களுக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னா, உடனுக்குடியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரத்தக்குழாய் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து கெட்ட ரத்தக்குழாய் எந்த நிலைமையில் இருக்குது, அதில் ஒரு வால்வாக இருக்கும், அந்த வால்வு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இங்கேருந்து கெட்ட ரத்தத்தை என்ன யூஸ்ஃபுல் என்னென்னா, கெட்ட ரத்தம் மேலே கொண்டு போயிட்டா ரிட்டன் வரக்கூடாது. மேலே கொண்டு போனது வால்வு என்ன பண்ணும், ஒரு நிமிஷம் வந்து ரத்தம் மேலே போனோன்னே அந்த வால்வு க்ளோஸ் ஆகிட்டு மேலேயே தான் ரத்தம் போக்கு, ரிட்டன் வராது. ஆனால் இந்த ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு என்னடா, அந்த வால்வு சரியாக ஒர்க் பண்ணாதனால கெட்டத்தும் திருப்பி பின்னாடி வந்துடும். அப்போ பின்னாடி வரப்போ அங்கேயே காலில் தேங்கி நின்று அந்த கால் வீக்கங்கள் உண்டாகும். நாளடைவில் அந்த தோல் எல்லாமே

0: மாற்றங்கள் வந்து தோலே மாறிடும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அசால்ட்டாக தான் இருப்போம், ஸ்மோக் பண்ணுவோம், உடல் பருமன் அதிகமாக இருப்போம், சின்ன சின்ன புண்ணு இருக்கும், இறுக்கி கட்டி கட்டி தேவையில்லாத கண்ட மருந்துகளை சாப்பிட்டு அந்த இடங்கள் முழுமையாக அழுகி கடைசி ஸ்டேஜுக்கு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. அப்போ இந்த வெரிகோஸ் வெயின் பயப்பட வேண்டிய விஷயமா, கண்டிப்பாக பயப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிற இடங்களில் புண்ணு இருக்கிற இடத்துல சில நேரங்களில் ரத்த குழாய்கள் வந்து அடைச்சிக்கிறோம், ரத்த குழாய் அந்த அடைப்பு வந்து இருதயத்துக்கு போய் மூச்சுக்குழல் வந்து முழுமையை அடைச்சி உயிருக்கே பாபத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கவங்களாம் சில பேர் என்ன நாங்களாம் சொல்லுவோம், லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கால் மூவ்மெண்ட் பண்ணி சிலங்களில் அடைப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா வந்து தொந்தரவு இருக்கா, இதுக்குன்னு உள்ள டாக்டர் இருக்கேன், வேரிகோஸ் வெயினாக சரியாக வேந்திக்கு போகிறதுல ரத்த குழாய் டாக்டர்னு சொல்லுவாங்க, வேஸ்குலர் சர்ஜனும் அவங்கள போய் பார்க்கலாம். நீங்கள் ஈவன் நார்மல் சர்ஜன்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம், பார்த்தா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன ஸ்கேன் பண்ணி எந்த லெவலில் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆரம்ப கட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சில என்ன நடக்கிறது நடக்க சொல்லுவாங்க, உடம்பு வெயிட்டுக்குலாம் வெயிட்டை குறைக்க சொல்கிறது, இல்லை அதுக்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து சாக்ஸ் மாதிரி இருக்கும், ஸ்டாக்கிங் ஸ்டாக்கிங்ஸ்னு சொல்லுவாங்க, வேரிகோஸ் வெயின் ஸ்டாக்கிங்ஸ்னு இருக்குது, காலுக்கு ஒரு சாக்ஸ் மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் ஆரம்ப கட்டங்களில். இதுவே ரொம்ப மூத்துச்சுன்னா லேசர் ஆனால் லேசர் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, சிம்ம சாதாரண ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாளே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் வந்துருச்சு. அது ஆரம்பத்திலே பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி புண்ணுகள் வரதை தவிர்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் அதேமாதிரி புண்ணு வந்துச்சுன்னா என்ன அப்படியே பரவி பரவி விரலுக்கு ஆபத்துக்கும் கால் வந்து, இதில் வேறு சுகர் இருக்குது அடிக்கிற வைரிகோஸ் வெயின் இருக்கலாம், கட்டாயம் ரொம்ப கவனித்து பார்க்கணும். ஏன்னா சுகர் இருந்தாவே புண்ணாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்கும். இதில் வேற அந்த கெட்ட ரத்த குழாய் வந்து வேறு சுருங்கிருக்கு, கெட்ட ரத்தம் மேலே போகணும், அங்கே தேங்கி இன்னும் புண்ணு ஆடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ அதனால் சுகர் இருக்குது வைரிகோஸ் வெயின் கண்டிப்பாக நீங்கள் போய் மருத்துவர் வந்து சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அது கூட சேர்ந்து வந்து ரத்த குழாய் நிபுணருடைய ஆலோசனை பெற்று ஆரம்பத்திலே காலை நீங்கள் காப்பாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கணும் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 52 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: இணைந்திருக்கிறோம் கொடைபண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். இன்று நாங்களும் நடிப்போம்ல. நேரம் 12:32 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: மேம், மதுரை மாவட்டம் மாணிக்கம்.
0: அம்மா தெளிவா சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம்
2: என்ன தப்பு பண்ண? அவர் பண்ண தப்புக்கே எல்லாருமே என்ன பழி வாங்குறீங்க?
0: நடிக்கலாமா?
1: இன்னொரு மடம் போறோம்
0: கேளுங்க.
2: நான் புத்திசாலியா அத்தை? ஐயோ

0: அப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? அவர் பண்ண தப்புக்கே எல்லாரும் என்ன பழி வாங்குறீங்க?
1: நான் புத்திசாலியா அத்தை? அவர் பண்ண தப்புக்கே பழி வாங்குறீங்க?
2: அப்படி நடிச்சு சொல்லுங்க. உங்க மாமியார் உங்க மாமியார கண்ணுக்கு முன்னாடி
1: நினைச்சுக்கோங்க.
2: ரெண்டு தடவை நான் நான் புத்திசாலி அத்த அப்படின்னு.
1: நான் நான் புத்திசாலி அத்தை? அவர் பண்ற தப்பு
2: எல்லாரும் சேர்ந்து ஏன் என்னையே பழி வாங்குறீங்க? ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்கம்மா, நினைச்சிங்கம்மா. வாங்க, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். கரூர் மாவட்டம் மாயனூர்ல இருந்து உஷாராணி.
2: உஷாராணி அம்மா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம் மேடம்.
2: சரி, எங்க
3: பொண்ணுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க மேடம்.
2: பண்பலை சால்வா
3: செந்தில்குமார் ரெண்டு பேருக்கும் காரைக்குள்ள இருக்காங்க, திருமண நாள் வாழ்த்துக்கள்.
2: சரிங்கம்மா, பண்பலை சால்வா திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நீங்க நடிக்க தயாரா இருக்கீங்களா?
3: தயாரா இருக்கேன்.
2: சூப்பர்மா, கேளுங்க.
3: சிம்பிளா போடு.
4: சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு.
3: சோள சோறு போட்டா பசங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம். இன்னொரு
2: தடவை கேளுங்கம்மா.
4: சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு.
3: சோள சோறு குடிச்சா பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி அரிசி கஞ்சி செஞ்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு.
2: சூப்பர்மா, சோள கஞ்சிய சோறுன்ட்டீங்க, அரிசி சோறை கஞ்சின்ட்டீங்க, மிச்சப்படி சூப்பரா சொல்லிட்டீங்க. இன்னும் ஒருத்தர சொல்றீங்களா?
3: சொல்றேன் மேடம்.
2: சொல்லுங்கம்மா.
3: சோள கஞ்சி குடிச்சா பிள்ளைங்களுக்கு பலி கட்டாதுன்னு சொல்லி அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி அரிசி சோறு செய்ய சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டேன்.
2: சூப்பர்மா, அவங்க பண்ணதை நம்மளே பண்ணியாச்சு. நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததுக்கு. நேரம் 12:35 ஆயிடுச்சு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
5: திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் வீரசோழவரத்திலிருந்து சண்முகவல்லி.
2: சண்முகவல்லி,
5: ஆமாங்க.
2: நடிக்க ரெடியா இருக்கீங்களாம்மா?
5: ரெடியா இருக்கீங்க.
2: கேளுங்க.
6: இப்போ அவளுக்கு என்ன அவசரம்? நீ போய் பண்ணி பாருமா. இருக்கோ எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா, பல்லக்க யார் தூக்குறது?
5: இன்னொரு டைம் போடுங்க.
2: கேளுங்க.
6: இப்ப அவளுக்கு என்ன அவசரம்? நீ போய் பண்ணி பாருமா. இருக்கோ எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா, பல்லக்க யார் தூக்குறது?
5: இப்ப என்ன அவசரம் அவளுக்கு? இன்னொரு டைலாக், இன்னொரு டைம் போடுங்க.
2: கேளுங்கம்மா.
6: இப்ப அவளுக்கு என்ன அவசரம்? நீ போய் பண்ணி பாருமா. இருக்கோ எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா, பல்லக்க யார் தூக்குறது?
2: எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா, பல்லக்க யார் தூக்குறது? சரிங்கம்மா, நன்றிங்கம்மா.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: விரைவு திருச்சி சாரதாசில்.
10: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இப்ப நிகழ்ச்சிக்கு யார் வரப்போறாங்க? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டத்துல இருந்து பாண்டீஸ்வரி பேசுறேன்.
0: பாண்டீஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க இருக்கீங்க?
0: எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா. இது வந்து ரொம்ப பயந்த மாதிரி சொல்லணும் இந்த. ஓகேவா? சரிங்கம்மா, கேளுங்க வசனத்தை.
2: யாரா பிள்ளை விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணவே மாட்டா.
0: ஒரு தடவை கேளுங்க. அதே மாதிரி பயந்த மாதிரி
1: சொல்லணும்.
2: கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணவே மாட்டா.
1: யாருமே வரலையே மச்சா.
0: நீங்க என்ன சிரிச்சிட்டே சொல்றீங்க? ஒரு தெரியாத ஒரு ஊர்ல உங்களை போய் விட்டா இப்படிதான் சொல்வீங்களா? சரிங்கம்மா, முயற்சி பண்ணீங்க, நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம். நேரம் 12:45 ஆயிடுச்சு.
3: ஹலோ,
0: வணக்கம்மா.
3: என் பேர் பவித்ராமநாதபுரம்.
0: சரிங்கம்மா, வானொலி சப்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா?
3: வானொலி சத்தம் கேட்கவே இல்லை.
0: எங்களுக்கு கேக்குதே.
4: தெரியுமா?
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: என் பேர் பவித்ரா.
0: என்னாச்சு? பேர் சொல்லுங்க.
5: என் பேர் பவித்ரா.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
5: கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: இரண்டாவது பவித்ரா. சரிங்கம்மா, கேக்குறீங்களா உங்களுக்கான வசனத்தை? வானொலி சப்தத்தை இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துருங்கம்மா. நேரம் 12:47 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
6: என்னங்கம்மா?
0: சிவகாசியில இருந்து வசனம் கேக்குறீங்களா? கேளுங்கம்மா.
7: மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு.
0: கேட்டீங்களா?
6: ரொம்ப பெருசா?
0: ரொம்ப பெருசு இல்ல, விஷயம் இன்னும் ரொம்ப சின்னதுதான்.
6: இன்னொரு மனசுக்கு தான் தெரியும் அந்த மனசு என்கிட்ட இல்ல.
0: அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவுதான் சொல்லி முடிச்சிட்டீங்களே, பெருசா இருக்குன்னு சொன்னீங்க. அவ்வளவுதான், நன்றிங்கம்மா.

குரலின் வழியே நவரசங்களையும் கொண்டு வந்து செவிக்கும் மனதிற்கும் விருந்து படைத்து நிறைவுக்கு வருகிறது மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வராணி. நன்றி நேயர்களே.

0: கருவறுவடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரு இடத்துல, அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
2: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவழி. இன்று நாம் பார்க்க போற தலைப்பு மேன் இன் த மிடில் அட்டாக், சுருக்கமா MITM அட்டாக். பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இப்ப ரெண்டு பேர் நடுவுல யாராவது அவங்களுக்கு தெரியாம ஒருத்தர் நுழையிறது தான் மேன் இன் த மிடில் அட்டாக்னு சொல்றோம். இந்த ரெண்டு பேரும் பரிமாறிக்கிற தகவல் பார்ப்பது இல்லைன்னா திருடுறது, இதை தான் வந்து MITM அட்டாக்னு சொல்றோம். ஒரு சிம்பிள் உதாரணம் பார்க்கலாம். நீங்க ஒரு பப்ளிக் வைஃபையை கனெக்ட் பண்றீங்க, அந்த வைஃபைலே உங்களோட அட்டாக்கரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு வெப்சைட்டை லாகின் செய்யறப்ப உங்க டிவைஸ்லேருந்து வெப்சைட்க்கு நடுவில் ஒரு அட்டாக்கர் கம்யூனிகேட் பண்ணுவார். அதாவது நீங்க அட்டாக்கர், அதுக்கப்புறம் வெப்சைட். நீங்க வெப்சைட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த வெப்சைட்டை ஆல்ரெடி அந்த அட்டாக்கர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் நேராக நம்ம வெப்சைட்டை தான் ஆக்சஸ் பண்ணுறோம், நேராக வெப்சைட்டோடு தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். நடுவில் அட்டாக்கர் இருக்கார். நடுவில் இந்த அட்டாக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் இப்போ பேங்க் சைட்டுக்கு லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லாகின் இன்ஃபர்மேஷனை, உங்கள் செஷன் டீட்டெயில்ஸு இல்லை உங்கள் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து அட்டாக்கர் டார்கெட் பண்ணுவார். லாகின் இன்ஃபர்மேஷன்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட், அதை யூஸ் பண்ணி அவர் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அவர் பார்க்கல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எந்த பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு பர்டிகுலர் செஷன் இருக்கும், லாக் அவுட் டைம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அந்த லாக் அவுட் டைம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க, அட்டாக்கரும் உங்கள் கூட அந்த செஷன் டோக்கனை வச்சு லாகின் பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு இப்போ 10 நிமிஷம் வேலிட் இருக்க மாதிரி அவருக்கும் அந்த 10 நிமிஷம் டைம் வேலிடாக இருக்கும். இதுக்கு அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவையில்லை, அந்த செஷன் டோக்கன் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இப்படி பண்ணுற அட்டாக் பேர் தான் வந்து மேன் இன் த மிடில் அட்டாக்னு சொல்கிறோம். இது முதல் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த வைஃபை நெட்ஒர்க்கே காம்ப்ரமைஸ் நெட்ஒர்க்காக இருக்கலாம். நீங்கள் அதை போய் கனெக்ட் பண்ணோன்னா உங்கள் அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க லாகின் டீட்டெயில்ஸை பார்க்க முடியுது. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்னா பப்ளிக் வைஃபை கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் HTTPS வெப்சைட்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். HTTPS அப்படின்னா அது வந்து செக்யூர்டான சைட்டுன்னு அர்த்தம். நீங்கள் போய் ப்ரௌசரில் பாருங்களேன், கூகுளில் போய் பாருங்கள், எந்த சைட் நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த சைட்டுக்கு முன்னாடி HTTP இல்லைனா HTTPSன்னு இருக்கும். ஸோ HTTP வந்து செக்யூர் கிடையாது, HTTPSன்றது கொஞ்சம் செக்யூர். அதனால் எப்போவுமே அதை நீங்கள் செக் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரஸ்டட் நெட்ஒர்க், அதாவது ஹோம்லி வைஃபை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நெட்ஒர்க், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி உங்கள் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸை பண்ணுங்கள். பப்ளிக் வைஃபைல பண்ணாதீங்க. ஃப்ரீ வைஃபை தராங்க அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஃப்ரீ வைஃபை கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் அனுப்பும் தகவலுக்கு நடுவில் யாராவது இருக்காங்களான்றது நமக்கு தெரியாது. அதனால் கனெக்ட் செய்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். பப்ளிக் வைஃபை, ஃப்ரீ வைஃபை அப்படின்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. சைபரில் சேஃபாக இருங்க.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.

0: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேலவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் சைபர் கிரைம் .gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
1: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நின்ற பாடல்கள் நினைவுகளின் தேன் துளிகள், காலங்கள் கடந்து சென்றாலும் காதோரம் இல்லே சரளாய் தவழ்ந்து வரும் இசையில் கவிமனம் காற்றலையில் உலா வருகிறது ரசிக்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. முதல் பாடலை விரும்பிக் கொண்டிருக்கும் நேயர்கள் கரூர் கோவை ரோடு ஆண்டான் கோவில் கிழக்கு அயன்முருகன் ஜஸ்வின் சுலேச்சனா முருகன் ஷாசினி இவர்களுக்காக வருகிறது உத்தமபுத்திரன் திரைப்பட பாடல்.

சென்ற பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், வரிகள் தஞ்சை என் ராமையா தாஸ், பாடலை பாடியவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன், பி லீலா. படம் வெளிவந்த ஆண்டு 1958.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குளமகள் ராதி படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் பாரதிபுரம் KMS நகர் கணேசன், ரேவதி, கல்பனா, நித்யா, ஸ்ரீ இவர்களுக்காக பாடல் வருகிறது. பாடலுக்கு இசை KV மகாதேவன், வரிகள் கண்ணதாசன். பாடலை பாடியவர் பி. சுசீலா. படம் வெளிவந்த ஆண்டு 1963.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. வைர நெஞ்சம் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள், ஈரோடு பெருந்துறை திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித்குமார், பாரதி, தமித்ரா இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். படம் வெளிவந்த ஆண்டு 1975.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை இது சத்தியம் திரைப்பத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள், திருப்பூர் கொண்டரசம் பாளையம், தமிழ் இணையன், தன்யா, குகன், சாய் பிரணவ், சாய்ராம், சாய் ஸ்ரீ இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். படம் வெளிவந்த ஆண்டு 1963.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசி தான்.
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்ட் அரிசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட் அரிசி தான்.
2: அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருடாதே திரைப்படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் புதுக்கோட்டை கீரனூர் முகமது ஷஃபிக், ஷூகானா மரியம் முகமது சலீக் இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலுக்கு வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன். படம்

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்.
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்,
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

நான் கவிஞர் பா விஜய் பேசுறேன். காலங்கள் தீரலாம் தீராதடி காதல் தமிழ் நரை கூடி போகலாம் மாதாதடி ஆசை தமிழ். கொடைக்காலனுடைய முகில்களின் வழியே நீங்கள் அன்றாடம் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் குரல் உங்களைப் போலவே எனக்கும் இனிக்கிறது. இந்த இனிப்பு எட்டு திசையில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் இன்னும் உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குடியிருந்த கோவில். படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் வில்லகோவில் நாகமநாயக்கன்பட்டி சுகுமாரன், ராதாமணி, அருண், இந்து இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடலுக்கு வரிகள் ரோசனர பேகம். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். படம் வெளிவந்த ஆண்டு 1968.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இருவர் உள்ளம் படத்திற்காக பாடலை விரும்பிக் கொண்டிருக்கும் நேயர்கள் கரூர் காந்தி கிராமம் வீரமணி, கனிமொழி, சுரேந்தர், நித்யஜீவன், சம்பூரணம் இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலை பாடியவர்கள் ஏஎல் ராகவன், எல்ஆர் ஈஸ்வரி, பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை கேவி மகாதேவன். படம் வெளிவந்த ஆண்டு 1963.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
3: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வலி நிவாரணம் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்னென்ன ரீதியாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறேன். கேன்சர்னாலே வலி இருக்குன்னு நினைப்பாங்க, பட் ஆக்சுவலி 90% பேஷண்ட்ஸ் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு வலி இருக்காது. ஏன்னா ஆரம்ப நிலையிலே வந்துடுவாங்க, ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது வலியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் வலின்னு வந்துருச்சுன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு அது வந்து பயங்கர மோசமான வலியாக இருக்கும், தாங்கவே முடியாது. அவங்களால உட்காரக்கூட முடியாது, எந்திரிக்க முடியாது, படுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான ஒரு வலி அனுபவிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம். ஸோ முதல்ல ஒரு பேஷண்ட் வராங்க நம்மக்கிட்ட வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பெயினை வந்து சைக்கிளில் வந்து பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. வலி வரும், வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்யலைன்னா இன்னும் உடம்பு பலவீனமாகும், இன்னும் கேன்சர் அதிகமாகும், இன்னும் வலிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி பயங்கர மோசமாக பேஷண்ட்டை ஒரு ஓரமாக தள்ளி விடுற நிலைமைக்கு போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வலியை வந்துட்டு அந்த சைக்கிளை உடைக்கிறது வந்துட்டு பயங்கர இம்பார்ட்டண்ட். பெயின் சைக்கிள் உடைக்கிறதுக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸில் பெயின்க்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். வந்தோடனே என்ன பண்ணும், வலி இருந்துச்சுன்னா அந்த வலியை வந்துட்டு எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும். நிறைய மருந்துகள் இருக்குது, பாராசிட்டமால்ன்ற மருந்துலேருந்து ஆரம்பித்து மார்ஃபின்ற நார்காட்டிக் மருந்து கூட இந்த லைனில் சார்ந்து வரும். பட் கேர்ஃபுல்லாக நாங்கள் இருப்போம். ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாத்திரை கொடுக்கும்போது மெஷர் பண்ணி கொடுப்போம். ஒரு டாக்டர் ஆகிய நாங்கள் என்ன கேட்போன்னா வலி வந்துட்டு எவ்வளோ கொடுமையாக இருக்குதுன்னு கேட்போம். ஸோ ஒரு 10 ஸ்கேலில் கம்மியான வலி இருந்துச்சுன்னா 1, ரொம்ப தாங்கவே முடியாத வலி இருந்துச்சுன்னா 10. ஸோ நாங்கள் கேட்போம் வலி எவ்வளோ நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ தான் அவங்க சொல்லுவாங்க 4 அல்லது 5 அப்படின்னு சொல்லிட்டு. 4 அல்லது 5 கீழே இருந்துச்சுன்னா சிம்பிளான மெடிசின்ஸ்லேயே சரியாயிடும். பட் 5 மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் மார்ஃபினோ இல்லை ஃபென்டனிலோ இந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் தேவைப்படும். பட் இந்த மருந்துகள் எஸ்டாப்ளிஷ்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் கிடைக்காது. ஏன்னா இந்த மருந்துகள் ரெகுலர் மருந்து கடையில் விற்கக்கூடாது, ஸ்பெஷலாக கேன்சர் டாக்டர்கிட்ட தான் வந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி வாங்கும்போது கவர்மெண்ட் ரூல்ஸ்னால கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த பொறுக்க முடியாத வலி இருந்துச்சுன்னா பேஷண்ட் எங்கள் கண்ணு முன்னாடி தான் நாங்கள் உடனே கொடுக்கலாம்.

0: பஸ் வேறு யாராவது அவங்க பேரில் மருந்து வந்து வாங்குறாங்கன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதை வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கு அடிமையாகிறதுக்கான வாய்ப்பு மற்றவங்களுக்கு அதிகமாக இருக்குன்றதுனால நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப கேன்சர் இருக்குன்னா சைக்கிள் பிரேக் பண்ணுறதுக்கு மாத்திரை மூலமாகவோ இல்லது ஊசி மூலமாகவோ உடனே பிரேக் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் வலி நின்னோடனே என்னாவோ மற்ற ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிப்போம். ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வலியை நிறுத்தலைன்னா நீங்கள் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாலும் கேன்சருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பலன் குறைவாக இருக்கும். ஏன்னா வலி தான் டிசீஸை வந்துட்டு அதனுடைய அவுட்கம் வந்துட்டு நிர்ணயிக்குது. ஸோ பெயின் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பெயின் கிளினிக் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள். உங்களுக்கு வலி இருந்துச்சுன்னா அவங்க உடனே அதை ஸ்டாப் பண்ணி மேற்கொண்டு எப்படி கண்டினியூஸாக அந்த வலி இருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுவாங்க. நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 73 73 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கல்யாணியின் கணவன் படத்திற்காக பாடலை விரும்பி கொண்டிருக்கும் நேயர்கள் கோபி வட்டம் உடையாம்பாளையம் கீர்த்தனா தினேஷ் பிரபாகர் இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, வரிகள் கண்ணதாசன், பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. படம் வெளிவந்த ஆண்டு 1963.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் நாமக்கல் பாரதிபுரம் மனோகர், கௌரி, ஜோதி, சசிகுமார், யுகாஸ்ரீ, மோகன் பாபு இவர்களுக்காக வருகிறது எங்கள் தங்கம் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், பாடலுக்கு வரிகள் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். படம் வெளிவந்த ஆண்டு 1970.

0: மோகன் பாபு இவர்களுக்காக வருகிறது எங்கள் தங்கம் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், பாடலுக்கு வரிகள் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். படம் வெளிவந்த ஆண்டு 1970.
1: ஒரு நாள் கூத்துக்கு மீது

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்த பை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மகனே நீ வாழ்க படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் தூத்துக்குடி தெய்வந்தர் பிரபு, சுகன்யா, சசிகரன், கபீஸ்வன், ஆதவகுமார் இவர்களுக்காக வருகிறது பாடல்.

பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. படம் வெளிவந்த ஆண்டு 1969. பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை டி ஆர் பாப்பா.

நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் ஒளிவிளக்கு திரைப்பட பாடத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ஈரோடு மாவட்டம் நல்ல செல்லிபாளையம் கீதா சதாசிவம் ஆகாஷ் இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலை பாடியவர் பி. சுசீலா, இசை எம். எஸ். விஸ்வநாதன். பாடலுக்கு வரிகள் வாழி வெளிவந்த ஆண்டு 1968.

இதுவரை இணைந்து ரசித்தோம் நெஞ்சில் நிறைந்தவை. பிரியம் நேரம் பிரியாத இசையோடு விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேர்களே. இனி நாம் ரசிக்கலாம் டோல் தமாக்கா தூள்.

0: அப்பறிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே, வந்தனம், நமோஸ்தே, நமோஸ்கார், குட் ஆஃப்டர்நூன்.

மதிய வேளையில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸேஷனாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. மனம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷன் தேடும். அந்த ரிலாக்ஸேஷனோட வெரைட்டியான சாங்ஸ் கேட்கலாமா? கொடை FM 100.5 MHz இல் இது டோல் தமாக்கா தூள்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா,
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: அதிரடி மெட்டுக்களோட ஆட்டம் போட்டு இருக்கோம். இது கொடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு நேரின் பெயரோடு விருப்ப பாடல்களோடு பொலிப்புரையும் இணைந்து வரும் நிகழ்ச்சியாய் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில என்ன தலைப்பு வரப்போது கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு யாரோட தெரிவில்? தென்காசி மாவட்டம் பொன்னுத்துறை அவர்களின் தெரிவில் வர காத்திருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி.
7: அறுவாய் கீர்த்தனா மதுரா நகரிலும்,

2:17 நாம கேட்டுட்டு இருக்கோம். இது கோடை பன்மலை 100.5 டோல் தமாக்கா தூள். இன்று மாலை 5 மணிக்கு வர காத்திருக்கிறது இடைக்கால இன்னிசையாய் சித்திரச்சவானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் செட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.

அதிரடி மெட்டுக்களோட துள்ளலாட்டம் போட்டுருக்கோம். இது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள். நேரம் சரியாக பிற்பகல் 2:33.

இசைட்ரீட்டை தந்து கொண்டிருக்கிறது கொடை பன்மலை 100.5 டோல் தமாக்கா தூள். இன்றிரவு 7 மணிக்கு வர காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடலோடு நேயரின் குரலும் இணைத்து ஆசையில் ஒரு குக்கு. ஆசையில் ஒரு குக்குல உங்க பாடலும் இடம்பெறணும்னா 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணுக்கு வந்து உங்க பேரு, உங்க ஊரு, உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற திரைப்படத்தை உங்க குரல்ல பதிவு செஞ்சு அனுப்புங்க. கேட்கலாம் இன்றிரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில்.

2:46 நாம கேட்டு இருக்கோம். இது கோடை பன்மலை 100.5 அதிரடி மெட்டுக்களோடு டோல் தமாக்கா தூள். இன்று மாலை 6 மணிக்கு வர காத்திருக்கிறது மாலை பொழுதை மனமயக்க தர பாடல்களோடு கதம்ப மலர்கள்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: கோடை பண்பலை 5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
3: போமக்ஸ் இனர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இனர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: அது ரெடிமெட்டுக்களை அட்டகாசமாய் தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய டோல் தமாக்கா தூள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே.

துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவுடன் இன்று கொழும்பில் பேச்சு நடத்தினார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்ட ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே.

ஆயிரம் வார்த்தைகள் சொல்ல முடியாத ரகசியங்களை ஒற்றை இசைக்குறிப்பில் மொழிபெயர்த்து இதயத்தின் தாளத்தையும் உயிரின் ராகத்தையும் ஒன்றிணைக்கும் இனிய நேரமாய் கொடைப்பண்பலை நூற்புள்ளி ஐந்தில் இது உயிரெழுத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேய உறவின் கவிதை தொகுப்பில் வளம் வந்து கொண்டிருக்கும் உயிரெழுத்து நிகழ்ச்சி இன்று வளம் பெற காத்திருக்கிறது தென்காசி மாவட்டம் சிவலிங்கபுரம் பொன்னுத்துறை அவர்களின் விருப்பத்தில். நேயர் தன்னை பற்றிய அறிமுகத்தை கேட்போமா? தான் ஒரு சைக்கிள் கடை நடத்தி வருவதாகவும் தனது கடையிலும் வீட்டிலும் எப்போதும் பண்பலை ஒழித்து கொண்டேதான் இருக்கும் என்றும் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஆசை என்ற தொகுப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் நம் நேயர். அவர்களின் ஆசை பாடல்களை கேட்போமா? நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது எங்க ஒரு காவல்காரன் படத்திலிருந்து பாடல். பச்சை பசேலென இருக்கும் வயல்வெளிகள், மண்ணின் வாசம், மாட்டு வண்டியின் சப்தம், களைப்பு தெரியாமல் இருக்க நாற்றை வயல்களில் நடவு செய்ய மங்கையர் பாடும் பாட்டு, சிரிப்பும் கும்மாளமுமாய் அந்த காலை பொழுதில் எதிரொலிக்கும் பாடல். இது வெறும் பாட்டல்ல, இது உழைக்கும் மக்களின் வாழ்க்கை.

தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
1: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

காற்றோடு கலந்த கானங்களை செவியோடு சேர்க்கும் இனிய நேரமாய் கொடைப்பண்பலை 100.5 இது உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்ததாக அடுத்த வாரிசு படத்திலிருந்து பாடல். ஆசைகளும் கனவுகளும் நிறைந்த இந்த அழகிய உலகத்தில் அன்பை விடவும் மதிப்புமிக்க பொக்கிஷம் வேறு என்ன இருக்க முடியும்? ஒவ்வொரு வினாடியும் புது புது கனவுகளோடு தொடங்கும் நம் பயணத்தின் அழகை இந்த வரிகள் எவ்வளவு யதார்த்தமாய் சொல்லியிருக்கிறது.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. தென்காசியிலேருந்து ஒரு நேயர் வந்திருந்தாங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நடக்கும்போது கை காலம் ரொம்ப இழுக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாக எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, பட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி, எனக்கு இன்னும் அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களை பார்க்கும்போது எம்ஆர்ஐ ஒன்று வச்சுருந்தாங்க, பட் அது கழுத்தில் வந்து மயிலான அழுத்தம் இருந்தது. திரும்ப ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம், கடைசியில் கழுத்தில் பார்த்தா நல்ல ஒரு அழுத்தம் அழுத்தி அந்த கைக்கு வர நரம்பே போய் நல்லா அழுத்திட்டுருக்கு. ஸோ அந்த நேருக்கு வந்து இப்போ நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம், பட் அவங்க ரொம்ப இப்போ நல்லாயிருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் இது எதுக்கோசம் சொல்ல வரேன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம லேட் பண்ண அதாவது வந்து அவருக்கு என்ன பண்ணிட்டாருனா, கிட்டத்தட்ட 8 மாதமாக அந்த பிரச்சனை இருக்குது. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 4-5 மாதமாக போகல. ஸோ இதை வச்சுக்கிட்டே அப்படியே இருக்க என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சில டேமேஜ் வந்து பர்மனன்ட் டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜில் ரெண்டு டைப்புங்க. ஒன்று டெம்பரவரி, அதாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ் வந்து சீக்கிரம் ரிவர்ஸ் பண்ணிட்டோம், அதாவது பிரச்சனையை கொஞ்சம் சீக்கிரமாக அழுத்தத்தை கொஞ்சம் எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு வந்து ரெக்கவரி கிடைக்கும். இன்கேஸ் அது ரொம்ப லேட் பண்ணுறோம், 3-4 மாதம் அந்த நரம்பு அழுத்தத்தை அப்படியே வச்சுருக்கோன்னா அதெல்லாம் இர்ரிவர்சிபிள், டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாயிரும் நரம்பில். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களால ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்கறது ரொம்ப புவராக இருக்கும். என்ன பண்ணலாம்னா சர்ஜரி பண்ணலாம், பட் ஆனால் இப்போ ரிசல்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இதுக்கு மேலே ஆகக்கூடிய பிரச்சனையை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும், இதுக்கு மேலே ஆகக்கூடிய டேமேஜை நம்மளால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நிறைய பேருக்கு அந்த கழுத்து வலி, எனக்கு கைக்கு வலி பரவுது, என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய நேர்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த கழுத்து வலி வருதுன்னா எல்லாத்துக்குமே ஒரு இந்த டிஸ்க் பல்ஜாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கழுத்தில் பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் கரெக்டான நெக் பில்லோ யூஸ் பண்ணோம். ஸோ சில பேர்லாம் கழுத்து வலி இருக்கவங்க முடிஞ்சளவு இந்த லாங் ட்ராவல் கம்மி பண்ணோம், இல்லைனா படுக்கிற பில்லோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு பெட்ஷீட் அளவு இருக்கணும், இல்லைனா சர்விக்கல் பில்லோன்னு தனியாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பில்லோஸ் எல்லாமே நம்ம வாங்கி வச்சு பண்ணோம். ட்ராவல் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் உட்காந்து ஜாப் பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் ப்ராப்பரான எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியமானது. மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளையும் கழுத்துக்கான எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணோம். அது சுற்றி இருக்க மசில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே அந்த பிரச்சனை வராது நமக்கு. ஸோ அதனால் நம்ம எல்லா விஷயங்களையும் தக்க நம்ம போய் எம்ஆர்ஐ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதா, நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம், அவங்க பார்த்து எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஸோ ஃபர்தர் இது எதனால் வந்தது, எந்த பிரச்சனை இல்லாமல் கழுத்தோட வீக்னஸ்னால வந்ததா இல்லை நார்மல் இதனால வந்ததாங்கிறது அவங்க ஒரு இதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்க.
2: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
1: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
3: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன்

0: பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இசையோடு இதயம் விரும்பும் பாடலை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது சிவலிங்கபுரம் பொன்னுத்துறை அவர்களின் ஆசை பாடல்களோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மறுபடியும் படத்திலிருந்து பாடல். இதயத்தின் ஆழத்தில் துளிர்க்கும் தூய அன்பை விட விலை மதிப்பற்றது எது இருக்க முடியும்? மனசுக்குள் அடங்காத ஆசைகளையும் அளவற்ற அன்பையும் சுமந்து கொண்டு காத்திருக்கும் அந்த தவிப்பு எவ்வளவு அழகானது!

செவிக்கு விருந்தளிக்கும் தருணமாய் கொடைப்பண்பலை 100.5 இது உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் இனி ஜானி படத்திலிருந்து பாடல். எதிர்பார்ப்பும் ஏக்கமும் நிறைந்த காதலின் பயணத்தில் இதயங்களை இணைக்கும் அந்த தருணத்திற்காக காத்திருப்பதும் தனி சுகம்தான். அது காற்றினில் வார்த்தைகளை மிதக்கவிட்டு காதலின் தூதனுப்பும் அந்த தவிப்பு போன்றது.

இசை தென்றல் வீசும் தருணமாய் கொடைப்பண்பலை 100.5 இது உயிரெழுத்து. தன் கவிதை தொகுப்பால் இன்றைய நிகழ்ச்சியை அழகூட்டிக் கொண்டிருக்கிறார் சிவலிங்கபுரம் பொன்னுத்துறை அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆனந்தம் படத்திலிருந்து பாடல். பெரிய எதிர்பார்ப்புகளோ ஆர்ப்பாட்டங்களோ இல்லாமல் குடும்பத்தோடு அமர்ந்து உண்ணும் உணவிலும் அந்த கூட்டு குடும்பத்தில் ஒழிக்கும் குரல்களிலும் தான் வாழ்க்கையின் முழுமையான அர்த்தமே அடங்கியிருக்கிறது. மொத்தத்தில் கூட்டு குடும்பத்தின் கூட்டு சந்தோஷத்தை இந்த பாடல் கண்முன்னே நிறுத்துகிறது.

0: கலை பண்களை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: மணிச்சிகை
1: குன்றிமணி என அழைக்கப்படும்
0: விதைகளை உடைய கொடியின் மலர்.
1: மணிச்சிகை
0: குன்றிமணி என அழைக்கப்படும்
1: விதைகளை உடைய கொடியின் மலர்.

தந்தை மேகம் கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக தூள் படத்திலிருந்து பாடல். மனதுக்குள் சிறிய தவிப்பு, உதடுகளில் மெல்லிய புன்னகை, எதையோ பறிக்கொடுத்தது போல ஒரு தேடல், இதையெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. காதலின் தவிப்பை சொல்லாமல் சொல்லும் ஒரு அற்புதமான பாடல் வரிகள் இது.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கும்மி பாட்டு படத்திலிருந்து பாடல். மனதிற்குள் ஆயிரம் வண்ண கனவுகளுடன் தன்னவன் கொடுத்த பரிசை பொக்கிஷமாக பார்க்கும் மங்கையின் மனம் பாடும் பாடல் இது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: இசைவானில் இதயம் தொட்ட பாடல்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது தென்காசி மாவட்டம் சிவலிங்கபுரம் பொன்னுத்துறை அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் இனி வியாபாரி படத்திலிருந்து பாடல். ஆசைகளுக்கு அளவேது, அந்த ஆசைகளையெல்லாம் பணத்தால் தீர்த்துவிட முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக அமைந்த பாடல். பணத்தால் எதை வாங்க முடியும், எதையெல்லாம் வாங்க முடியாது என்ற ஆழமான உண்மையை சொல்லும் இந்த பாடலை கேட்போமா?

இசை தந்த இன்பமும் பாட்டுச்சத்தத்தின் நினைவுகளும் என்றும் நம் மனதை விட்டு நீங்காது. அப்படி இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் ஆசை என்ற பாடல் தொகுப்பில் பாடல்களை எழுதி அனுப்பியிருந்த தென்காசி மாவட்டம் சிவலிங்கபுரம் பொன்னுத்துறை அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வராணி. நன்றி நேயர்களே.

பூஜ்ஜியம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்தூரிகை நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் 17 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் ரயில் வழித்தடத்தை மேம்படுத்துவதற்காக 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவுடன் இன்று கொழும்பில் பேச்சு நடத்தினார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும்.

0: என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷாய்னா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே நடுநடுங்கும்மார்களை குளிரிலே உறைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதே தான், அதே தான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை. கோடை பண்பலை 100.5 இது விடுகதை வண்ணத்தூரிகை. விட தெரியாம இருக்கிறப்ப வேர்க்கிறதும் விடைய கண்டுபிடிச்சதும் முகத்துல சிரிப்பு வர்றதும் இயற்கைதான். மூளைக்கு கொஞ்சமா வேலை கொடுத்தா போதும், சுலபமா பதில கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் என்ன, சுவாரஸ்யமான விடுகதைகளோடு நாங்க ரெடி, சாமர்த்தியமான பதில்களோடு நீங்க ரெடியா? அப்ப வாங்க, அறிமுக உள்ளங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து நேயர்களும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து. நிகழ்ச்சியில் உங்களோடு
4: வீணா வீரபத்ரன்,
3: செல்வராணி.
2: வணக்கம் நேயர்களே.
4: வாழ்த்துக்கள் நேயர்களே.
2: அப்புறம் வணக்கம் வீணா. என்ன ஒரே பரபரப்பா டென்ஷனா, ஃபோன்ல யார்கிட்ட இவ்வளோ கோவமா கத்திட்டு இருக்கீங்க?
4: என்னாச்சு தெரியுமா? நான் நேத்திக்கு மீன் குழம்பு வச்சேன்.
2: சரி,
4: மீன் குழம்பு வச்சுட்டு வீட்டில் இருக்கிற தம்பி கிட்ட சொல்லிட்டு வந்தேன். தம்பி, மீன் குழம்பு இருக்குப்பா, சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
2: இது நல்ல விஷயம் தானே?
4: அவன் ஃபோன் பண்ணி என்கிட்ட கத்து கத்துன்னு கத்துறான்.
2: மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு எதுக்கு கத்தணும்?
4: அதுதான், மீன் தீந்து போச்சுமா.
2: ஓ,
4: அப்ப நான் என்ன பண்ணேன், மீன் மாதிரியே இருக்கிற ரெண்டு வாழைக்காயை வெட்டி உள்ள போட்டு விட்டு வந்துட்டேன்.
2: அடடா,
4: அவன் அந்த வாழைக்காயை எடுத்து சாப்பிட்டுட்டு வள வள வள வளனு என்னைய கத்தி கஷ்டப்படுத்திட்டான்.
2: நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், நேத்து வச்ச மீன் குழம்புல இன்னைக்கு போட்ட வாழைக்காய் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா தம்பி கத்திருக்க மாட்டான்.
4: அந்த மீன் குழம்பு அப்ப எப்படி நான் தீக்குறது?
2: அதான்ப்பா, மீன் குழம்புன்னு சொல்லாம வாழைக்காயில மீன் குழம்பு அப்படி சொல்லிருக்கலாம்ல.
4: இப்படி ஒரு புது மாதிரி ஒரு வார்த்தையை நான் வந்து யோசிக்காம விட்டுட்டேன். அடுத்த மீன் குழம்பு வந்து இப்படிதான் நான் சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன்.
2: சூப்பர் சூப்பர்ல
4: சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன்.
2: எல்லா இடத்துலயும் இப்ப எல்லாம் சொல்றாங்களே, முத நாள் வச்ச மீன் குழம்பு அப்படின்ற
4: வச்ச மீன் குழம்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்களை வரவேற்றலாம். அப்பதான் எனக்கு டென்ஷன் கொஞ்சம் குறையும்.
2: ஓ, சரி சரி சரி,
4: வாங்க. வணக்கம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.

0: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம்ங்க, பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
0: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன், உங்களுக்கான கேள்வி.
0: கேளுங்க மேடம்.
1: வாய் இல்லாத ஜீவன், ஆனா நிறைய தண்ணி குடிக்கும், அது என்ன? அது
0: வாய் இல்லாத ஜீவன் நிறைய தண்ணி குடிக்குமா?
1: ஆமா.
0: இது பலூன்.
1: நீங்க சொன்னது சரியான விட தாங்க.
0: உங்களுக்கு வந்து மருது படத்துல இருந்து சூறாவளி அந்த பாட்டு கொடுத்துருங்க.
1: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
0: நன்றிமா. நன்றி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: வணக்கம், நான் உங்கள் பாடகர் நடிகர் யுகேந்திரன் பேசுறேன்.
8: இதயம் திறந்து பறந்தோடி வா, இருக்குன்ன கேஃபே விரைந்தோடி வா.
7: கோடை FM சேவை தொடர என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: நேரமாலை 4:14 இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் விடுகதை வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியோடு. என்ன செல்வராணி, அடுத்த கேள்வியை வந்து கேட்கலாம்னு ஏதோ ஒரு
4: இல்ல, அதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்களா,
3: ஆமா,
4: திணில உட்காந்து மணிக்கணக்கில் பேசிட்டே இருப்பாங்க.
3: ஆமா,
4: இப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்களாம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசுங்க அப்படின்னா பேச மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னா, விடுகதை சொல்றதும் அதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறதும் சுவாரஸ்யமா இருக்கும்.
3: அப்படி இருக்கு.
4: ஆமா,
3: இருந்தாலும் அந்த காலத்திலயும் வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டோம். ஒரு விதமான புதிர்கள், இன்னைக்கு ஒரு விதமான புதிர்கள். காலம் மாறிட்டே இருக்கு, மாணவர்களும் சரி மனிதர்களும் சரி மாறிட்டே இருக்காங்க.
4: கண்டிப்பா
3: ரொம்ப தத்துவம் சொல்லிட்டே இருந்தோம்னா கேக்குறவங்களுக்கு, ஆமா, நம்ம ஒரு கேள்வியை கேட்டுருவோம்.
4: கண்டிப்பா வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: வணக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராசா கீரங்குடியிலிருந்து அசோக்குமார் பேசுறேன் மேடம்.
3: அசோக்குமார் அவர்களே, உங்களுக்கான ஒரு கேள்வி, ரெடியா இருக்கீங்களா?
5: சொல்லுங்க மேடம்.
4: பூக்காத பூவுக்கு வாசனை உண்டு, காய்க்காத காய்க்கு ருசி உண்டு, அது என்ன?
5: பூக்காத பூவுக்கு வாசனை
3: உண்டு. ஆமா,
4: பூக்காத பூவுக்கு வாசம் இருக்கு, காய்க்காத காய்க்கு ருசி இருக்கு.
5: பனங்காயா மேடம்?
4: இல்லீங்களே.
5: நன்றி மேடம்.
4: நன்றி
3: சொல்லிட்டீங்க. பூக்காத பூவுக்கு வாசனை இருக்கு, காய்க்காத காய்க்கு ருசி இருக்குன்னு சொன்னோம். அடுத்த நேர சந்திச்சிரலாம்
5: மேடம். கிராம்பு, கிராம்பு.
3: இல்ல, நீங்க கரெக்ட்டா பதில் சொல்லுங்க. எதுக்கு எந்த பதில்னு சொல்லுங்க
5: மேடம். மலருக்கு வந்து கிராம்பு மேடம், அந்த காய்க்கு அந்த பட்டை மேடம்.
3: அது இல்ல, இரண்டாவதுக்கு வந்து நீங்க சரியா பதில் சொல்லல.
5: அப்படியே, சரி மேடம்.
3: சரி, இருந்தாலும் ஓரளவு

0: நீங்க பதில் சொன்னதுனால அவங்களுக்கு பாடல் கொடுத்துடலாம். என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: மனக்காது லவங்கமும்
2: தேங்க்யூ மேடம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
6: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
6: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 விடுகதை வண்ணத்துரிகை.
11: காலையில ஒரு சம்பவம் ஆயிருச்சு. காலையில வந்து காலையில டிஃபன் கேக்குறானுங்க, மத்தியானத்துக்கு லஞ்ச் கேக்குறானுங்க, வேற இதுல
10: கண்டிப்பா
11: இது எல்லாம் வந்து வேற வழி இல்ல. அதுவும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி. இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சமைச்சு சாப்பாடுலாம் கொடுத்து விட்டேன். மத்தியானம் முடிச்சுட்டு வந்து இப்ப சாயங்காலம்

0: ஃபோன் பண்ணி கேட்குறான், இவன் நீ என்ன ஆம்லெட் வைக்காம விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஐயோ
0: சரியா, சரிடா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ஏன் ஆம்லெட் வைக்காம விட்ட, நீ வந்து ஆம்லெட்டை வச்சிருந்துருக்கலாம்ல, இல்லடா நான் லேட் ஆயிரும் ஸ்கூல் பஸ் போயிரும், ஸ்கூல் பஸ் போனா போகுது அப்படின்னு. என்ன பார்த்தீங்களா, நீங்களும் நியாயம், ஸ்கூல் பஸ் போயிருந்தா இல்லை லேட்டாக போனா எனக்கு சேலரி கட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னான் பார்த்தீங்களா, அப்படியே எல்லாரும் சாக் ஆகிற மாதிரி ஒரு பதில்
1: சொன்னான். சொல்லிட்டான்,
0: இம்மா எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற, வேலையை விட்டு வீட்டில் இருந்துறேன்
2: சந்திச்சிடலாம்.
1: வாங்க, வணக்கம்.
3: செல்வராணி மேம்க்கும் வீணா மேம்க்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
3: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
0: வசந்தி அம்மா எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம், நீங்க இருவரும் நலமா?
0: சூப்பரா இருக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும்.
3: சாப்பாடு கட்டுறது பெரிய ஒரு இதுதான் காலையில.
1: பாருங்களே
0: எல்லாத்துக்கும் என் சோக கதையை கேளு, தாய் குழந்தைன்னா எல்லாரும் பேசிக்கிறாங்க.
3: அந்த கதை எல்லாருக்கும் காலையில
1: பேசாம ஒரு மெனு கார்டு போட்டுருவோம்,
0: நம்ம டெய்லி இதுதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
3: ராத்திரியே கேட்டுக்கணும்,
1: நாளை காலையில என்ன வேணும், மத்தியானம் என்ன வேணும், நைட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
0: காய்கறி விலை கூடிதா, நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கா, அப்படியான சில விஷயங்கள் இருக்கு,
1: ஒன்னும் பண்ண முடியாது.
0: ஆமாங்க. சரி, இப்ப கேள்வி கேட்டலாம், கேளுங்க செல்வராணி.
1: ஒரு கண்ணால் உலகை பார்ப்பான், ஆனா அவனுக்கு முகம் இல்லை.
0: ஒரு கண்ணால் உலகை பார்ப்பான், ஆனால் அவனுக்கு ரொம்ப எளிமையான க்ளூ தான். க்ளூ எல்லாம் ஒன்றும் இல்லை இதில். க்ளூ என்ன சொல்கிறது, ஒரு கண்ணு தான் இருக்கும் அதுக்கு, அதுதான் க்ளூ.
1: அந்த ஒரு கண்ணால் பார்ப்பான், ஆனால் அவனுக்கு முகம் இல்லை.
0: ஆமாம்,
3: மூணு கண் இருக்கு, இதுக்கு ஒரு கண் தான் இருக்குங்கிறீங்களே, என்ன சொல்கிறது?
0: வேறு யாராவது கேட்போங்களா? நன்றிங்க, அடுத்த நேரம் வரவேற்கலாம். வாங்க
1: வாங்க, வணக்கம். வந்தாச்சு, பேர் சொல்லுங்க.
4: நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் அமராவதி. மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க
4: மேடம்.
1: ஒரு கண்ணால் உலகை பார்ப்பான், ஆனா அவனுக்கு முகம் இல்லை.
4: ஒரு கண்ணால் உலகை பார்ப்பான், அவனுக்கு
1: முகம் இல்லை.
4: என்ன மேடம்?
0: இப்ப வந்து அடுத்து ஒருத்தவங்க கண்டிப்பா பதில் சொல்லிடுவாங்க.
1: வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம் சகோதரிகள் இருவருக்கும்.
0: பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
5: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருநகரம் பாண்டியராஜ்.
0: கேள்வி கேட்டீங்களா பாண்டியராஜ் ஐயா?
1: ஒரு கண்ணால் உலகை பார்ப்பான், ஆனா அவனுக்கு முகம் இல்லை. ரொம்ப
5: எளிமையான
1: என்ன,
0: அதுக்கு ஒரு கண்ணு தான் இருக்குன்னு சொல்லிட்டோம், அதுதான் குழு.
1: ஒரு
0: பாடல் போடலாம்.
6: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை, விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: வழங்கிய வண்ணத்தூரிகை.
9: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
11: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்

0: பூமக் சினிமாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
1: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆறு நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்.
6: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: நேரம் 4:38 ஆயிடுச்சு. நாம கேட்டுட்டு இருக்கோம் கொடைப்பண்மலை 100.5 விடுகதை வண்ணத்துரிகை.
10: செல்வராணி, எனக்கு வாழ்க்கையில வந்து புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை.
11: நல்ல விஷயம் தானே, கத்துக்க வேண்டியது என்ன?
10: நல்ல விஷயம் தான், ஆனா அது எங்க வீட்டுல ரொம்ப டேமேஜ் பண்றாங்களே.
11: உங்களையா?
10: ஆமா,
11: கத்துக்க கூடாதுன்றாங்களா?
10: என்னாச்சுன்னா, நான் வந்து சொன்னேன், நான் வந்து பிரெஞ்சு கிளாஸ் போலாம்னு சொல்லி கேட்டேன். அடுத்து லீவ் வருது, குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் எல்லாம் வருது, பிரெஞ்சு கத்துக்கலாம் அப்படின்னு.
11: நல்ல விஷயம் தானே, இதுவும் மொழியா இன்னொரு மொழி கத்துக்கிறது.
10: பாத்தீங்களா, நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. எங்க வீட்டுல கேட்டாங்க, ஏமா அந்த கார் வாங்குறேன்னு ஒரு 10,000, கார் ஓட்ட பழகுறேன்னு ஒரு 10,000 எடுத்துட்டு போனேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதை வந்து நான் கட்டிட்டேன், ஆனால் என்னால் முடிக்க முடியல
11: ஓ
10: அப்படின்னு சொன்னேன். அடுத்து இன்னொருத்தன் கேட்குறான், ஏமா இந்த டெய்லரிங் மிஷின் ஒன்று வாங்கி மூலையில் தூசி படிஞ்சு கிடக்குதே, அது என்னாச்சுன்னு கேட்டான்.
11: அப்போ கஷ்டம்தான்.
10: சரி, அதோட அது இல்லை தம்பி, அதை பழகிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் லீவ் விட்டுருக்கேன்னு சொன்னேன். சரி, அதெல்லாம் விடுமா, இந்த ஹிந்தி படிக்கிறேன் ஹிந்தி படிக்கிறேன்னு ஒன்று ஆரம்பிச்சு, அது என்னாச்சுன்னு கேட்டான். இல்லை தம்பி, அதுவும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அதை நான் சீக்கிரமே நான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அதையெல்லாம் விடுமா, இந்த டிராயிங் கிளாஸுன்னு ஒன்று ஆரம்பிச்சியே, அது என்னாச்சுன்னு கேட்டான்.
11: இல்ல, எனக்கு என்னன்னா நிறைய கத்துக்கணும் அப்படின்னு ஆசை தானே உங்களுக்கு. அப்படி எல்லாத்தையும் தொட்டு தொட்டு வச்சிருக்கீங்க தானே?
10: அப்படிதான், இத சொன்னா மொத்தமா சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்றாங்க.
11: என்கரேஜ் பண்றது இல்லையா?
10: பாத்தீங்களா, ஒரு பிரெஞ்சு டீச்சர் உருவாகிறது வந்து அப்படியே குடும்பமா சேர்ந்து தடுக்கிறீங்க. வெயிட் பண்ணுங்க, நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
11: இப்ப நம்ம நேயர் வந்துட்டாங்க,
10: பேசிடுவோமா?
11: வாங்க. வணக்கம்.
12: வணக்கம். நமது பாச பண்பலைக்கு அன்பு வணக்கம். கரூர் மாவட்டம் புலியூர் ராஜாஜி சிவகுமார். நிலத்தில் நிலையத்தில் அனைவரும் நலமா?
11: எல்லாரும் நல்லா இருக்கோம்.
10: நீங்க நலமா இருக்கீங்களா?
12: நல்லா இருக்கேன் மேடம்.
10: உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க, தயாரா இருக்கீங்களா? அந்த கேட்டுருவோம்.
12: தயாரா இருக்கிறோம், ஈஸியா கேளுங்க.
11: தட்டத்தட்ட மேலே எழும், கீழே விழுந்தாலும் உடையாது, அது என்ன?
12: தண்ணீர்.
10: இல்லைங்க, கீழே விழுந்தாலும் உடையாதுன்னு சொல்லிட்டான்.
11: கட்டத்தட்ட எப்படி மேலே எழுந்தா?
10: இது வந்து ஒரு பொருள், இது வந்து ஒரு பொருள், ஒரு பொருள்.
12: பொருளுங்களா?
10: ஆமா ஆமா, தண்ணீர் இயற்கையா கிடைக்கிறது, இது வந்து செயற்கையா செய்யறது.
12: இது செயற்கையா செய்யறதுங்களா?
10: ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க.
12: இது பால், இந்த பேட், பால்.
10: என்னங்க என்னங்க? பேட்டா?
12: பந்து.
10: பந்து. அப்படி ஓரமா போய் குந்திருவோமா? எப்படி சொல்றீங்க?
11: தட்டி தட்டி விளையாடுவோம்ல.
10: என்ன
11: பாடல் கேக்கலாம் நிகழ்ச்சியில?
12: கில்லில இருந்து.
11: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றிங்கம்மா.
13: தும் தும் தும் சக், தும் சக், தும் தும்

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
5: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 விடுகதை வண்ணத்துரிகை. நேரமும் 4:46 ஆயிடுச்சு. இப்ப யார் வரப்போறாங்க
6: பாத்திரலாமா? வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
7: வணக்கம் மேடம். நான் காங்கயம் ஏறுசலவத்தில இருந்து கணேசன் பேசுறேன்.
6: கணேசன், எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
6: அங்கெல்லாம் சூப்பரா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு விடுகதை கேட்கலாமா உங்கள்ட்ட?

0: கேளுங்க, இந்த நாட்டாமின்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல
1: அவங்களுக்கான
2: வந்து வேற ஒரு
1: லீவு போட்டுக்கிறாரு. ஆமா, பஞ்சாயத்துக்கு போயிருக்கிறாரு. இன்னைக்கு எங்க ரெண்டு பேரும் அப்பாயின்மெண்ட் போயிருக்கிறாரு அவருக்கு அசிஸ்டன்ஸா. அடுத்த வாரம் வந்து அவரு
0: கேளுங்க, விடுகதை கேளுங்க, நான் பதில் தெரிஞ்சு சொல்றேன், இல்லைன்னா நாட்டாமி கேட்டுன்னு
2: சொல்லணும். சரிங்க, ஒரு வீட்டுல 100 பேர் இருக்காங்க, ஆனா அவங்க யாரும் வெளியில வரமாட்டாங்க.
1: அவங்க யாரு?
2: அதுதான் கேள்வி.
0: வரமாட்டாங்களா?
2: ஆமாங்க,
1: அவங்களா நம்மளா கூப்பிட்டாதான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க.
0: பொருள்
2: இல்லங்க, இல்லங்க, பூமியில தாங்க இருக்கு. தெரியலீங்களா? சரி, அடுத்த வாரம் நாட்டாம வந்தனே கேட்டு சொல்லுங்க. அடுத்த நேயர் வந்துட்டாங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்,
1: பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், சாதனா.
1: சாதனா, எங்க இருந்து பேசுறீங்க சாதனா?
3: தேனி மாவட்டம்.
1: என்ன சாதனை எல்லாம் பண்ணிருக்கீங்க சாதனா?
3: ஸ்பீச் பண்ணுவேன் நல்லா தமிழ்ல.
1: அப்படியா?
2: பாருங்களேன்,
1: என்ன ஸ்பீச் பண்ணீங்க இப்போ?
3: ரீசன்ட்டா பண்ணிருக்கீங்க.
2: உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒண்ணு டக்குனு
3: வணக்கம் மட்டும் சொல்லுங்க தமிழ்ல.
1: ஆ, சொல்லுங்க.
3: மாவுண்டு ஒரியுண்டு, மானுண்டு தேனுண்டு, கோவுண்டு கொடியுண்டு, கொடிக்காத்த கொடையுண்டு, பாலுண்ட போதிலே பகுத்துண்டு தமிழுண்டு, மக்கள் சமதர்ம தோற்றமுண்டு என்று உங்கள் அன்பு மாநகரிலிருந்து பேசுகிற கொங்கு தமிழன் முத்தான் முதற்கன் வணக்கம்.
1: அழகா சொல்லிட்டீங்க சாதனா, சூப்பரா சொல்லிட்டீங்க.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: காலேஜுக்கு ஓபன் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ் ஆர்வத்தோட இருக்கிறத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாணவிகள், உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுடலாமா?
2: ஒரு வீட்டுல 100 பேர் இருக்காங்க, ஆனா வெளியில வரமாட்டாங்க.
1: அவங்க யாரு?
3: பலாப்பழமா?
1: பலாப்பழம் இல்லை. நீங்க சொன்ன பதில் கிட்டத்தட்ட சரிதான், ஆனா நாங்க இன்னொரு பதில் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பதில் சொல்லுங்க.
2: அதே மாதிரி ஒரு கூண்டு கூப்பிட்டாரீங்களா? ஒவ்வொருத்தரா எடுக்கலாம்.
1: ஆமா ஆமா, ஒரு ஒருத்தரா வெளியில கூப்பிட்டு வரலாம்.
2: மொத்தமா கூப்பிட்டு வந்தோம்னா முடிஞ்சு போயிடும்.
1: ஆமா, நன்றிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வாங்க.
2: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: தென்காசி மாவட்டம் கரும்பலூர் மாணிக்கவாசகம்.
1: ஐயா, உங்களுக்கான கேள்வி. ஒரு வீட்டுல 100 பேர் இருப்பாங்க, ஆனா வெளியில வரமாட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டோம். பலாப்பழம்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆனா அந்த பதில் இல்ல, எங்களுக்கு வேற பதில் வேணும்னு சொல்லியிருக்கோம். 100
4: ஒரே
1: சின்ன
4: வீட்டுக்குள்ளதாருக்குள்ளதாருப்பாங்க.
2: அடுத்த நேரம் வந்துட்டாங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்ங்க.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
5: நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டியில இருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
1: சண்முகானந்தம் அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி
5: கேளுங்க மேடம்.
2: ஒரு வீட்டுல 100 பேர் இருப்பாங்க, ஆனா வெளியில வரமாட்டாங்க.
1: அவங்க யாரு? சூப்பரா சொல்லிட்டீங்க. பாடல் கொடுத்துடலாங்க, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
7: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
8: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்து.
1: ஆமா, நிறைய க்வெஸ்சன்ஸ், நல்ல ஒரு ஜாலியான ஒரு பதில்கள்.
0: ஆனா ஒரு மணி நேரம் போனதே தெரியல அளவுக்கு பரபரப்பா விறுவிறுப்பா அப்படி சூப்பரா போயிருச்சு.
1: நல்ல பாடல்களும் நல்ல நம்ம நேயர்கள் எல்லாம் கேட்டாங்க. அதனால கேட்ட எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு
0: நாமளும் கிளம்பலாமா?
1: கிளம்பிடலாம்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எஸ் கலைவாணி. கணினியின் கைவண்ணம் பூஜா. இனி நம் கொடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். சிவக்குமன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் 17 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் ரயில் வழித்தடத்தை மேம்படுத்துவதற்காக 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கூறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டி

போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷாய்னா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே.

செவ்வானம் வெக்கம் கொண்டு செவ்வந்தி நிறம் பூசிடும் வேளை, சூரியன் மெல்ல மெல்ல மேகத்தின் மடியில் சாயும் வேளை, பறவைகள் கூடு காண பறக்க தென்றல் தாளாட்டு பாட, மரங்கள் நிழல் விரிக்க மாலை நேரம் மனதை உருடும் வேளை, மனதில் பூக்கும் மகிழ்ச்சியின் பூக்களோடு இதயத்தில் சிவக்கிறது கோடை பண்பலை நூற்புழி ஐந்தின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். விரைவில் திருச்சி சாரதாசில்
5: பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

காதலின் கீதங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொற்புழி ஐந்தும் சித்திர செவ்வானம். மாலைவானம் மயங்கும் வேளையில் மௌனமாக வந்தவள் நிலவழி போல் என் நெஞ்சில் நினைவுகளை தூவிச் சென்றாள். தென்றல் வந்து தீண்டும் போதெல்லாம் அவளின் வாசமும் தீண்டுகிறதாம். இதயத்தின் ஓரம் தனிமையில் கூட அவள் பெயர் கேட்கிறது. நிலவு கூட அவளை பார்த்து நாணம் கொண்டு மறுகிறது. இரவு நீளட்டும், நினைவுகள் தொடரட்டும் என்று இசைக்கிறது இப்பாடல்.

நினைவுகளின் ரீங்கார இசையாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நெருப்புழி ஐந்தன் சித்திர செவ்வானம். உன் வாசல் தேடி வரும் தென்றலாக மாறிவிட்டேன். உன் வழிகள் திறக்கும் நேரம் என் உலகம் விடுகிறது. மலர்கள் பேசும் மொழியெல்லாம் உன் சிரிப்பாகிறது. நிலவின் அழகெல்லாம் உன் முகத்தில் தெரிகிறது. நீ அருகிலில்லாத நேரம் நிலவில்லா வானமாகவும், அருகிலிருக்கும் நொடிகள் வாழ்க்கையின் வசந்தமாகிறது. உன் நினைவு வந்த நொடியில் என் இதயமும் இசைக்கிறது. இப்படி

இன்னிசை பூக்களாக மலர்ந்து மனம் வீசி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுபொழி ஐந்தின் சித்திர செவ்வானம். செந்தமிழ் தேனாய் சிந்தையில் வந்து சொல்லாத உணர்வுகளையும் சொல்லாக தந்து எழுத்தில் இசை சேர்த்து இசையில் உயிர் சேர்த்து இதயத்தில் வாசலில் இனிய கவிதையாக தமிழின் அழகை தாங்கி தென்றல் காற்றாக காதல் கனவை தூவி காவிய கீதமாக இசைக்கிறது இப்பாடல்.

5:26 செய்வோவியம் தீட்டிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 100.5 சித்திர செவ்வானம். வார்த்தைகளின்றி விழிகள் பேசியதிலே புரிந்து கொண்டான் இது காதல் என்று. அவளின் ஒரு பார்வை போதும் 1000 கவிதைகள் பிறக்க. அவள் விழிகளில் விழுந்த அவனால் அதில் நீந்தி வெளியே வர முடியவில்லையாம். அவள் சிரிக்கும் போதெல்லாம் நிலவும் பொறாமைப்படுகிறது. அவள் அருகில் வரும் வேளையெல்லாம் இதயமும் இசைக்கிறது காதல் குரலாக இப்பாடலாக.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

இசை ஓவியம் தீட்டும் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை நொறுப்புழையில் இசைத்துக் கொண்டிருக்கிறது சித்திர செவ்வானம். வானம் தேடும் பறவையைப் போல் அவன் மனம் அவளை தேடுகிறது. தூரம் பிரிந்தாலும் நினைவுகள் என்னவோ அவன் அருகிலேயே இருக்கிறது. வெள்ளை புறா சிறகடித்து வானெங்கும் பறக்கிறது. ஆனால் அவன் நினைவுகள் மட்டும் அவளை சுற்றியே பறக்கிறது. அவள் இல்லாத பாதை நிசப்தமாக இருக்கிறது. அவள் வந்துவிட்டால் அவன் வாழ்க்கை என்னவோ மீண்டும் இசையாகுமே என்று காதலால் உருகி தவிக்கிறான் இப்பாடலில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: விரைவு திருச்சி சாரதாசில்.
3: இன்னிசை கீதங்களால் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நெருப்புழி ஐந்தன் சித்திர செவ்வானம். நெற்றியில் அவள் வைத்த சிறு பொட்டு கூட அவன் நெஞ்சில் 1000 கவிதையாகிறது. அவளின் விழி பேசும் போது வார்த்தைகள் தேவையில்லை. சிரித்தால் இந்த உலகமே அழகாகிறதாம். அவள் கடந்து செல்லும் பாதையில் பூக்கள் அதுவாகவே மலர்கிறது. அதை பார்க்கும் வேளையில் என் இதயமும் இசைக்கிறது. நெற்றிப்பொட்டில் தொடங்கி அவளின் அழகு காதலாக தொடர்கிறது இப்பாடலில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம்.

0: அத்தியாயம் 35, தாயும் மகனும் தொடர்ச்சி. குள்ளன் அன்றிரவு நடு ஜாமத்தில் சிவனடியாரை கபாலிகர்கள் பலி கொடுக்க போவதாக சொன்னான். அதை கேட்ட அருள்மொழி ராணி மிகவும் வேதனையடைந்தார். விக்ரமனோ பொன்னனிடம் சிவனடியாரை காப்பாற்ற வேண்டும் என்றான். அதெப்படி முடியும்? இன்றிரவு நாம் மாமல்லபுரம் போய் சேராவிட்டால் என்று நிறுத்தினான் பொன்னன். இனி சேராமல் போனால் என்ன பொன்னா, கப்பல் போய்விடும், அவ்வளவுதானே என்றான் விக்ரமன். அப்போது பொன்னன் அருள்மொழி ராணியை பார்த்து, அம்மா, இவரை பெரும் அபாயம் சூழ்ந்திருக்கிறது. தேச பிரஷ்டமானவர் திரும்பி வருவதற்கு தண்டனை என்னவென்று தங்களுக்கு தெரியாதா? இவர் இங்கே வந்திருப்பது மாரப்ப பூபதிக்கு தெரிந்து காஞ்சி சக்கரவர்த்திக்கும் தெரியப்படுத்திவிட்டார். நாளை காலைக்குள் இவர் மாமல்லபுரம் போய் கப்பலில் ஏறியாக வேண்டும். இல்லாவிட்டால் தப்புவது அரிது. இப்போது சிவனடியாரை காப்பாற்றுவதற்காக போனால் பிறகு இவருடைய உயிருக்கே ஆபத்துதான். நீங்களே சொல்லுங்கள், இவர் என்ன செய்ய வேண்டுமென்று என்றான். அருள்மொழி ராணி பெரும் திகைப்புக்கு உள்ளானாள். விக்ரமன் அன்னையை பார்த்து, அம்மா, பார்த்திப மகாராஜாவின் வீரபத்தினி, இந்த நிலைமையில் நான் என்ன செய்ய வேண்டும் சொல்? நமக்கு பரோபகாரம் செய்திருக்கும் மகானுக்கு ஆபத்து வந்திருக்கும் போது என்னுடைய உயிருக்கு பயந்து ஓடுவதா? என் தந்தை உயிரோடு இருந்தால் இப்படி நான் செய்வதை விரும்புவாரா என்றான். சுவரை வைத்துக் கொண்டுதான் சித்திரம் எழுத வேண்டும். இவர் பிழைத்திராவிட்டால் பார்த்திப மகாராஜாவின் கனவுகளை நிறைவேற்றுவது எப்படி என்றான் பொன்னன். அருள்மொழி ராணி இரண்டு பேரையும் மாறி மாறி பார்த்தாள். கடைசியில் பொன்னனை பார்த்து, பொன்னா, என்னை கல் நெஞ்சமுடையவள், பிள்ளையிடம் பாசமில்லாதவள் என்று ஒருவேளை நினைப்பாய். ஆனாலும் என் மனத்தில் உள்ளதை சொல்லுகிறேன். நமக்கு எவ்வளவோ உபகாரம் செய்திருக்கும் ஒருவருக்கு ஆபத்து வந்திருக்கும் போது என் பிள்ளை உயிருக்கு பயந்து ஓடினான் என்ற பேச்சை கேட்க நான் விரும்பவில்லை என்றாள். உடனே விக்ரமன் தாயாரின் பாதங்களில் நமஸ்கரித்து எழுந்து அம்மா, நீதான் வீரத்தாய், பார்த்திப மகாராஜாவுக்குரிய வீரபத்தினி என்று குதூகலத்துடன் உரைத்தான். பிறகு பொன்னனை பார்த்து, கிளம்பு பொன்னா, இன்னும் என்ன யோசனை என்றான். எங்கே கிளம்பி போவது? பலி எங்கே நடக்கிறதென்று யாருக்கு தெரியும் என்றான் பொன்னன். ஹி ஹி ஹி, நான் வழிகாட்டுகிறேன், என்னை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சித்திர குள்ளனின் குரல் கேட்டது. குள்ளனுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டன. அவன் கையில் ஒரு தீவர்த்தியை கொடுத்தார்கள். விக்ரமனும் பொன்னனும் குதிரைகள் மேல் ஏறிக்கொண்டார்கள். குள்ளன் கையில் தீவர்த்தியுடன் மேற்கு நோக்கி காட்டு வழியில் விரைந்து செல்ல விக்ரமனும் பொன்னனும் அவனை தொடர்ந்து பின்னால் சென்றார்கள். அத்தியாயம் 35, தாயும் மகனும் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 36, பலிபீடம். நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

இன்னொரு புள்ளி ஐந்தின் சித்திரச்சப்பானம். புது பாதை, புது பயணம், புது கனவு என கவலை மறந்து கனவுகளோடு ஒரு அழகிய பயணம். சாலை நீளம் தூரம் கூட சந்தோஷமாக அழைக்கிறது. போகும் வழி அழகென்றால் வாழ்க்கையும் அழகாகிறது. அழகிய வாழ்க்கையை ஆழமான மகிழ்ச்சியானதாக மாற்ற புது ரூட்டில் புது வாழ்க்கையை புது மலர்களாக இசைமானில் விரிக்கிறது இப்பாடல்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாலைநேர தென்றலாக மனம் வருடிய இனிசை கீதங்கள், நிலவொளியின் மென்மையை தழுவும் இரவின் இனிமை, இதயம் வருட விழிகளில் விழுந்த இனிய நினைவுகள், மௌனம் பாடத் தொடங்கும் மனதின் மொழி பேசி இசைத்தன்றல் இனிசை தென்றலாக இதயங்களை மகிழ்வித்து சென்றது கோடை பண்பலையின் நூறுபுழி ஐந்தின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பூசியா.

வழிபாடு என்பது கிராம தெய்வதையாக விளங்கும் பெண் தெய்வத்தை வணங்குவது என்ற ஆதிக்கால சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்பட்டது. கிராமத்தை காத்தருளும் தெய்வம் என்பதால் ஊர் எல்லையிலேயே ஒரு கோயில் அமைத்து அங்கே அம்மனை மக்கள் வழிபட்டு வந்தார்கள். உள்ளூர் மக்கள் மட்டுமல்ல, வெளியூரிலிருந்து குறிப்பிட்ட கிராமத்துக்கு வரும் பயணிகள் அந்த கோயிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு அதன் பிறகே ஊருக்குள் வரும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாலாவட்டத்தில் கிராமம் விரிவடைய அது நாள் வரை தம்மை காத்து அருளிய அம்மனுக்கு உரிய மரியாதை செலுத்த வேண்டி அம்மனுக்கு ஊருக்குள்ளேயே கோவில் நிர்மாணித்தார்கள். தினமும் கோயிலுக்கு சென்று அம்பிகையை வழிபடுவதே தன் குடும்பத்து மூதாட்டியைப் போல அன்னையை போற்றும் உறவாக அது மாறியது. அதனால்தான் இப்போதும் பல கிராமங்களில் ஊர் எல்லையில் இருக்கும் அம்மன் கோயில்களை சுற்றிலும் குடியிருப்புகள் அமைந்து வருகின்றன. ஆதிசங்கரர் நிர்ணயித்த ஆறு வழிபாடுகளில் சாக்தம் என்ற சக்தி வழிபாடு குறிப்பிடத்தக்கது. அதாவது அம்மன் வழிபாடு. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவில் கோயில் எதுவும் உருவாகாத காலத்தில் தெய்வத்துக்கு தம் நன்றி கடனை செலுத்தும் வகையில் மக்கள் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே சிறியதாக கோயில் அமைத்து அதில் அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள். இந்த கிராம தெய்வதை வழிபாடே காலம் செல்ல செல்ல ஊருக்குள் கோயில் மற்றும் அங்கே அம்மன் வழிபாடு என்ற முன்னேற்றம் கண்டது. இத்தகைய ஆலயங்களில் ஒன்றுதான் இளஞ்சாவூர் என்னும் தலத்தில் அமைந்திருக்கும் மாரியம்மன் கோயில்.

0: அம்மன் நின்றால் அன்னைதானே, அந்த அன்னைக்கு உலகோர் அனைவரும் குழந்தைகள்தானே. ஆகவே அன்னையின் பக்தர்கள் அனைவரும் ஒரே இனம்தானே. இந்த உண்மையை நிரூபித்திருக்கிறது இளஞ்சாவூர் அம்மன் கோயில். சைவர்கள் பொதுவாக சிவன் கோயிலுக்கு செல்வது, வைணவர்கள் என்றால் பெருமாள் கோயிலுக்கு போவது என்ற பாரம்பரிய வழிபாட்டு முறையிலிருந்து அனைவருமே மாறி இந்த கோயிலுக்கு எந்த பாகுபாடும் பாராமல் மாரியம்மனை மிகுந்த உற்சாகத்துடன் வழிபடுகிறார்கள். இந்த தலத்தில் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படும் பூச்சொரியல் விழாவை காண்போருக்கு இந்த எண்ணம் தான் மேலோங்கும். அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்வுடன் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறும் நிகழ்ச்சி இது. அதோடு பொங்கல் விழா, தேரோட்ட விழா போன்றவையும் கிராமிய பாரம்பரிய கலைகளான புராண நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள், கரகாட்டங்கள் ஆகிய பக்தி சார்ந்த அம்சங்களுடன் அமோகமாக நடைபெறுகின்றன. இன்றளவும் இந்த சம்பிரதாயத்தில் கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ளாமல் கடைபிடித்து வருகிறார்கள் ஊர் மக்கள். இவ்வாறு கலந்து கொள்வதற்காக வெளிநகரம், மாநிலம், ஏன் வெளிநாட்டிற்கு புலம்பெயர்ந்தவர்களும் கூட ஒன்று கூடுவது அம்மன் அருளஞ்சி வேறில்லை. இங்கு நடைபெறும் பொங்கல் விழாவை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். மாரியம்மனாக வேடம் தரித்த பூசாரி தன் தலையில் கரகத்தை சுமந்தபடி தாரை தப்பட்டை நாயின் இசைக்கு ஏற்ப நடனமாடி திருமயம் நகரிலிருந்து இளஞ்சாவூர் மாரியம்மன் ஆலயத்துக்கு செல்வார். கருவறையில் அந்த கரக குடத்தை வைத்து ஒரு கூரிய கத்தியை குடத்தின் விளிம்பில் குத்தி நிறுத்துவார். கத்தி குத்திட்டு நின்றால் அந்த வருடம் அந்த பகுதியில் நல்ல மழை நிச்சயம் என்பது நம்பிக்கை. இந்த காட்சியை கண்டு பரவசமடைவார்கள் பக்தர்கள். கோயிலின் தரிசன நேரம் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை. புதுக்கோட்டை மாவட்டம் இளஞ்சியாவூர் மாரியம்மன். உலகோர் அனைவருக்கும் ஆனந்த அருள் பாலிக்கும் மாரியம்மன் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்துக்கு அருகிலேயே அமைந்திருக்கிறது.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சை வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: பரம்பரை குணம் பரம்பரை குணம்ங்கிறாங்களே என்ன அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன பரம்பரை குணம்னா என்ன அப்படின்னா, இப்போ அவ்வை சொல்கிற மாதிரி நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அப்படிம்பாங்க. சில இதெல்லாம் பாரம்பரியமாக ஹெரிடிட்டியில் வரணுங்கிறாங்க. அது எப்படி அந்த ஹெரிடிட்டியில் வரும் அப்படின்னா, இதில் என்ன தெரியுங்களா, நட்பழக்கமுடைய குடும்பத்தில் வருகிறவர்களுக்கு குணம் அதே நல்ல குணமாக இருக்கும். இங்கே இனமோ ஜாதியோ பணமோ நிறமோ எதுவுமே வராது. உவே சாமிநாத அவர்கள் தன்னுடைய கண்டதும் கேட்டதும் என்கின்ற ஒரு தொகுதியில் கற்று எழுதியிருந்தார். நான் படித்து ரொம்ப வியந்து போனது அந்த கட்டுரை தான். என்ன அப்படின்னா, ஒரு புலவர் சோழ நாட்டிலேருந்து பாண்டி நாட்டுக்கு வர்றார். அப்படி வர்றபோது ஒன்றும் இல்லை, திருச்சியிலேருந்து மதுரைக்கு வந்தார்னு வச்சுங்களேன், சோழ நாடு பாண்டி நாடுன்னா உடனே அவர் ஏதோ கப்பலில் வந்தார் நினைக்கப்படாது. அப்படி வர்றபோது அங்கே திருமயம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு அவர் போகிறார். அப்படி போகிறப்ப அந்த ஊர் அங்கேருந்து ஒரு 10 மைல் தொலைவில் இருக்குங்கிறாங்க. புலவரும் நடந்து களைப்பால் இருக்கார். அப்போ அங்கேருந்த ஒரு மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டின்னு இருக்கு, வண்டிக்காரர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா நான் வந்து இன்ன ஊருக்கு போகிறேன், அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார், என்னை வர சொல்லியிருக்காரு, நான் அங்கே போயிட்டு அவரை பார்த்தேன்னா எனக்கு பணம் கொடுப்பாரு, உங்களுக்கு நான் வண்டிக்குரிய பணம் வாங்கி தர்றேன். உடனே அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், ஒரு பணம், அந்த காலத்தில் ரொம்ப பெருசாது, ஒரு பணம் எனக்கு தரணும், சரி, மாட்டுக்கு வைக்கோல் தரணும், சரி, காலை சாப்பாடு எனக்கு போடணும், சரி, அப்போ ஏறிக்கிங்க. உடனே அந்த வண்டியில் ஏறிக்கிட்டார். இரவு அந்த மாட்டை வண்டியை அவர் ஓட்டுறாரு, நிலவில் வண்டி போகுது. இப்போ இந்த வண்டிக்காரர் அவர்கிட்ட

0: கேட்டாரா, நீங்க யாரு, யா எதுக்கு இவரை பார்க்க வர்றீங்க? அப்ப அவர் சொல்லியிருக்காரு, நாங்க சோழ நாட்டில் வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு ஜமீன்தார்ட்ட நாங்க இருந்தோம். அந்த ஜமீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதாகி போயிடுச்சு. அதுல எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை. பிறகு எங்களுடைய குடும்பம் ரொம்ப வறுமையாயிருச்சு. நான் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு ஊரா வந்து இவருடைய பேரை கேள்விப்பட்டு இவர்கிட்ட நான் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்கிறதுக்காக வந்தேன் சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறார் அந்த புலவர். இரவெல்லாம் வண்டி ஓடுது. விடிய காலையில் அந்த ஊருக்கு போயாச்சு. போன உடனே அந்த வண்டிக்காரர் அவர் எழுப்புறாரு. இவர் இருக்க சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் அந்த ஜமீன்தாரை பார்த்தோன்னே ஜமீன்தார் இவரை வரவேற்று, வாங்க நீங்கள் இங்கே தங்கி தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த வெளியில் வண்டிக்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு பணம் கொடுத்துடலாம். அப்புறம் சாப்பாடும் போடணும், அந்த மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சிடலாம் சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டார். போய் காரியஸ்தர்கிட்ட ஒரு பணம் வாங்கி கொடுப்போ போனார். போனவர் திரும்பி வந்து, அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு. ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு? கூட கேட்குறானோ. புலவருக்கு ஒரு அதிர்ச்சி வந்துருச்சு. ஐயோ பாவம், வந்த உடனே இழுத்து விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உடனே போயிருக்காரு. பின்னாடியே ஜமீன்தாரும் போயிருக்காரு. போன உடனே அந்த வண்டிக்காரர் நிற்கிறார். ஐயா, நம்ம பேசுறது ஒரு பணம் தான், அந்த ஒரு பணத்து படி தான் நான் கொடுக்கணும். சாப்பாடு போடுறாங்க, வைக்கலும் தர்றாங்க, வாங்கிக்கிறணும், ஏன் வேணாங்கிறீங்க? அவர் சொன்னார், இல்லை வேண்டாம். ஏன் யான்னு கேட்டார் இவர், இந்த புலவர். நீங்கள் இரவெல்லாம் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, வெங்கலப்ப நாயக்கருடைய ஜமீன் குடும்பம், அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு நான் தான். கொடுத்த இடத்தில் நாங்கள் ஒருபோதும் பணத்தை திரும்ப வாங்குகிற வழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க, எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் பெறமாட்டேன் சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிட்டு அந்த சாட்டை அப்படி சுற்றி கொண்டு கம்பீரமாக அந்த வண்டி புறப்பட்டது. இந்த கதையை முடிக்கிற போது நமக்கு என்ன தெரியுங்களா, அந்த மாடும் பட்னி, வண்டியோட்டியும் பட்னியாக தான் இருக்கிறாரு. ஆனாலும் கூட கொடுத்த பரம்பரையிலிருந்து வந்ததன் காரணமாக ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்கின்ற அந்த குணம் இருக்கு பாருங்க. பரம்பரை குணம் என்பது சாதாரணம் இல்லைங்க. எனக்கு பரம்பரையே கிடையாதுங்கிறதெல்லாம் இதில்லை. முன்னோர்களுடைய பாதிப்பு இல்லாமல் வந்துடமாட்டோம். நல்ல குணங்கள் எல்லாம் முன்னோர்களிருந்து வந்தால் அவற்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் சொல்ற போதும் என்ன பெருமை ஏற்படுதுன்னா, பாரம்பரியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய முன்னோர்கள் உணர்த்தி வைத்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமணிகள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. முன்னந்தி பொழுதில் இன்னிசை பாடல்களை இதமாக பாட வருகிறது கோடை பண்பலையின் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில். உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

நேரம் சரியாக மாலை 6:16. இது கோடை பண்பலை 100.5 இன் கதம்ப மலர்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

0: நமது கோடை பண்பலை 100.5 நாளை வளமர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. 9 மணிக்கு வானவில், நாளைய வானவில்லின் வண்ணம் நான் கண்ட பெருந்தோல்வி. காலை 11 மணிக்கு ஒரே நபரின் பாடல்களோடு பயணிக்க இருக்கிறது பாட்டு பட்டாளம். பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், கண்டுபிடி கண்டுபிடி என்ற விளையாட்டோடு. 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு வென்றார் வந்தார், சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கிறார் மதுரை மாவட்டம் குருபரன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் விளாங்குளம் செல்வராஜு அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோடு வலம் வர இருக்கிறது நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைடு ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

பெரிய பழுவேட்டரையர் தன்னுடைய மூத்த வயதிலே ஒரு இளவயதுடைய பெண்ணான நந்தினி தேவியை மணந்திருக்கிறார். பெரிய பழுவேட்டரையர் மீது தான் ஐயப்படவில்லை என்றும், அவர் மணந்து கொண்ட நந்தினி தேவியின் பேரில்தான் தான் முழுமையாக சந்தேகம் கொண்டிருப்பதாகவும், அவரை பார்க்க பல மந்திரவாதிகள் என்ற பெயரில் பல ஆசாமிகள் வருவதாகவும், அவர்கள் சதிகாரர்கள்

0: என்று தாம் ஐயப்படுவதாக முதன்மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தார். அதற்கு சக்கரவர்த்தி,
1: எதை பற்றி வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் சந்தேகிக்கலாம், ருசு ஏதேனும் உண்டா?
2: மன்னர் மன்னா, இன்றைய தினம் பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையையும் பொக்கிஷ நிலவரையையும் சோதனை போட்டார். ஒருவேளை ருசு கிடைக்கலாம்.
1: இதைக் காட்டிலும் எனக்கு பெரியமில்லாத காரியத்தை இதுவரை யாரும் சொன்னது கிடையாது. அனிருத்தரே, நீர் எனக்கு மட்டும் நண்பர், பழுவேட்டரையர் எனக்கு முன் மூன்று தலைமுறையைச் சேர்ந்த சோழ சக்கரவர்த்திகளுக்கு உயிருக்குயிரான நண்பர். சோழ குலத்துக்கு இரும்பு கவசம் போன்றவர். சோழர்களின் பகைவர்களுக்கு இந்திரனுடைய வஜ்ராயுதம் போன்றவர். அப்படிப்பட்டவருடைய மாளிகையை அவர் இல்லாத போது சோதனை போடுவதா? பழுவேட்டரையர் தம் அரண்மனையில் சதிகாரர்களுக்கு இடம் கொடுக்கிறார் என்று நம்புவதைக் காட்டிலும் மலையமான் மகள் மருந்து என்று சொல்லி எனக்கு நஞ்சை கொடுக்கிறாள் என்று நம்புவேன்.
2: சக்கரவர்த்தி, பழுவேட்டரையருக்கு தெரிந்து இது நடைபெறவில்லை. மோகத்தினால் கண்ணிழந்திருக்கும் பழுவேட்டரையருக்கு தம் எதிரில் நடப்பது தெரியவில்லை. அவர் அறியாமலே அவருடைய மாளிகை சதிகாரர்களின் தலைமை ஸ்தானமாக இருந்து வருகிறது. பழுவூர் இளையராணியே சதிகாரர்களோடு சேர்ந்தவள் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறது.
1: அந்த பேதை பெண்ணை குறித்து இன்னும் என்ன அவதூறு சொல்லப் போகிறீர்கள்?
2: சில நாளைக்கு முன்பு திருப்புறம்பயம் காட்டில் பிருத்திவிபதியின் பள்ளிப்படைக்கு அருகில் நள்ளிரவு வேளையில் மகுடாபிஷேக வைபவம் ஒன்று நடந்தது. ஒரு 5 வயது பிள்ளை சிங்காதனத்தில் உட்கார வைத்து பாண்டிய மன்னன் என்றும் பட்டம் சூட்டினார்கள். இந்த மகுடாபிஷேக வைபவத்தில் கலந்து கொண்டவர்கள் சோழ குலத்தை அடியோடு நிர்மூலம் செய்வதாகவும் சபதம் எடுத்து கொண்டார்கள்.
1: முதன்மந்திரி, இந்த செய்தியை சொல்லி என்னை பயப்படுத்தலாம் என்று உத்தேசமா? என் கைகால்கள் நடுங்கும் என்று எதிர்பார்த்தீரா?
2: இல்லை சக்கரவர்த்தி, இல்லை. அந்த கேலிக்கூத்தை நான் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அப்படி சபதம் எடுத்துக்கொண்ட சதிகாரர் கூட்டத்தில் பழுவூர் இளையராணியும் இருந்தாள் என்பதை தங்களிடம் சொல்ல விரும்பினேன்.
1: அதையெல்லாம் அருகில் இருந்து பார்த்துவிட்டு வந்து தங்களுக்கு தெரிவித்த புத்திசாலி யார் அதோ நிற்கிறானே, தங்களுடைய அருமை சீடன், அவன்தானே?
2: எல்லாம் முடிந்த பிறகு இவன் அங்கே போய் சேர்ந்தான். நேரில் பார்த்தவன் வாணர் குலத்து வந்தியத்தேவன்.
1: இங்கே ஒரு தடவை வந்துவிட்டு தப்பி ஓடி போனானே, அந்த ஒற்றனையா சொல்லுகிறீர்?
2: அவன் ஒற்றன் அல்ல பிரபு, தங்கள் திருக்குமாரன் ஆதித்த கரிகாலனின் அந்தரங்கத்துக்குரிய நண்பன்.
1: கரிகாலனுக்கு இப்படிப்பட்ட அந்தரங்க நண்பர்கள் எத்தனையோ பேர். ஒருவர் சொன்னது போல இன்னொருவர் சொல்ல மாட்டார்கள். அவன் கூறியது உண்மையாகவே இருக்கட்டும். அதற்காக இப்போது செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. பெரிய பழுவேட்டரையரும் இங்கே இல்லை, அவருடைய இளையராணியும் இல்லை. அவர்கள் திரும்பி வந்த பிறகு விசாரித்துக் கொள்ளலாம். முதன்மந்திரி, பழுவோர் இளையராணியை பற்றி நீங்கள் சொல்ல சொல்ல அத்தகைய அதிசயமான பெண்ணை பார்க்க வேண்டும் என்று எனக்கே ஆர்வம் உண்டாகிவிட்டது. பழுவேட்டரையர் கல்யாணம் செய்து கொண்டு வந்தபோது எனக்கு ஏற்பட்ட அருவறுப்பினால் அந்த பெண்ணை என் முன்னால் அழைத்து வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். அதனாலேயே அவளுக்கு ஒருவேளை என் பேரில் கோபம் உண்டாகிவிட்டதோ என்னமோ தெரியவில்லை. பெரிய பழுவேட்டரையர் இம்முறை திரும்பி வந்ததும் அவருடைய இளையராணியை அழைத்து வரச் செய்து அவளுடைய கோபத்தை தீர்க்கப்போ

0: போகிறேன். சக்கரவர்த்தி, நான் விரும்புவதும் அதுதான். நந்தினி தேவியின் கோபத்தை தணிப்பதற்கு இன்னும் முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன. நந்தினி வந்து சேரும் வரையில் ஈழத்து அரசி நமது அரண்மனையில் இருப்பதற்கு அனுமதி தர வேண்டும்.
1: ஆஹா, அவளை ஈழத்து அரசியாக முடிச்சூட்டி விட்டீர்கள் அல்லவா? போகட்டும், அவளுக்கும் பழுவூர் அணிக்கும் என்ன சம்பந்தம்?
0: அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் பிரபு. இருவரும் நேருக்கு நேர் சந்தித்தால் ஒருவேளை அந்த சம்பந்தம் தெரிய வரலாம். நந்தினி தேவி சோழ குலத்தின் மீது கொண்டிருக்கும் பகையும் ஒருவேளை மாறலாம்.
1: மந்திரி, ஒரு பெண்ணின் பகையை குறித்து நீங்கள் இவ்வளவு கவலைப்படுவது ஆச்சரியமாயிருக்கிறது.
0: நந்தினி தேவியின் பகையை குறித்து கவலைப்பட காரணம் இருக்கிறது. அதை நான் சொல்வது உசிதமாயிருக்குமா என்று அஞ்சுகிறேன்.
1: தாங்கள் சொல்ல தயங்குவதை வேறு யார் என்னிடம் சொல்ல முடியும்? மிச்சம் வைக்காமல் சொல்லிவிடுங்கள்
2: என்றார் சக்கரவர்த்தி. முதன் மந்திரி சிறிது யோசனை செய்துவிட்டு கூறினார்,
0: மன்னர் பெருமானே, இப்போது நான் கூறப்போவது மிகச் சிக்கலான விஷயம். தங்களுக்கு அது உகந்ததாயிருக்க முடியாது. ஆயினும் பொறுமையுடன் கேட்க வேண்டும். நந்தினி தேவியையும் மந்தாகினி தேவியையும் பார்த்தவர்கள் அனைவரும் அவர்களுடைய தோற்றத்தின் ஒற்றுமையை குறித்து அதிசயிக்கிறார்கள்.
1: உலகில் இப்படி எத்தனையோ அதிசயங்கள் இருக்கின்றன. ஒரு மரத்தைப் போல இன்னொரு மரம் இருக்கிறது. ஒரு பைத்தியம் போல இன்னொரு பைத்தியம் இருக்கிறது.
0: ஆனால் ஒரு மரம் இன்னொரு மரத்தைப் போல வேஷம் போட்டு நடப்பதில்லை. ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தின் ஆவியைப் போல வந்து சக்கரவர்த்தியை இம்சிப்பதில்லை.
1: என்ன சொல்கிறீர் முதன் மந்திரி?
0: மந்தாகினி தேவியின் ஆவி தங்களை இரவு நேரங்களில் வந்து இம்சிப்பதாக எண்ணி தாங்கள் வேதனைப்பட்டு வந்தீர்கள்.
1: அவளுடைய ஆவி வரவில்லை, அவளே வந்தாள் என்று சொல்கிறீரோ?
0: இல்லை இல்லை, பழுவூர் ராணி இளையராணி மந்தாகினியின் ஆவியாக நடித்து தங்களை இம்சித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன்.
2: சுந்தர சோழர் சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கோப வெறி பொங்க,
1: நீங்கள் இப்போது சொல்வது மட்டும் உண்மை என்று ஏற்பட்டால் அந்த ராட்சசியை என் கையினாலேயே கழுத்தை நிறுத்து
2: என்று கூறுவதற்குள் முதன் மந்திரி குறுக்கிட்டு,
0: வேண்டாம் வேண்டாம் சக்கரவர்த்தி, தங்கள் வாயால் அப்படி ஒன்றும் சபதம் கூற வேண்டாம்
2: என்று பரபரப்புடன் சொன்னார்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: பிரபு, இவர் கரையர் மகள் என்பது உண்மைதான். இவர் இறக்கவில்லை என்பதும் உண்மைதான். சக்கரவர்த்தி, நான் பெரிய குற்றவாளி. நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை. இப்படி மனமுருகி வேண்டியும் சுந்தர சோழர் அமைதி அடையல. அனிருத்தரின் எந்த விளக்கத்தையும் ஏற்க மறுத்துக்கிட்டு வரதை பார்க்குறோம். பொக்கிஷ நிலவரையிலிருந்து புதிய பொற்காசுகள் ஆபத்துதவிகள் கூட்டத்தின் மத்தியில் குவியலாக கொட்டப்பட்டிருந்ததை தமது சீடன் திருமலை பார்த்ததை குறிப்பிட்டதும் இந்த செய்தியை ஹரிச்சந்திரனே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு சொல்லிடுறார் சக்கரவர்த்தி. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் பேரரசரின் தற்போதைய மனநிலைக்கு. நல்லது. சில சொற்கள் தொடர்கள் பற்றின குறிப்புகள், ருசு ஆதாரம் நிரூபணம் சான்று இதையெல்லாம் குறிப்பது. அரபு மொழியிலிருந்து வந்த சொல். ருஜுஹு என்றால் திரும்பிய பின்னோக்கிய, அதாவது ஒரு விஷயத்தின் மூலத்தை ஆதாரத்தை நோக்கி செல்வது. பேச்சு வழக்கில் ருஜு ஸ்தலம் இடம், ஸ்தல் உறுதியாக நிற்பது. வேர்ச்சொல் த நிலையான, ஸ்தானம் நிற்றல் நிலைத்திருத்தல், ஸ்திதி நிலை, ஸ்திரம் உறுதியான சீரான, இப்படி பல சொற்களை உருவாக்குது. ஆன்மீகத்தில் தலம் தலம் வழிபடும் புனிதமான இடம், மூர்த்தி தலம் தீர்

முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. தாய்மானவரின் பராபர கண்ணி. கோவிலில் வீட்டிருந்து அருளும் மூலவர் திருத்தலம், திருக்குளம் இந்த மூணையும் முறையாக வழிபடுவோர்க்கு ஞானத்தை ஊட்டும் குருநாதர் தாமே வந்து அமைவார். நிர்மூலம், வேரோடு அழிப்பது, அதாவது மீண்டும் தலையெடுக்க முடியாதபடி செய்வது. மூலம் வேர், நிர் என்கிற முன்னோட்டு அற்ற என்ற பொருளை தரும் நிர்மூலம் என்கிற சொல்ல உருவாக்குது. இதற்கு இணையான தொடர் ஆழி மூழி. கடலில் மூழ்கி போன பொருள் கண்ணுக்கு தெரியாமல் மறைவது பெரும்பாலும் போர் வெற்றியை குறிக்கும். ஆச்சரியம், வியப்பு, அதிசயம், ஆச்சரியம் என்பதிலிருந்து வந்தது. ஆ என்கிற முன்னோட்டு முழுமையாக என்ற அர்த்தத்தில் சரிய நடைபெறும் என்கிற சொல்லோடு இணைஞ்சு ஆச்சரியம் என்ற தொடரை உருவாக்குது. இயல்பான நடைமுறைக்கு மாறாக வியப்பு அடையும்படியா செய்கிற நிகழ்ச்சி

0: ஆச்சரியம் என்பதிலிருந்து வந்தது. ஆ என்கிற முன்னோட்டு முழுமையாக என்ற அர்த்தத்தில் சரிய நடைபெறும் என்கிற சொல்லோடு இணைஞ்சு ஆச்சரியம் என்ற தொடரை உருவாக்குது. இயல்பான நடைமுறைக்கு மாறாக வியப்பு அடையும்படியா செய்கிற நிகழ்ச்சி ஆச்சரியத்தை தருது. அத்தனை பேரும் பழுவேட்டரையர்களை வெறுக்கும்போது சக்கரவர்த்தி மட்டும் அவங்க பேரில் அசையாத நம்பிக்கை வச்சிருக்கார். இது ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் முதன் மந்திரியின் ஆலோசனைப்படி பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையையும் பொக்கிஷ நிலவரையையும் சோதனை போட இசைந்திருக்கலாம் அல்லவா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

மெல்ல வருடும் இரவின் தென்றலோடு இசைப்பாடும் ஆசை கீதம். மனதின் ஓரத்தில் மெதுவாய் ஒலிக்க மௌனம் கூட கவிதையாகும் வேளையில், காற்றின் விரல்களில் கவிராகம் பிறக்கச் செய்ய தூரத்தில் கேட்கும் ஓசையெல்லாம் நினைவாக மாறி நிலவொளியில் ஆசை கீதம் இசைக்க கோடை பண்பலை நூற்புழி ஐந்தின் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலும் அதுவும் உங்களோட குரல்ல இடம்பெறணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 94 86 28 24 24 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய குரல் பதிவு அனுப்பலாம். உங்கள் விருப்ப பாடலை உங்கள் குரலில் ஒலிக்க காத்திருக்கிறேன் நான், உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: முதல் பாடல் யாருடைய விருப்பத்தில் எங்கிருந்து யார் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
1: என்னுடைய பேர் அப்துல் காதர். நான் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கேருந்து பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் வந்து இனியவளே படத்திலிருந்து மலரோடு பிறந்தவளா அப்படின்ற பாடல் போடுங்க. நன்றி.

இன்னிசை மலர்களாக மலர்ந்து மனம் வீசிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தின் ஆசையில் இருக்கும். ஆசையில் ஒரு குக்கு, உங்கள் பாடலில் உங்கள் விருப்பத்தில் அதுவும் உங்கள் குரல்லையே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்படின்னோடனே நிறைய நேயர்கள் வந்து அப்படியே வரிசையாக அனுப்பிட்டே இருக்காங்கங்க. யார்

0: பாடல் கொடுக்குறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்த பாடல் யாரு கேட்டிருக்காங்க, யாருடைய விருப்பத்துல என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம். என் பெயர் சிவகாமி, திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பிகில் படத்திலிருந்து, உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். படம் பிகில். நன்றி, வணக்கம்.
0: பாடல் கேட்கலாமா? கொடை பண்பலை 100.5 சிவகாமிக்கு மட்டும் இல்லைங்க, அனைவருக்காகவும் பாடல் மாதிரி இருக்க கொடை பண்பலை 100.5.

0: ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனாடா இந்த பாடலெல்லாம் கேட்குறாங்களே, இது ஒருத்தருக்காக கொடுத்தா எப்படிங்க இருக்கும், எல்லாருக்காகவும் கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு பாடலும். அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க, யாருக்காக வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து வனிதா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் டைம் படத்திலிருந்து காதல் நீதானா, அந்த பாடல் வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: காதல் நீதானா அப்படிங்கிற பாடல் டைம் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க வனிதா. வனிதாக்காக மட்டும் இல்லைங்க, அனைவருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்குங்க கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Attention, national recognition for your hard work. For those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices, the Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: கோடை பண்பலை 100.5 இன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர்
3: தங்கள் அன்புடன் பகுதி
4: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101.
4: மின்னஞ்சல் முகவரி
3: kodaifm@gmail.com.
4: கட்சவி இலக்கம்
3: 94-86-28-24-24.

0: 7:21 ஆயாச்சுங்க. நாம ஆசையில் ஒரு கொக்கு நிகழ்ச்சியில் நமக்கு நேயர்களுக்கு பிடித்த நிறைய பாடல்களை கேட்டுட்ருக்கோங்க. அதுலேயும் நிறைய பேர் பாடல் கேட்டுகிட்டே இருக்காங்கங்க. யாருக்கு என்ன பாடலை கொடுக்கறது அப்படின்னு தெரியாத மாதிரி அவ்வளோ நிறைய பாடல்கள் கேட்குறாங்க. அதுவும் அவங்க குரல்லே கேட்கலாம் அப்படின்னு சொன்னோடனே வரிசையாக மெசேஜாக வந்துட்டே இருக்குங்க. அடுத்த பாடல் யாருக்காக வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் திருவூர் ஆய்வாளயம். என் பேர் காளியப்பன். எனக்கு பிடித்த பாடம் மோனிஷா என் மோனிஷா. அதில் எனக்கு பிடித்த பாடல் அலோ அலோ அலோ. நன்றி, வணக்கம்.
0: ஹலோ ஹலோன்னு நம்ம பேச தாங்க செய்வோம். அதையே பாடலாக கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு பாடல் தாங்க இந்த பாடல். அந்த பாடலை கேட்டிருக்காரு காளியப்பனையா. அவருக்காகவும் அனைவருக்காகவும் வந்துட்டு இருக்குங்க கொடை பண்பலை 100.5 இருந்த பாடல்.
2: ஹலோ, மோனிஷா ஹியர். ஹூ இஸ் காலிங்?

0: ஐந்தில் சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக நம்ம கூட ஒரு அருமையான சொந்தம் நம் நிலையம் தேடி வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கங்கய்யா.
1: வணக்கம்.
0: நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள். கோடி பண்பலைக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
1: என்னோடய நேம் வந்து ஜெனோ. நான் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். நான் இங்கே இப்போ மாமா வீட்டுக்கு விசிட்டிங் வந்து
0: மாமா வீட்டுக்கு விடுமுறைக்கு வந்துருக்கீங்க. அப்படியே கோடை பண்பலைக்கு வந்துட்டு வந்துட்டீங்க, நிலையம் தேடி வந்துட்டீங்க. அப்படிதான் பசுமையான தேனியிலிருந்து வந்திருக்கீங்க. எப்படி இருக்கும் தேனி?
1: ரொம்ப பசுமையாக தான் இருக்குங்க சொல்கிற மாதிரி.
0: அதோட கொடைக்கானல் எப்படி இருக்கு இப்போ?
1: கொடைக்கானல் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. நாங்கள் சென்னையில் நான் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற வெயிலுக்கு இங்கே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு.
0: ஆஹா, சென்னை அடுத்து தேனி கொடைக்கானல் ஒரே வந்து நீங்கள் பயணமாக தான் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. எப்படி இப்படி இந்த அனுபவம்லாம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு ஊராக போகும்போது எப்படி இருக்கு?
1: ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு கல்ச்சர், ஒரு ஒரு பழக்கங்கள் இருக்குங்க.
0: ஒன்றும் ஒவ்வொரு அழகு தான். நீங்கள் பண்பலை கேட்குறீங்களா? கோடை பண்பலை கேட்டுருக்கீங்களா? என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: இது வானவில் கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் கேட்டிருக்கேன். வானவில் ரொம்ப பிடிக்கும்.
0: பயிற்சி தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளும் கேளுங்க. இப்போது உங்களுக்காக கோடை பண்பலையிலேருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிமிர் படத்திலிருந்து நெஞ்சில் மாமலை பாடல்.
0: நெஞ்சில் மாமலை இதோ கோடை பண்பலையிலேருந்து உங்களுக்காக வருது. நன்றிங்க.
1: ரொம்ப நன்றிங்க.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்
6: ஏழு மணி 35 நிமிடத்தில் நாம கேட்டு இருக்கோம் கோடை பண்பலை நெருப்புழி 5 ஆசையில் ஒரு குக்கு. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில உங்களுடைய ஆசை பாடல் உங்கள் குரல்லையே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப யாருக்காக யாருடைய விருப்பத்தில் பாடல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
7: கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம் கூறி ஆசையில் ஒரு குக்குவில் விருப்ப பாடல் கேட்பது சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி. விரும்பும் பாடல் நில நில போகுதே நில்லாமல் போகுதே. இந்த பாடல் இடம்பெற்ற படம் அரவான். நன்றி, வணக்கம்.
6: நிலவை பார்த்து ரசிக்கிறதே ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பாடலை கேட்டுட்டே ரசிச்சா இன்னும் எப்படி சூப்பராக இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கள்.

0: 7:42 சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடல் யாருக்காக, யாரு கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா?
1: எனக்கு பிடித்த பாடல் பிரியமானவளை படத்தில் இருந்து என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. கேட்க விரும்புவது பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். நன்றி, வணக்கம்.
0: புவனேஸ்வரிக்காகவும் அனைவருக்காகவும் பாடலும் வந்துட்டே இருக்குங்க கொடை பண்பலை 100.5.

0: பிரியமான ஆசை பாடல்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடல் யாருக்காக, யாருடைய விருப்பத்துல, யாருடைய குரல்ல வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் சந்திரன். படம் உன்னை நினைத்து. பாடல் என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா. நன்றி.
0: தாளாட்டும் சங்கீதம் அனைவரையும் தாளாட்ட வருகிறது கோடை பண்பலை 100.5 இலிருந்து.

0: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ் இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிஃப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிஃப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட் உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
1: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100

ஆசை பாடல்களின் ரீங்கார இசையாக சொல்லாமல் போன வார்த்தைகள் கூட சங்கீதமாக மாறி மெல்ல மெல்ல இசைத்த ஆசை பாடல்கள். காற்றின் ஒவ்வொரு அசைவிலும் கவி வாசம் வீசி இனிய இரவின் ஒவ்வொரு நொடியையும் இன்னிசையாக தந்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஒசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தவிக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1,117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தவிக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தவிக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்தவில்லை என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம்

4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இகா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இனிய இரவு வணக்கம் மாணவ கண்மணிகளே. சேஞ்ச் அலோன் இஸ் பெர்மனன்ட், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற விஷயத்த நம்ம அடிக்கடி கேட்குறோம். அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசலாமா? நாம் அப்பப்போ மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறோம், அதில் ஏதாவது பயனுள்ள விஷயம் இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். புத்தகம் படிக்கும்போது மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை அடிக்கோடு போட்டு வைக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோவை பார்க்குறது வேறு, நிஜமாகவே எக்ஸசைஸ் பண்ணுறது வேறு. நல்ல விஷயங்களை பார்க்குறதாலேயோ படிக்கிறதாலேயோ மட்டும் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வந்துடாது. அதை செயலில் கொண்டு வரும்போது தான் உண்மையான மாற்றம் துவங்கும். சில சமயம் நல்ல விஷயங்களை பார்த்துட்டோமே, தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே நின்றுடுறோம். ஆனால் தெரிஞ்சுக்கிறது ஒரு படினா, அதை செயல்படுத்துறது தான் அடுத்த படி. நம்ம வாழ்க்கையை உண்மையிலேயே உயர்த்தக்கூடிய நல்ல விஷயங்களை தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா, சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட் அப்படின்ற வாக்கியத்துக்கு நம்ம வாழ்க்கையே ஒரு அழகான உதாரணமாக நிச்சயமாக மாறும். இப்படி ஒரு அருமையான விஷயத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டு அப்படியே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது ஆனா அவனா குண்டக்க மண்டக்க என்ற இரண்டு விளையாட்டுகளோடு. ஆனா அவனா நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்தை நீங்க குறிப்பு எழுத்தா வச்சுக்கணும். நான் கேள்வி கேட்கும் போது அந்த எழுத்தை முதல் எழுத்தா வச்சுக்கிட்டு நீங்க பதில கண்டுபிடிக்கணும். குண்டக்க மண்டக்க முதல் கேள்வி கேட்கும்போது அதற்கு சம்மந்தம் இல்லாத பதில் சொல்லணும். இரண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலை சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் அறிமுகமானவர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மற்ற மாணவர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் வாங்க. முன் இணைப்புக்கு 04 54 42 இணைத்து நிகழ்ச்சியில் இன்று உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் ஸ்டாண்டர்டு காத்தான் ராஜா அண்ணாமலை நகர்ல இருந்து அன்புமன் பேசுறேன்.
0: உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க, தயாரா இருக்கீங்களா?
1: இருக்கேக்கா.
0: ஓகே. அன்புமணி, முதல் கேள்வி, பறவைகள் இருக்கும் இடம். பறவைகள் இருக்கும் இடம்.
1: அன்புமணி,
0: மழைக்கு பிறகு தோன்றுவது.
1: காடுகள்.
0: எழுதுவதற்கு பயன்படுவது.
1: காற்று.
0: மழைக்கு பிறகு தோன்றுவது காற்றா?
1: மழைக்கு தோன்றுவது நட்சத்திரம்.
0: அப்படியா? மழைக்கு பின்னாடி நட்சத்திரம் தான் தோணுமா? மழைக்கு பின்னாடி வாரத்துல முத இருந்து விளையாடலாம். நல்லா யோசிங்க. மழைக்கு பின்னாடி வானத்துல தோன்றுறது என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சரியா? நல்லா யோசிச்சுக்கங்க. பறவைகள் இருக்கும் இடம்.

0: அன்புமணி.
1: மழைக்கு பிறகு தோன்றுவது.
0: காடுகள்.
1: எழுதுவதற்கு பயன்படுவது.
0: இடி.
1: வானவில் சொல்லலாமா?
0: ஆமாலே.
1: ஆமால. சரி, அடுத்த கேள்வி. தண்ணீர் இருக்கும் இடம்.
0: பென்சில்.
1: பென்சில். சரி, இரவு வானில் தோன்றுவது.
0: மீன்கள்.
1: என்ன அது? மீன்கள்.
0: தண்ணிக்குள்ள என்ன இருக்கு?
1: தண்ணீர் இருக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டேன்.
0: ஆறுகள்.
1: சரி, இருந்தாலும் ரொம்ப குழம்பிட்டீங்க அன்புமணி. என்ன ஆச்சு?
0: இல்லக்கா, அது வந்து
1: கேள்விகள்.
0: படிச்சுக்கிட்டு இருந்தேன்.
1: என்னம்மா?
0: படிச்சுக்கிட்டு இருந்தேன்.
1: படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுடைய அந்த மெமரி பவர், அந்த ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகமாகும். தெரியுமா?
0: ஆ, சரிக்கா.
1: சரி, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு பாடல் பண்பலையில் வந்துக்கிட்டே இருக்கு. நன்றிங்க.
0: நன்றி, வணக்கம்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நமது கோடை பண்பலை 100.5 நாளை வளமர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. 9 மணிக்கு வானவில், நாளைய வானவில்லின் வண்ணம் நான் கண்ட பெருந்தோல்வி. காலை 11 மணிக்கு ஒரே நபரின் பாடல்களோடு பயணிக்க இருக்கிறது பாட்டு பட்டாளம். பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், கண்டுபிடி கண்டுபிடி என்ற விளையாட்டோடு. 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு வென்றார் வந்தார், சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கிறார் மதுரை மாவட்டம் குருபரன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் விளாங்குளம் செல்வராஜு அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோடு வலம் வர இருக்கிறது நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.
1: I got many dreams, I don't want just a job. I can be a doctor, I can be an astronaut. I want to be an artist, I want to play football. LIC by my side, I can dream any dream I want.
2: LIC-யின் அமிர்த் பால் பாலிசி மூலம் உங்கள் குழந்தையின் ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள LIC கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கு முன் சேல்ஸ் ப்ரோச்சரை கவனமாக படிக்கவும். LIC, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
0: வானலைகளில் இசை பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. மாணவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. இப்போது நம்மோடு வந்து பேசவிருக்கும் மாணவ செல்வத்தை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
3: அர்னிதா.
0: எந்த வகுப்பு படிக்கிறீங்க? சரி, இன்னைக்கு உங்களுக்கான விளையாட்டு ஆனா அவனா, தயாரா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான அந்த லெட்டர், க்ளூ லெட்டர் வந்து க, குரில் க.
3: சரி
0: சரியா? சரி, இப்போ நீர் அதிகமாக உள்ள இடம் எது?
3: கடல்.
0: கடல். தூங்கும் போது நமக்கு வருவது என்ன?
3: கனவு.
0: கனவு. சரி, பார்க்க உதவும் உறுப்பு எது? பார்க்க. பார்க்க உதவும் உறுப்பு.

0: கண்ணு.
1: கண்ணு, சரி. நீரில் செல்ல பயன்படுவது, நம்மளாம் தண்ணியில் போகணும்,
0: கப்பல்.
1: கப்பல். சூரியனிலிருந்து வருவதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? இது மட்டும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி. சூரியன்ட்ருந்து அந்த வரும் இல்லையா, அந்த அதை சொல்லிட்டா பதில் சொல்லிடுவேன் நான். சிவப்பு நிறத்துல எல்லாம் வரும் இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம்? அர்னிதா, என்னாச்சு? முதல் எழுத்து கா. சூரியன்லேருந்து வர்றது என்ன? வெளிச்சம் வரும் இல்லையா? வேற என்ன வரும்? சூரிய, சூரிய. சரி பரவாயில்ல. கதிர் அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? எல்லாத்துக்கும் ஆமாம் மட்டும்தானா? அர்னிதா சாப்பிட்டாச்சா? அதுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லிடலாமா? சரி, தொடர்ந்து விளையாடுங்க அர்னிதா. நன்றி உங்களுக்கான ஒரு பாடல்.
0: நன்றிக்கா.

0: கோடை பண்பலை 100.5.
1: இப்பொழுது நாம் கேட்கலாம்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பெரும்பாலானவர்கள் நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா பேங்க்கில் தான் போட்டு வைக்கிறோம். அந்த வங்கி கணக்கில் நம்ம தொடங்கும் போது பேங்க்கில் கேட்பாங்க நாமினி யார் அப்படின்னு. நாமினி அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க ஒரு வேளை இறந்து போயிட்டா அந்த பணத்தை யார்கிட்ட ஒப்படைக்கணும் அதை சொல்கிறது தான் நாமினி அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு இப்போ எடுத்துப்போம், ஒருத்தருக்கு ஒரு மனைவி மகன் மகள் இருக்காங்க. வங்கியில் நாமினி யாருன்னு கேட்கும்போது அவர் மகன் தான் நாமினின்னு சொல்லி மகன் பேரை எழுதி வச்சுட்டு வராரு. அவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த பையன் நாமினிங்கிற முறையில் வங்கிக்கு போய் சென்று அந்த பணத்தை எடுக்கலாம். ஆனால் அவருக்கே அந்த பணம் பூரா சொந்தமா அல்லது எல்லா வாரிசுதாரர்களுக்கும் போகுமா அல்லது அது சம்பந்தமான உயில் இருந்தால் உயில் படி போகுமா, இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. நாமினி அப்படிங்கிறதுனால அவர் சொத்து முழுவதுக்கும் உரிமையானவர் அல்ல, சொத்தை பெற்றுக்கொள்பவர் மட்டுமே. அந்த இறுதி உரிமை யாருக்குன்னா அது சம்பந்தப்பட்ட சட்டம், அந்த சொத்தோட தன்மை, செல்லுபடியாகக்கூடிய உயில் இருக்கா இல்லை வாரிசு சட்டம் சேருமா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குது அதில். அதனால் நாமினி பேர் தான் நான் போட்டுட்டேனே அதனால் உயில் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது ஒரு பாதுகாப்பான அணுகுமுறையே இல்லை. நாமினேஷனுங்கிறது பணம் அல்லது சொத்து தொடர்பான நடைமுறையில் முதலில் அந்த சொத்து யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நாமினேஷன். வில்லுங்கிறது அந்த சொத்து யார் யாருக்கு எந்தெந்த விகிதத்தில் எப்படி போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது உயிலாக இருக்கும். அதனால் நான் மட்டுமே நாமினி அப்படின்னு சொல்லி யாருமே பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வாரிசுதாரர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது இந்த வங்கி கணக்கு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, மியூச்சுவல் ஃபண்டு இதிலெல்லாம் வந்து நாமினேஷன் செஞ்சு வச்சுருக்கணும். கண்டிப்பாக செஞ்சு வச்சுருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து இறப்புக்கு பின்னாடி உள்ள நடைமுறையை ரொம்ப எளிதாக்கும். அந்த குடும்பத்தில் பின்னாடி தகராறு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் அது வந்து உதவியாக இருக்கும். அதனால் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் வங்கி கணக்கு மற்றும் முதலீடுகளில் நம்ம நாமினி போட்டிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி ஒரு வேளை போடலை அப்படின்னா முதலாவதாக நாமினி பேரை நம்ம அதில் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். ரெண்டாவது, திருமணம், குழந்தை பிறப்பு, நாமினியினுடைய மரணம் போன்ற குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தா அந்த பழைய நாமினேஷனை புதுப்பிச்சு கொடுக்கணும். மூன்றாவது, உயில் இருந்ததுன்னா அதை பார்த்து உயிலில் உள்ள விஷயங்களும் நாமினேஷன் செஞ்சுருக்கிறதும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகிறதா அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நாமினேஷன் வந்து வங்கிக்கே அந்த பணத்தை கொடுக்கறதுக்குள்ளே வழியை தான் எளிதாக்கும். ஆனால் வில்லுங்கிறது விருப்பத்தை சொல்லுகிறது. வாரிசு உரிமை சட்டம் இறுதியாக அந்த உரிமையை தீர்மானிக்கும். சின்ன எச்சரிக்கையான அந்த நாமினேஷன் என்ன, அதுக்கும் உரிமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு சரியாக இருக்கும். நன்றி.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
0: நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101, மின்னஞ்சல் முகவரி kodaifm@gmail.com, கட்செவி இலக்கம் 94-86-28-24.

0: 24.
1: நேரம் இரவு 8:29. இது கோடை பண்பலையின் இளமை பேசுகிறது. சந்திக்கலாம் அடுத்த மாணவ செல்லத்தை. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? யோக தர்ஷிகா. போனை கொஞ்சம் சரியா வச்சு பேசலாமா? ரேடியோல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடலாமா? யோக தர்ஷிகா கேட்கல. நீங்க கொஞ்சம் தள்ளி வந்து தனியா வச்சு பேசுங்க. என்ன வகுப்பு படிக்கிறீங்க யோக தர்ஷிகா? யார் ஃபோன்லாம் பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு வானொலியில் பேச? யாருமா? அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம், நன்றி சொல்லிடலாமா? அழகாக பேசுகிறீங்களே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த மாதிரிலாம் வானொலியெலாம் பேசுகிறதுக்கு?
2: இதுக்கு
1: முன்னாடிலாம் பேசிட்டு போய் பள்ளியிலலாம் சொல்லுவீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம்? என்ன சொல்லுவீங்க யோகதர்ஷிகா? எஃப்எம்ல பேசினேன்னு சொல்லுவீங்களா? சரி, ரொம்ப அழகாக பேசுகிற யோகதர்ஷிகாக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஆனா அவனாவா குண்டக்க மண்டக்க விளையாடலாமா? ஏன்னா அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கா? சரி, உங்களுக்கு ஆனா ஆனா அவனா எனக்கு குட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் கேட்குற விளையாட்டே நான் கொடுத்துறேன். உங்களுக்கான எழுத்து பா, நெடில் பா. சரியா? குறியில் கிடையாது, நெடில். தொடங்கலாமா? தண்ணீர் நிரப்பி வைப்போம் இல்லையா, அது எதில் நிரப்பி வைப்போம்? தண்ணி வந்து நிரப்பி வைப்போம்ல வீட்லையெல்லாம், பானை. சரி, காலோட அடிப்புறம் இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம காலில் அடிப்புறம் இருக்கு இல்லையா, நம்ம கால் நடந்து போகிற இடம் இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம்? எதுமா? பாதம். சரி, அப்புறம் மாடு இருக்கு இல்லையா, மாட்டுல இருந்து கிடைக்கிறது என்னது?
2: பால்.
1: சரி, அன்பு. இதை வந்து வேற வார்த்தையில சொல்லலாம்னா எப்படி சொல்லலாம்? முதல் எழுத்து வந்து பா, பாசம். சரி, அடுத்து வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, நீங்க சொல்றீங்களான்னு பார்க்கலாம். ஒரு பெண், அந்த பெண்ணை வந்து இப்படியும் சொல்லலாம், பெண்ணுன்னு சொல்றதும் சொல்லலாம், இப்படி அதுக்கு ஒரு அறிஞ்சொற்பொருள் சொன்னான்னா இப்படியும் சொல்லலாம், அது என்னன்னு சொல்ல முடியுமா? பாவை. எப்படி இவ்வளோ அழகா சொல்றீங்க ஏன் தர்ஷிகா?
2: தெரியுமா?
1: சரி தர்ஷிகா, உங்களுக்கு ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாம். நன்றிமா.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: நேரம் சரியாக 8:38. பண்பலையில் இசைத்துக் கொண்டிருக்கிறது இளமை பேசுகிறது. நம்மோடு இணையவிருக்கும் அடுத்த மாணவ செல்லத்தை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
4: தேனி மாவட்டம்.
3: பெயர் சொல்லுங்க இன்னொரு முறை.
4: அனுஷியா.
3: அனுஷியா, உங்களுக்கு எந்த வகுப்பு படிக்கிறீங்க அனுஷியா?
4: 11th ஸ்டாண்டர்ட்.
3: சரி, உங்களுக்கான விளையாட்டு இன்னைக்கு குண்டக்க மண்டக்க விளையாடலாமா?
4: விளையாடலாம்க்கா.
3: உங்களுக்கான முதல் கேள்வி, பூக்கள் இருக்கும் இடம் எது? சரி, இரண்டாவது கேள்வி, வீட்டின் மேலே அமைப்பது எது?
4: பூக்கள் தோட்டம்.
3: பூந்தோட்டம்னு சொல்லலாம்ல. சரி, அடுத்த கேள்வி, புத்தகங்கள்

0: இருக்கும் இடம் எது? புத்தகங்கள் என்னம்மா? வீட்டின் மேலே அமைப்பது என்னன்னு கேட்டேன்
1: முன்னாடி. வீட்டின் மேலே அமைப்பது
0: கூரை சொல்லலாமா? சரி, இப்போ புத்தகங்கள் இருக்கும் இடம் என்னன்னு கேட்டிருக்கேன், இந்த கேள்வியை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, சாலையில் ஓடுவது எது?
1: நூலகம்.
0: சரி, வீட்டிற்குள் செல்ல பயன்படுவது?
1: பேருந்து.
0: பேருந்து. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
1: நன்றிக்கா.

0: நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு வலமரருக்கும் நினைவே சுகம் இன்று பயணிக்க இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களே உங்களோடுதான் வாருங்கள். இன்று இரவு உங்கள் விருப்ப பாடலை இசைக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5. இப்போது நம்மோடு இணைந்து பேசவிருக்கும் மாணவ செல்லத்தை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டத்தில இருந்து கே கிருஷ்ணன் பேசுறேன்
0: சார். உங்களுக்கு எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 10th
0: 10th ஸ்டாண்டர்ட். சரி, உங்களுக்கான விளையாட்டு ஆனா ஆவனா. உங்களுக்கான எழுத்து நீ, நெடில் நீ. சரியா?
1: நீ
0: நீ உங்களுக்கான நெடில். இப்ப நான் வா கேள்வி சொல்ல போறேன், நீங்க அந்த கேள்விக்கான பதில சொல்லணும். வானத்துடைய நிறம் என்ன?
1: நீலம்.
0: சரி, வழக்கு மன்றத்தில் கிடைப்பது என்ன? வழக்கு வழக்காடு மன்றத்தில் கிடைப்பது என்ன? என்னது?
1: நீதி.
0: நீதி. தண்ணீர் கொதிக்கும் போது வருவது என்ன?
1: நீராவி.
0: சரி, தண்ணீரில் என்ன அடிப்போம்? நம்ம போய் என்ன கத்துக்குவோம்? தண்ணீர்ல என்ன அடிப்போம்? தண்ணீர், தண்ணீர்ல அடிக்கிறது என்ன? தண்ணீர்ல அடிப்போம்ல, அது என்னது? நீச்சல். என்ன இப்படி யோசிக்கிறீங்க? கடல்ல இருப்பது என்ன? கடல்ல இருக்கிறது என்ன? கடல்ல என்னாச்சு, ஏன் இவ்வளவு யோசனை? நன்றிமா, அதனால கொஞ்சம் தடுமாறிடுச்சு. அடுத்த முறை எளிமையா விளையாடலாம். சரியா? நன்றிமா பாடல் உங்களுக்காக பண்பலையில.

நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். மாற்றம் எப்பவுமே பெருசாகத்தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சின்ன பழக்கம், சின்ன முயற்சி, சின்ன பாசிட்டிவ் தாட், இதெல்லாம் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அதனால் பார்த்ததை மறந்துடாதீங்க, படித்ததை விட்டுறாதீங்க, தெரிஞ்சதை செயல்படுத்தி

பாருங்கள், மாற்றத்தை பற்றி பேசுகிறவங்கள விட அதை வாழ்க்கையில் கொண்டு வர்றவங்க தான் பெரிய வெற்றியை அடைகிறாங்க. இப்படி ஒரு அழகான மாற்றம் பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாமா? இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த மாணவ கண்மணிகளுக்கும் கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன், நன்றி நேயர்களே.

இரவின் ஒளியில் நித்தம் மலர்ந்திடும் நினைவு பூக்கள், இரவின் மடியில் மெல்ல வீசும் இன்னிசை தென்றல் காற்று, தென்றல் வருடும் ஒவ்வொரு நொடியும் தேடித்திரியும் இனிய நினைவுகள், வானம் முழுவதும் மிளர்ந்திடும் நட்சத்திரங்கள், மனம் முழுவதும் அழகிய நினைவுகள், ஒவ்வொரு புள்ளியும் ஒரு கவிதையாகிறது, நில ஒளியில் நினைவொளி வீச வருகிறது கோடை பண்பலை நூற்புள்ளி ஐந்தின் கொடை தென்றல். நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

பாடாத கவிதை அங்கத்தின் யார் தந்தது. சங்கத்தில் பாடாத கவிதைகளின் ரீங்கார இசையாக இசைக்கிறது கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் கொடை தெஞ்சல். இன்றைய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் எழுதிய பாடல்களின் தொகுப்பாக இசைக்கிருக்கிறது. ஒரு புன்னகை, ஒரு பார்வை, இவை வாழ்க்கையின் சாதாரண தருணங்களை கூட அழகான நினைவுகளாக மாற்றுகின்றன. அந்த காதலின் இனிமையை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அது இன்பம். காதல் வந்த பிறகு வானம் புதிதாகவில்லை, நிலவும் புதிதாகவில்லை. மாறியது ஒன்றுதான், அது நாம் பார்க்கும் நம் பார்வையும் நம் மனமும். இனிய நினைவுகளால் இன்பமாய் இசைக்கிறது இப்பாடல். இப்பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதயக்கணி. இசை தந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். குரல் தந்து உயிர் கொடுத்தவர்கள் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. புலமைப்பித்தன் வரிகளில் காதலை ஒரு உணர்வாக மட்டுமல்லாமல் அதை இன்பத்தின் உருவமாக காணும் மென்மையான பாடல் இது.

தென்றல் காற்றோடு தீனமுத கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் கொடை தென்றல். நிலவை பார்க்கும் போது ஒருவரை நினைப்பதும், ஒருவரை நினைக்கும் போது நிலவை தேடுவதும் காதலில் சுகம்.

ஒரு நிலவு வானத்தை அலங்கரிக்கிறது, ஒரு நினைவு மனதை அலங்கரிக்கிறது. நினைவாக ஒருவர் மனதில் பதிந்துவிட்டால் அந்த நினைவுக்கு இரவு இல்லை, பகலும் இல்லை, முடிவும் இல்லை. இன்னிசையாக நிலவோடு சேர்ந்து உங்கள் நினைவுகளும் பயணிக்கட்டும். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அடிமை பெண், இசை கே வி மகாதேவன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலாவின் குரலில், புலமை பித்தனின் காதல் வரிகளில் நிலவு, காதல், இரவு. இவை மூன்றும் ஒன்றாக இணைந்தால் கிடைத்த இசையின் பரிசு இப்பாடல்.

0: காவிய கணங்களின் காதல் கீதங்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தின் கொடை தென்றல். ஒரு சந்திப்பு நினைவுகளில் மழையாகும், ஒரு பாடல் இதயத்தில் பூமழையாகும். அந்த அழகான உணர்வோடு இசைக்கும் பாடல்.
1: ஜேரி மேளங்கள் வேடிக்கை வானங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமா.
0: அன்பு பொழிந்தால் மனம் மணக்கும், நல்ல நினைவுகள் வந்தால் வாழ்க்கை முழுவதும் வாசம் இருக்கும். காலம் கடந்து போகலாம், ஆனால் சில நினைவுகள் காலத்தை தாண்டியும் மலர்ந்து கொண்டே இருக்கும் இப்பாடல் போல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் இசை எம் எஸ் விஸ்வநாதன், குரல் தந்தபரட்டி எம் சௌந்தரராஜன். புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் நேற்றைய மகிழ்ச்சியை இன்றைய நினைவுகளாக மாற்றி நினைவுகளை நாளைய நம்பிக்கையாக மாற்றுவதே வாழ்க்கையின் அழகு. அவ்வழகை பூமழையாக தூப்புகிறது இப்பாடல்.

ஒரு சிறிய புன்னகை, ஒரு சிறிய அழுகை, சிறிய நடை, அனைத்திலும் ஒரு தாயின் உலகமே இருக்கிறது. பாசத்தின் மென்மையை இசையாக்கிய பாடல் இது.

நெருப்பில் விடியல் இருக்கும், குரலில் வாழ்க்கை அழகாகும். சிறு கரங்களில் குடும்பத்தின் கனவுகள் பிறக்கும். ஒரு தாய்மையின் மென்மையையும் குழந்தையின் அழகையும் தாங்கி வரும் பாடல் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிலவை மலரே. இசை எம் எஸ் விஸ்வநாதன், காந்த குரலுக்கு சொந்தக்காரர் பி சுசீலா, பாடலின் வரிகள் புலமைப்பித்தன். குழந்தை என்பது ஒரு உயிரல்ல, ஒரு குடும்பத்தின் புதுவிடியல். அந்த பாசத்தை இசையால் உணர்வோம் மண்ணில் வந்த நிலவாக.

நினைவுகளில் மலர்ந்து இதழ்களில் இசைத்துக் கொண்டிருக்கும் இனிய கானங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் கொடை தென்றல். பச்சை கிளி போல் சிறகடிக்கும் திருமணம், அதன் பின்னால் ஒரு தாயின் கனவு, ஒரு தந்தையின் எதிர்பார்ப்பு, ஒரு குடும்பத்தின் ஆசை, பாசத்தையும் கனவுகளையும் தாங்கி வரும் பாடல் இது.

சிறகுகள் சிறியதாக இருக்கலாம், ஆனால் கனவுகள் பெரிது. அதில் தாய்மை, வளர்ப்பு, வாழ்க்கை என அனைத்தையும் தாங்கி வரும் பாடல் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீதிக்கு தலை வணங்கு. இசை தந்தவர் MS விஸ்வநாதன். KJ யேசுதாஸ் குரலில் புலமை பித்தனின் பாடல் வரிகளில், ஒரு குழந்தையை வளர்ப்பது ஒரு மனிதனை வளர்ப்பதல்ல, ஒரு தலைமுறையை உருவாக்குவது என்ற சிந்தனையை தாங்கி விரிகிறது இந்த பாடல். பச்சை கிளியாக சிறகடிக்க.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

இனிசை பாடும் குயில்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தின் கொடை தென்றல். மாலை மறந்து இரவு அட்கொண்டாலும் மனதின் ஆசைகளும் கனவுகளும் அதன் நினைவுகளும் ஓய்வதில்லை. அப்படி மனதிற்கு நெருக்கமான உறவுகள் தந்த உணர்வுகள் இனிய மாலை நினைவாக இப்பாடலில் பிறக்கிறது.

காலம் கடந்தாலும் சில நினைவுகள் மறைவதில்லை. ஒரு மாலை, ஒரு சந்திப்பு, ஒரு புன்னகை, ஒரு பிரிவு, இவை எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையின் ஒரு அழகான அத்தியாயத்தை மாற்றும் அப்படியான பாடல் இது. இப்பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதய வீணை. இசை தந்தவர் சங்கர் கணேஷ், குரல் தந்தவர்கள் டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா, வரிகளில் மனம் வருடுபவர் புலமை பித்தன். இரவு நேரத்தில் மாலையின் நினைவுகளை மீண்டும் அழைத்து இதயம் வருடும் பாடல் இது.

9:45 சீத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். சொல்ல முடியாத காதல், மறக்க முடியாத வலி, வெளிப்படுத்த முடியாத மகிழ்ச்சி, அனைத்தையும் சொல்லிவிடும் ஒரு பாடல்.

ஓசைக்கு மழைக்கு ஓசை உண்டு, காற்றுக்கு ஓசை உண்டு, இதயத்திற்கும் ஓசை உண்டு. அது இசைக்கும் போது கவிதையாகிறது. மனதில் சேர்ந்தால் பாடலாகிறது, உணர்வில் சேர்ந்தால் நினைவுகளாகும் இப்பாடல் போன்று. இப்பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நேற்று இன்று நாளை. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், புலமைப்பித்தனின் பாடல் வரிகளில். பாடல் என்பது காதுகளுக்கான இசை மட்டுமல்ல, இதயம் சொல்லாததை சொல்லும் மொழி, மனதில் தொடர்ந்து ஒழிக்கும் இப்பாடல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

மறக்க முடியாத சுகமான நினைவுகள், அதை சுமந்து சென்ற இனிய தருணங்கள். இரவு இன்னும் கொஞ்சம் நீளட்டும், நினைவுகள் இன்னும் கொஞ்சம் பேசட்டும். இசை மட்டும் நம் மனதோடு

இதுவாக பயணிக்கட்டும், இசை தொடரட்டும், நினைவுகள் மலரட்டும், இரவு இனிமையாகட்டும் என்று கூறிய நினைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நொற்புழி ஐந்தின் கொடை தென்றல். நிகழ்ச்சியிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் நேரம் அது. கண்கள் தூக்கத்தை தேடினாலும் மனம் மட்டும் பழைய நினைவுகளின் பக்கங்களை புரட்டி பார்க்கும் நேரம் இது. அந்த நினைவுகளுக்கு துணையாக மனதை வருடும் மெல்லிசையோடும் உங்கள் இரவை இனிமையாக்க வருகிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது சித்தன்ன வாசலின் குகை ஓவியங்களோடும், குடுமியான் மலையின் இசை கல்வெட்டுகளோடும், திருமயம் கோட்டையின் கம்பீரமும், நார்த்தாமலையின் வரலாற்று சுவடுகளும், மண்ணின் பொறுமையை பேச கிராமத்து மண்வாசனையும், வயல்வெளிகளின் பசுமையும், எளிமையான மனிதர்களின் அன்பும் அடையாளமும் கொண்ட கல்வெட்டும் கதை சொல்லும் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களோடுதான். காலத்தை தாண்டியும் வரலாறு பேசும் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களே, வாங்க 24 24 24 அல்லது 24 24 29 என்ற எண்களில் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு சகோதரிக்கு. இரவு வணக்கம் சொல்வது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகில் உள்ள கோணாபட்டியிலிருந்து பழனியாப்பா. நலமா இருக்கலாம்.
0: நலமா இருக்கிறோமா? என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து என்னாட்டு மச்சான் படத்துல இருந்து இனிய பாடலை உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஒளியாருப்பேன்.
0: நன்றிங்க. நன்றி. இதோ பாடலும் உங்களுக்காக.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இரவு மணி 10. பகல் முழுவதும் ஓடிய மனதிற்கு

0: நேரம் இரவு 10:08. இது கோடை பண்பலையின் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்த நேயர் வாங்க வணக்கம்.
1: கோடை பண்பலை வானொலிக்கு இனிய இரவு வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சாலமன்றாஸ். வணக்கம், நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் கேட்கலாங்க
1: மேடம்? எனக்கு படம் சூரசம்ஹாரம், அதுல வந்து நீலக்குயிலே சோழக்குயிலே அப்படிங்கிற பாடலாக்காங்க மேடம்.
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: நேரம் 10:13. இது நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இனியவருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய இரவு. புதுக்கோட்டை மாவட்டம் விழுப்புரம் தக்காணி சக்தி பேசுறேன் மேடம்.
0: நல்லமாக இருக்கிறோம். நீங்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம். நிலையத்தவனவரும் நலமா?
0: அனைவரும் நலம். என்ன பாடல் கேட்கலாங்க?
1: நம்ம நேர்களுக்காக அண்ணனுக்கு ஜெய திரைப்படம் சோலை இலங்கையிலே இந்த பாடலை உயர
0: பாடலிதோ பண்பலையில் நன்றிங்க.

0: முன்னிரவில் என்ன செய் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. இங்க
1: மாட்சிமை தாங்கிய தொண்டைமான் மன்னர்கள் ஆண்ட புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வாய்ப்பு வழங்கிய கோடை பண்பலைக்கு அன்பான வணக்கங்களோடு நினைவது. புதுக்கோட்டை மாவட்டம் செங்கப்பட்டியில இருந்து பாலமுருகன் மேடம். மேடம்,
0: நலமாக இருக்கிறவங்க. என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? இந்த அடுத்த மாதம் அக்டோபர் 9ஆம் தேதி என்னோட மனைவிக்கும் 23ஆம் தேதி என்னோட குழந்தைக்கும் பிறந்தநாள் மேடம்.
0: இருவருக்கும் பண்பலை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க.
1: பாண்டிய நாட்டு தங்கத்திலிருந்து இளம் வயசு பொண்ணு வசியம் பொண்ணு மலைவிக்காரன் நம்ம பண்பலை நேயர்களுக்காக.
0: நன்றிங்க. பாடல் வந்துட்டே இருக்கு.

அடி போட்டு கடி பொன்பளவி பூட்டி கடி நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி சேரு.

0: நிகழ்ச்சியோடு இணைவருக்கும் அடுத்த நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க, பெயர் சொல்லுங்க.
1: பூக்கொல்லம் மாவட்டம் கல்லூர்.
0: உங்க பெயர்?
1: பயன் முருகேஸ்வரன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: பயணங்கள் முடிவில் இருந்து.
0: இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குங்க. நன்றி.

0: இசை பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய பண்பலையின் நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது புதுக்காட்டை மாவட்ட நேயர்களோடு. நிகழ்ச்சியோடு இணைவிருக்கும் அடுத்த புதுக்கோட்டை மாவட்ட நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபுரத்துல இருந்து மீனாட்சி பழனிக்கு பேசுறேன் மேம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு வந்து மௌனராகம் படத்துல இருந்து சின்ன சின்ன வனப்பீலே சாங் பிளே பண்ணுங்க மேம்.
0: பிளே பண்ணிடலாம். நன்றிங்க.
1: ஓகே.

0: நேரம் இரவு 10:33. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில்? வணக்கம்.
1: கொடைப்பண்பலை வானொலிக்கும் அன்பு சகோதரி, புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பிலிருந்து ராஜா கணேஷ்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க
1: மேடம்? காதல் ஓவியம் படத்திலிருந்து தங்கியதை ராஜமுல்லை
0: பாடல். ஏதோ பண்பலை இல்லைன்றீங்க.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன.

0: இன்னிசைவான் இலிசை பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். இப்போது நம்மோடு இணையவிருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் கம்மங்காடு வைத்தியநாதன் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். உங்கள் பெயர் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வைத்தியநாதன் மேடம், கம்மங்காடு.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்தில் மல்லிகை.
0: பாடல் இதோ பண்பலையில். நன்றிங்க. நன்றி.

0: நிகழ்ச்சியோடு இணைவிருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டத்தில இருந்து லீலாவதி பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: பார்வை ஒன்றை பயிலே படத்துல இருந்து திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து
0: பாடல் ஏதோ பண்பலையில். நன்றிங்க.

0: கோடை பண்பலை இசை பாடிக் கொண்டிருக்கிறது நினைவே சுகம் நிகழ்ச்சியை. இப்போது நம்மோடு இணையவிருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாரத் தாலுகா கீரமுடி கிராமம் இருந்து அசோக்குமார் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: நலமா இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோங்க. என்ன பாடல்?
1: நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படம் இருந்து நீதானா நெசந்தானா.
0: பாடல் ஏதோ வந்துட்டே இருக்குங்க. நன்றிங்க.

0: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆரோரியில் இருந்து வினோத் பேசுறேன்.

0: என்ன பாடல் கேட்கலாங்க, நலமா இருக்கோங்க.
1: அழகி படத்திலிருந்து ஒளியிலே தெரியும் தேவையா சாங்.
0: பாடல் உங்களுக்காக, நன்றிங்க. நினைவுகள் பேசட்டும், மெல்லிசை தொடரட்டும். புதுக்கோட்டை நேயர்களை சந்தித்த மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நினைவே சுகம். மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடை பெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. நிலவொளியில் நினைவுகள் பயணிக்கும் வேளையில் நிசப்தமான இரவு கூட நினைவுகளோடு பேசும் நேரம் இது. துயில் கொள்ளும் உலகின் நடுவே விழித்திருக்கும் இசைப்பாடும் குயில்கள். நிலவின் ஒளியில் நிழலாகும் நினைவுகள், தென்றலின் வருடலில் குரலாகும் கனவுகளோடு இசைச்சிறகை விரித்து இன்னிசை வானல் பறக்கச் செய்ய கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் இரவு சிறகு நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

நேற்றைய தோல்விகளை நிழலாக பின்னால் விட்டுவிட்டு முடிந்தவை பாடமாகட்டும், முடியாதவை முயற்சியாகட்டும், விழுந்த இடமெல்லாம் வெற்றியின் படிகளாக, நேற்றையை விட இன்று சிறப்பாக, இன்றையை விட நாளை உயரமாக, கனவுகளை வெறும் கனவாக விடாமல் முயற்சிகள் நிஜமாக்கி மகிழ்வோம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு நிகழ்ச்சியடைந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பூசியா.

கோடை பண்பலை 0.5 நாளை மலர்ந்து மனம் வீச இருக்கும் நமது நிகழ்ச்சி முட்டுக்கள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 கேட்கலாம் அணில் கொழுக்கட்டை மாவின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில். 6:25 ஆலய உலா, 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு பல்ஸ் வை தகவல்களோடு சுகமான காலை நிகழ்ச்சியில். 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமக்ஸ் பானின்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவே விமன்ஸ் இன்னர் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது இசைக்கு இருக்கிறது மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சிகள் 8:05 பூமங்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக நான்கு நிமிடங்கள், 8:50 சைபாலன் என்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவின் வானவில், வானவில் நாளை தீட்ட இருக்கும் வண்ணம் நான் கண்ட பெரு

தோல்வி. 10 மணிக்கு பண்பலைவானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு பட்டுப்பட்டாளம். நாளைய பட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியானது இசைக்கிருக்கிறது ஒரே நபரின் பாடல்களாக. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளைய மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது கண்டுபிடி கண்டுபிடியாக. நிகழ்ச்சிகள் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் R.R. சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு வென்றார் வந்தார். நாளைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மதுரை மாவட்டம் குருபரன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து.

தூரிகை. 4:30 கிட்கலாம் புமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள் அணில் கொழுக்கட்டை மாவின் வண்ண தூரிகை. நாளைய வண்ண தூரிகை நிகழ்ச்சியானது இசைக்கு இருக்கிறது பண்பலை கழகமாக. 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை கீதம் இசைக்கும் சித்திர செவ்வானம். 5:30 கிட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு திரை இசை கீதங்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் 6:05 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளி ஏற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7 மணிக்கு கட்சவி வழி விருப்ப பாடல்களாக ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8 மணிக்கு இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில் இளமை பேசுகிறது. நாளை இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு என்று 2 விளையாட்டுகளோடு இசைக்கும் நிகழ்ச்சியில். 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது இசைக்கு அழைக்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை. 11 மணிக்கு இடைவிடாத இசை ராகம் பாடும் இரவு சிறகு. இவை யாவும் நாளை மலர்ந்த மனம் வீசி இருக்கும் நமது

பிறந்த இந்த புதிய நாள் புத்துணர்ச்சியுடனும் புது பொலிவுடனும் ஆரம்பமாக உங்கள் கோடிப்பண்பலை நூறுபுள்ளியின் நல்வாழ்த்துக்கள். இன்று சக வருடம் 1948 பாத்ரா 19 பராபவ ஆவணி திங்கள் 24 தேதி திருவள்ளுவர் ஆண்டு 2057 செப்டம்பர் மாதம் 10 தேதி 2026 வருடம் வியாழக்கிழமை. எமது இனிய நிகழ்ச்சிகளை இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது வளமையான அலைவரிசை 100.5 மெகா ஹெட்ஸிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் கேட்டு மகிழலாம். இனி கேட்கலாம் மங்கள இசை.

கோடை பண்பலை 100.5 தொடர்வது அருள்மழை பொழிந்து ஆனந்தம் மனதில் மலர்ந்து அச்சம் அகன்று அன்பும் அமைதியும் வாழ்வில் வளமாய் நிறைத்து இனிதே வளம் வர தொடர்கிறது அருள்மாலை.

திருமுகங்களை நினைவுபடுத்தும் பாடல்களை கேட்டு மனங்கள் ஒருமுகங்களாய் மாறி பயன்தரும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.